ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 8 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 14 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 30 தேதி. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் 5:54. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை, ராகம் மாண்டூ.

மாண்டூர் ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்டீர்கள். மங்கள இசையினை தொடர்ந்து குரல் அமுதம் கேட்கலாம். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை, குரல் எண் 7. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இதன் பொருள், சுவை ஒளி தொடு உணர்வு ஓசை மனம் ஆகிய 5 தன்மைகளை அடக்கி ஆளும் துறவியிடம் இவ்வுலகம் அடங்கி நிற்கும். மீண்டும் குரலும் பொருளும். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை, குரல் எண் 7. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இதன் பொருள், சுவை ஒளி தொடு உணர்வு ஓசை மனம் ஆகிய 5 தன்மைகளை அடக்கி ஆளும் துறவியிடம் இவ்வுலகம் அடங்கி நிற்கும்.

நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் எமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:05 8:15 பகல் 12:05 பகல் 2 மணிக்கும் மாலை 6:05 இரவு 9 மணிக்கும் இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 அருள்சை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 7:15 பகல் 12:40 1:45 மாலை 6:30 இரவு 7:15 மாநில செய்திகள் மற்றும் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி த்ரிஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நெல் கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். அத்துடன் புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3ஆம் பருவம். தொடர்ந்து ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம் கூனூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 11 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் செய்திச் சுருக்கம். 11:02 என் கேள்விக்கு என்னபதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நேயர் விருப்பம் தலைப்பு வாழ்க்கை விலைமதிப்பற்றது. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்.

ஒன்று 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை, வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 ஹலோ ஊட்டி. 4:00 எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், நூல்கோல் மற்றும் முள்ளங்கி சாகுபடி குறித்து சி வினோத் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026, தென்னவன் கண்ட திருக்கோவில், வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு, டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதைக் கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடுவரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்றார். மேலும் உனக்கும் என்னைப் போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் 1 மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர், நிதானமாக வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்தை

0: இதற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம். இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம். ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவது. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேயர்களே, இறைவன் எங்கு இருக்கின்றான்? இந்த கேள்விக்கான பதில் நம்மிடையே உள்ளது. இறைவன் விண்ணில் ஒளிந்துள்ளான், மண்ணில் மறைந்துள்ளான், கல்லில் கலந்துள்ளான், சொல்லில் சிறந்துள்ளான், உன்னில் உறைந்துள்ளான், எண்ணில் நிறைந்துள்ளான். அவன்தான் இறைவன். இந்த இறை சிந்தனையோடு இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் உங்களுக்காக.

அனிதா கிருஷ்ணாவின் குரலில் பாடலொலித்தது. அன்பின் வழிகாட்டும் பாதை நிச்சயமாக மனித குலத்திற்கு ஒரு தேவையான பாதை. அதை உணர்த்துகிறது ஒவ்வொரு காலமும் இறைத்தன்மை.

சீர்காழி ஜேசுப்பிரகாசம் குரலில் பாடலொழித்தது. அழகிய மார்க்கம் இஸ்லாம் காட்டும் அழகிய மார்க்கம். இந்த மார்க்கம் இறைவனை அடைய பல்வேறு வழிகளை சொன்னாலும், ஆறென்றும் நதியென்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். அதுபோலத்தான் மதங்கள் பலவாயினும் அவை இறைவனை சென்றடையும் வழியை ஒன்றே காட்டுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: இந்த நூல்கோல் முள்ளங்கி, இந்த சாகுபடி வந்து எந்த காலநிலையில வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
4: நார்மலா இது எல்லா கால சூழ்நிலையிலும் பயிரிடலாம். குளிர்காலத்துல வந்து இது இன்னும் ஈஸியா இருக்கும். இதை பயிரிட்டு விவசாயம் செய்யறது இது ஈஸியா இருக்கும். அதனால குளிர்கால நிலையில அதிகமான விவசாயிகள் இது சாகுபடி பண்றாங்க. இந்த நவம்பர் டிசம்பர் மாசத்துலலாம் எடுத்துக்கிட்டா நீலகிரி கால சூழ்நிலை வந்து அதிகமான பனிப்பொழிவா இருக்கும். பனிப்பொழிவான கால சூழ்நிலைகளில் இந்த மாதிரி முள்ளங்கி டர்னிப் போன்ற விதைகளை பயிரிட்டா நல்லா சாகுபடி செய்யலாம். அதனால இதுக்கு குளிர்காலங்களில் ஈஸியா சாகுபடி செய்யறதுனால இந்த முள்ளங்கி டர்னிப் எல்லாம் சாகுபடி செய்யறாங்க.
2: முள்ளங்கி மற்றும் நூல்கோல் சாகுபடியை பத்தி விவசாயி வினோத் அவர்கள் பேச போறாரு. கேட்க தவறாதீர்கள் தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியை.

இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 19 முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். காற்றின் வேகம் சராசரியாக 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துருகி மேலாண்மையை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோஷெஃப் 2 கிராம் 1 லிட்டர் அளவில் கலந்து இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில்

0: கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி மற்றும் ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை தவிர்க்க மான்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டரில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். உங்களுடைய கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து விலங்குகளை பாதுகாக்க விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். நச்சுயிரி நோய் பயிர்களின் அனைத்து நிலைகளிலும் தோன்றலாம். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படைத் தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துள்ளல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு

0: முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்துக் கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இருவரிச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8ஆம் இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம் நம்ம இந்தியாவில் தென்பகுதியில் மட்டுமே காணப்படும் அரிய வகை பறவை தான். இதோட பெயர் எல்லோ த்ரோட்டட் புல்புல். இதுக்கு தமிழ்ல மஞ்சள் தொண்டை புல்புல்னு பேரு. இந்த பறவை இனம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜோடியாகத்தான் பார்க்கலாம். இது மோஸ்டா நம்ம புதர்கள் மற்றும் கற்களுக்கு இடையே வேகமாக நகரும். ஸோ நமக்கு அது ஃபாஸ்டா போச்சுன்னா நம்மளால கவனிக்க முடியாம போயிடும். இது தொடர்ந்து குரல் எழுப்பும், மனிதர்களை அதிகமாக தவிர்க்கும், அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பிடிக்காது. இதோட ப்ரீடிங் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் செப்டம்பர் மாதம் வரை இனப்பெருக்கம் காணும். இதுக்கு மழைக்காலத்துடன் தொடர்புடைய இனப்பெருக்கம் தான் நடைபெறும். இதோட கூடு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த உயரமுள்ள புதர்களில் மட்டும்தான் கூடு கட்டும். அந்த கூடுகள் வந்து சிறிய கிளைகள், புல் மற்றும் நார் போன்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டும். இதுவுமே கிண்ண வடிவத்தில் தான் கூடு கட்டும். நல்ல அடர்ந்த புதர்களில் மறைத்து வைத்திருக்கும். அந்த கூடுகளில் பார்த்தீங்கன்னா 2-3 முட்டைகள் இடும். அந்த முட்டைகள் வந்து ஒரு வெண்மை நிறத்தில் சிறிய புள்ளிகளோட இதாக இருக்கும். பெரும்பாலும் பெண் பறவைகள் தான் அடை காக்கும். 12-14 நாட்கள் ஆகும் இதோட குஞ்சுகள் வெளிவர. இதோட இக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தோம்னா இது பழங்களை உண்டு விதைகளை பறப்புது. அதே டைம்ல பூச்சிகளையும் உண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்ம வறண்ட சூழல்ல இது உயிரியல் சமநிலையை பாதுகாக்கிறது. இந்த புல்புலுக்கு அச்சுறுத்தல்னு பார்த்தோம்னா நம்ம கல் அகழ்வு மற்றும் சுரங்கங்கள் வந்து பயன்படுத்துறது, குன்று பகுதிகளை வந்து அழிக்கிறது, புதர் காடுகள் வந்து நல்லா குறைந்து வந்திருக்குது, மனிதர்களோட ஏற்படும் இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அதுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அதுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதோட பாதுகாப்பு நிலைன்னு பார்த்தோம்னா ஐயூசியன் பட்டியல்ல வல்னரபிள், அதாவது அபாய நிலையத்துல இருக்கு. இதோட வாழ்விடம் மிகவும் குறைந்து வர்றதுனால இந்த பறவையை நம்ம பாதுகாப்பது அவசியமாகும். இந்த பறவையோட ஒரு சுவாரஸ்யமான தகவல்னு பார்த்தோம்னா அதோட தொண்டை பகுதியில நம்ம சொன்னோம் மஞ்சள், நல்ல ஒரு ஷைனிங்கான மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். இதுதான் இதோட அடையாளம். இது வந்து நம்ம வறண்ட பாறை சூழ்நிலையில வாழும் ஒரு சிறிய புல்புல் இனம். இது வந்து மனிதர்களுக்கு அருகில் வரவே வராது, ஏன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்ட்டு வராது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ஒரு அரிய வகை பறவை. இந்த எல்லோ த்ரோட்டட் புல்புல் வந்து ஒரு அழகிய பறவைன்னு மட்டும் நம்ம பார்க்காம அதோட வாழ்விடம் பார்த்தீங்கன்னா வறண்ட குன்று பகுதிகளில் மட்டுமே வாழும் ஒரு அரிய வகை பறவை இனமாகும். இதோட வாழ்விடத்தை நம்ம குறைக்காம அதை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது. நன்றி.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.
2: குழந்தைகள்ல வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மன வளர்ச்சி கொஞ்சம் குறைபாடோட பிறந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ன்றது ஒரு வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும். இந்த குழந்தைகளுக்கு உணவு முறைகள் காலையில மத்தியானம் நார்மலா இருக்க மாட்டாங்க. காலையில ஆகட்டும் மதியம் ஆகட்டும் ஈவினிங்கு இல்ல நிறைய டைம் அடிக்கடி சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கும் அடிக்கடி கழிவுகள் போகக்கூடிய குழந்தையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பக்குவமா எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து சின்ன வயதுலேருந்து சிறு வயதுலேருந்து பிறப்புல இருந்தே சொல்லி கொடுக்கும்போது ஒரு வயதுக்கு வரும்போது அந்த குழந்தைகள் இன்னொரு குழந்தைய பராமரிக்கிற அளவுக்கு கூட நல்லா வளர்ந்து அதையும் நான் பார்த்திருக்கோம். சில பேர்த்த மருத்துவம் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் இப்படி பண்ணுங்க, இந்த நேரத்துல கொடுங்க, உணவு கொடுங்க, இந்த நேரத்துல கவனிச்சுக்கோங்க. அதெல்லாமே வந்து நம்ம டாக்டர்ஸ் எவ்வளவு சொல்றாங்களோ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து சொல்லி அதை கேட்டுட்டு அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களோட மன வளர்ச்சி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளரக்கூடிய விதத்துல நிறைய மருத்துவம் இருக்கு. அவங்கள நம்ம பாதுகாத்துட்டே வந்தோம்னா அந்த குழந்தைகளுக்கும் வந்துட்டு ஒரு மறுவாழ்வு தான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு தாய்மா இருக்கு அந்த குழந்தைங்க இறைவன் கொடுக்கறான என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ஒரு கருத்து சொல்லுவேன். ஒரு குழந்தைக்கு மனம் ஒரு அம்மாக்கு ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையை இறைவன் கொடுக்கறான்னா நிச்சயமா அந்த அம்மாவால பாத்துக்க முடியும், பராமரிக்க முடியும்ன்றதுனாலதான் இறைவன் கொடுக்கறான்னு நான் நினைக்குவேன். இன்னொரு விஷயம், இதுவே வந்து கடவுள் கொடுத்த குழந்தை தானே, நம்மளுக்கு இது கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கணும். இன்னும் இப்படி அடிப்பட்ட பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் மத்த பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை வந்து ஒரு முன் உதாரணமா நின்னு எடுத்துக்காட்டி சொல்லணும், இந்த தவறுகளை செஞ்சேன். சில நேரம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க கர்ப்பம் கல்யாணம் ஆன உடனே எனக்கு வந்துட்டு குழந்தை வேண்டாம், இனி எனக்கு குழந்தைக்கு இன்னும் 2 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம் ஆகட்டும்ன்றதுக்காக கருத்தடி மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது பின்னாடி ஒரு கர்ப்பம் ஆகும்போது எவ்வளவு அடிப்படும், உடல் ஆகட்டும் மன வளர்ச்சி ஆகட்டும் இதெல்லாமே ஒரு குறைபாடா பிறக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதனால நான் பாதிச்சிருக்கேன், அதனால நீங்க எல்லாம் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் முன்னுதாரணமா நின்னு இன்னொரு குழந்தை இந்த மாதிரி பிறக்க கூடாதுன்றதுக்கு இவங்க எல்லாம் வழிகாட்டியா நின்னு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஆண்களுக்குமே அதேதான், நாங்க வந்து போதையில

0: இல்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே வந்து ஒரு தவறான வழியில நான் போனதுனால எனக்கு இப்படி குறைபாடான குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஆகாதீங்கன்னு சொல்லி இளம் வயதுல இருக்க இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களுமே ஒரு முன் உதாரணமா நின்று அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒண்ணு, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே தான் ஒரு சொந்தங்கள்லயே கல்யாணம் பண்ணி வைக்கணும், சின்னதுல வாக்கு கொடுத்துட்டேன், என் அண்ணன் பொண்ணுக்கு கொடுக்கணும், என் மாமாவுக்கு கொடுக்கணும், என்னோட தம்பிக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதுல எல்லாமே ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம ரத்த சொந்தங்கள்ல திருமணம் பண்ணக்கூடாது. இப்ப வந்து பாரம்பரியமா நம்ம ஹெரிடிட்டி அந்த மாதிரியே ஒரு குழந்தை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இப்ப இந்த அந்த கருமுட்டைகள் எல்லாம் எப்படி சரி பண்ணணும்ன்றது நம்ம தெளிஞ்சு முழுமையா அதை நின்று சரி பண்ணி அடுத்து வர ஜென்ரேஷன் இல்ல அடுத்து வர இனி பிறக்க போற குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு முழுமையா நம்ம வந்து புரிஞ்சிட்டு ஆரம்பத்திலேயே அறிவியல் பூர்வமா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஆரோக்கியமா எப்படி நல்ல ஒரு குழந்தை இனிமே நம்ம பாரம்பரியா வர மாதிரி எந்த குறையும் இல்லாத ஒரு குழந்தை பிறக்கணும்ன்ற அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்து அதையும் நம்ம பண்ண முடியும். இந்த குழந்தைங்களை எப்படி பராமரிக்கணும்ன்றது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நல்லா முழுமையா ஒரு மனதை வந்து பலப்படுத்தி இந்த குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு நாம என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும். இப்ப நார்மலா இருக்கிற குழந்தை கொஞ்சம் சொல்றது கேட்டுக்கும், ஆனா இப்ப நம்ம ஸ்பெஷலா நம்ம வந்துட்டு ஒரு கேர் எடுத்து பண்ணணும், அதுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து இது குடும்பமே சேர்ந்து இதை வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தைய நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு முழுமையா எல்லாமே தாயும் தந்தையும் ரொம்பவும் ஆரோக்கியத்தோட இந்த குழந்தைய நம்மளால வளர்க்க முடியும்.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.

0: உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.
3: போக்சோ ஆக்ட்னா என்ன? போக்சோனா ஃபுல் ஃபார்ம் Protection of Children from Sexual Offences Act 2012. இந்த ஆக்ட் 2012ல பார்லிமெண்ட் பாஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடியும் செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு லாஸ் இருந்தது, ஆனா சில்ட்ரனுக்காக ஸ்பெசிபிக்கா ஒரு காம்ப்ரஹென்சிவ் லா இல்ல. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நாடுக்கும் சொசைட்டி வேற, கல்ச்சர் வேற, லா வேற, அதனால கம்பேரிசன் பண்ணலாம், காப்பி பண்ண முடியாது. இப்போ ரோமியோ ஜூலியட் கிளாஸை சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல டீனேஜ் லவ் ரிலேஷன்ஷிப்னா அது பிரிடேட்டர் கேஸ் மாதிரி பார்க்க கூடாதுன்றாங்க. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் சில நேரம் காஸ்ட், ரிலீஜன், ஃபேமிலி ஆனர் ரீசன் அதனால ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. மூணாவது, ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆகுது, காலேஜ் அட்மிஷன், கவர்மெண்ட் ஜாப், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், மென்டல் ஹெல்த் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. நாலாவது, கோர்ட்டுக்கு லேட்டர் கேஸ் ஃபால்ஸ்னு தெரிஞ்சாலும் ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் மாதிரி ப்ராசஸ் நடந்துடும். இதுக்கு ஆப்போசிட் சைடு ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போக்சோட ஸ்ட்ரென்த் என்ன, சிம்பிள் ரூல், 18 இயருக்கு கீழே சைல்டு அவங்கனால கன்சென்ட் கொடுக்க முடியாது. அப்ப அது ஈஸி, போலீஸ்க்கும் ஈஸி, கோர்ட்டுக்கும் ஈஸி, கன்ஃபியூஷனே இல்ல. ஆனா ரோமியோ ஜூலியட் கிளாஸ் வந்தா போலீஸ் முதல்ல டிசைட் பண்ணணும், கோர்ட் டிசைட் பண்ணணும், கன்சென்ட் இருந்ததா, லவ் ஜென்யூனா, இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு கஷ்டம். இதுதான் ஆப்போசிட் சைட்ல வைக்கிற ஆர்குமெண்ட். வேற ஒரு கன்சென்ட் இமேஜின் பண்ணுங்க, 21 வயசு அடல்ட், 17 வயசு பொண்ணு. அடல்ட் லேட்டர் என்ன சொன்னாலும், அடல்ட் லேட்டர் என்ன சொல்லலாம்னா, லவ் தான், கன்சென்ட் தான், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான். அப்போ ஆக்சுவல் விக்டிமுக்கு ஜஸ்டிஸ் டிலே ஆகும், ஏன்னா அது லவ்வா, கன்சென்டா, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பான்னு ப்ரூவ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால ஜஸ்டிஸ் டிலே ஆகும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்கிறது தான் கான்செப்ட். இதுதான் அந்த கிளாஸ் அப்போஸ் பண்றவங்களோட கன்சர்ன். அப்போ பேலன்ஸ் எப்படி கொண்டு வருது? இதுதான் கஷ்டமான ஒரு க்வெஸ்சன். ஒரு பக்கம் சைல்டு சேஃப்டி, இன்னொரு பக்கம் டீனேஜர்ஸோட ஃபியூச்சர், ரெண்டு பேரும் முக்கியம். அதனால ஜட்ஜஸ், லாயர்ஸ், பார்லிமெண்ட், சைல்டு ரைட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னு பார்க்கலாம். ஜனவரி 2026ல சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ரிப்பீட்டடா டீனேஜ் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் கேசஸ் வருது, ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல போக்சோ யூஸ் ஆகுது, கவர்மெண்ட் இந்த இஷ்யூ பத்தி சீரியஸா யோசிக்கணும், க்ளோஸ் இன் ஏஜ் எக்ஸெப்ஷன் கன்சிடர் பண்ணலாமான்னு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துச்சு. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான வார்னிங், சுப்ரீம் கோர்ட் லாவை மாத்தல, கோர்ட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துச்சு. லா சேஞ்ச் பண்ணணும்னா அதோட அத்தாரிட்டி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம சோசியல் மீடியால வர கன்ஃபியூஷன் பத்தி பேசலாம். ரீசெண்டா சில யூடியூப் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, ரோமியோ ஜூலியட் கிளாஸ் வந்துருச்சு, டீனேஜ் லவ் லீகல் ஆயிடுச்சு, போக்சோ சேஞ்ச் ஆயிடுச்சு, இதெல்லாம் கரெக்ட் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் லா என்ன சொல்லுது, 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கன்சென்ட் கொடுக்க முடியாது, அதனால அவங்க எல்லாம் போக்சோ கடையில் ஸ்ட்ரிக்டா ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருக்கிற லா. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், அப்சர்வேஷன் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்கலாம், ஆனா கிரிமினல் லா மாத்தணும்னா பில் பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் ஆகணும், ரெண்டு ஹவுசஸும் பாஸ் பண்ணணும், பிரசிடென்ட் அசென்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் அது லா ஆகும். அது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் லா தான் அப்ளை ஆகும். இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் லா 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கனால கன்சென்ட் கொடுக்க முடியாது, அதனால கன்சென்ட் வேலிட் இல்லை, அது ஒரு டிஃபென்ஸா எடுக்க முடியாது.

0: இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தரலாம். ரோமியோ ஜூலியட் கிளாஸ்னா க்ளோஸ் ஏஜ் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். இது சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு. சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்கு, அப்போஸ் பண்றவங்களுக்கும் ஈக்குவலி ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துச்சு, ஆனா இந்தியால இன்னும் இந்த கிளாஸ் லா இல்ல. இப்போ அடுத்த செக்மெண்ட்ல என்னன்னு சொல்லி கிளியரா பார்க்கலாம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியதுபோல் உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றைக் கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டம்

0: சம்பவத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின்போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்று படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிஷா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மித் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்தலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதியாட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில்

0: பெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. குட் மார்னிங் நெல்கிரேஸ்.

குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு அழகான தகவலோட ஆரம்பிக்கலாங்க. அதாவது கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக ஆரம்பிச்சாரு, அதற்கு உலகம் அப்படின்னு தலைப்பிட்டாரு. அதில் முதலில் வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தார். அடுத்து சூரியன், கடல், மழை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என்று வரிசையாக சேர்த்தார், மகிழ்ந்தார். நிறைவாக மனிதனையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்தாரு. மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் மனமகிழ்ந்து, இனி இந்த குழுவுக்கு நான் தேவையில்லை, மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணி மனிதனை குரூப் அட்மின் ஆக்கிவிட்டு அவர் லெப்ட் ஆக்கி சென்று விட்டார். கொஞ்ச நாட்கள் நன்றாக செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மரங்கள், குளம், ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஷாப்பிங் மால், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்டரி போன்ற இவைகளையெல்லாம் ஆட் பண்ணினான். இதனால் கோபம் கொண்ட மழை, என் நண்பர்கள் இல்லாத குரூப்பில் நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் லெப்ட் ஆகி சென்றது. ஆனால் சூரியன் லெப்ட் ஆகாமல் குரூப்பில் இருந்தபடியே தன் கோபத்தை மனிதன் மீது காட்டிக்கொண்டிருக்கிறது. என்னங்க, இன்னைக்கு எல் நினோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எதனால் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மரங்கள் எல்லாம் இல்லை, ஆறு குளங்கள் இல்லை அப்படிங்கிறது. இதை வந்து ஒரு கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக துவங்குகிறது.

0: ஜி வி பிரகாஷ்குமார் குரலில் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கார்த்திக் சாதனா சர்க்கமாகியோர் இணைந்து பாடிய பாடல் ஆட்டநாயகன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
0: வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். இந்த அழகிய வரிகள் குட் மார்னிங் நீலகிரிஸில் உங்களுக்காக

0: கார்த்திக் சுசித்ரா குரலில் ஆனந்தபுரத்து வீடு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

பின்னால் துரத்தி கொண்டு வருகிறவருடைய வலிமையை எண்ணி தன் உயிருக்கு பயந்து ஓடுகிற ஓட்டத்துக்கு இணை சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்தில் இப்படி இணை சொல்வதற்கு எதுவும் உபமானமாக கிடைப்பது மிகவும் அருமைதான். உயிரை பணயமாக வைத்து விளையாடுகிற எந்த விளையாட்டிலும் அதைவிட அதிக மதிப்பு உள்ளதாக பணயம் வைப்பதற்கு வேறு உயர்ந்த பொருள் எதுவும் இருக்க முடியாது என்பது தேற்றமான உண்மை. முரட்டு கபாலிகையான பைரவியின் உயிர் அப்பொழுது அவளுடைய குதிகால்களில் மட்டும்தான் இருந்தது. கால்கள் ஓடுவதற்கு பயன்படுகிற போது அந்த ஓட்டத்திற்கு தூண்டுதலாக இருக்கிற உயிர் துடிப்பு மெய்யானால் அப்போது பைரவியின் உயிர் உடம்பிலிருந்து கீழே நழுவி விடுவது போல் சிறிது சிறிதாக இறங்கி குதிகால்களுக்கு தாழ்ந்து அங்கு மட்டுமே பயன்பட்டு அவளை வாயு வேகத்தில் ஓட வைத்துக் கொண்டிருந்தது. இப்படி ஓமை சொல்வது கூட பொருந்துமோ பொருந்தாதோ, அவள் ஓடிய வேகத்திற்கு அதுவே இணை. அப்போது அவளை துரத்திக் கொண்டிருந்த நீலனாக மறுவருக்கோ உயிர் குணமே வீரம்தான். அந்த உயிர் குணத்தின் முழு தன்மையும் ஓட்டம் என்ற ஒரே இயக்கமாக பொங்கினார் போல பாய்ந்து பாய்ந்து துரத்திக் கொண்டிருந்தார் அவர். அந்த அரக்கியிடமிருந்து தான் தெரிந்து கொள்வதற்கு விரும்பும் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஓடி ஓடி களைத்து அவளே மாண்டு போய் விடுவாளோ என்று சந்தேகப்பட தொடங்கிவிட்டார் நீலனாக மறவர். அவர் சில இரகசியங்களை கேட்டறிந்து கொள்வதற்காகத்தான் அவளை துரத்தினார். அவளோ தன் உயிரை தேடியே தன்னை அவர் துரத்துவதாக எண்ணிக்கொண்டு வேகமாக ஓடினாள். ஓடி ஓடி இறுதியில் பயந்து ஓடுகிறவளும் பயமுறுத்தி ஓட்டுகிறவரும் சக்கரவாளத்து வனம் முழுவதையும் கடந்து அதற்கு அப்பால் எதை கடந்து போகிறோம் என்ற உணர்வோ நினைப்போ இல்லாத சில இடங்களையும் கடந்து கடைசியில் கடலோரமாக வந்து சேர்ந்தார்கள். துரத்தியவர் துரத்தப்பட்டவள் இருவருக்குமே மணற்பரப்புக்கு வந்ததும் ஓட்டத்தில் வேகம் குன்றியது. சுங்கப்பொருள் தண்டும் காவலர்களை ஏமாற்றிவிட்டு கள்ளத்தனமாக பூம்புகாருக்குள் நுழைய முயலும் பிறநாட்டு பாய்மரக் கப்பல்களையும் வங்கம் எனப்படும் சிறு கப்பல்களையும் கண்காணித்து சிறைப்பிடிப்பதற்காக ஆள் நடமாட்டமற்ற அந்த கடற்கரை ஓரமாக காவலும் உயரமான கலங்கரை விளக்கும் அமைந்திருந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்த மாடத்தில் வேலேந்திய கையினனாக நின்று கொண்டிருந்த காவலன் கடற்பரப்பை கூர்ந்து நோக்கியவாறு இருந்தான். தவம் செய்கிறவனுடைய நோக்கத்தைப் போல அவனுடைய முயற்சி ஒரே திசையில் சென்று கொண்டிருந்தது. தீ பெரிதாய் எரிவதற்காக கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் நெருப்பு மூட்டப் பெற்றிருக்கும் காய்ந்த கட்டைகள் படர்ந்து கொழுந்துவிட்டுக் கொண்டிருந்தன. தனக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த பைரவி கலங்கரை விளக்கத்து படிகளில் தாவி ஏறுவதை பார்த்து திகைத்து நின்றார் நீலநாகமரவர். அப்படியே அவள் கழுத்தை குறிவைத்து ஈட்டியை வீசி அவளால் தீபத்தின் படிகளில் ஏறுவதற்கு முடியாமல் செய்துவிடலாமா என்று தோன்றியது அவருக்கு. நினைப்பதற்கும் செயல்படுவதற்கும் நடுவே கனநேரமும் மந்தப்படுவதலை அறியாத அவர் கைகள் ஈட்டியையும் ஓங்கிவிட்டன. ஓங்கிய கைகள் செயல்படுவதற்கு முன்பாகவே பின்விளைவை தீர்மானம் செய்த புத்தியின் நிதானம் அப்போது அவருக்கு பயன்பட்டது. ஈட்டி பாய்ந்தவுடன் பைரவி அலறுவாள். அந்த அலறலை கேட்டு கலங்கரை விளக்கத்தின் உச்சி மாடத்தில் நிற்கிற காவலனின் கவனம் நிச்சயமாக தன்பக்கம் திரும்பும். அப்படி அவன் திரும்பினால் தான் குற்றவாளியாக மாறி அந்த காவலனுக்கு முன்னால் நிற்க நேரும். அந்த காவலன் தன்னுடைய படைக்கலச்சாலையில் பயிற்சி பெற்று வெளியேறிய வீர வேளிர்களில் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்பதில் சந்தேகமற்ற திடநம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. தம்மால் கற்பிக்கப்பட்ட மாணவனுக்கு முன் தாமே குற்றவாளியாகி நிற்கும் நிலையைப் போல் இழிவானது வேறு எதுவும் இருக்க முடியாது. பேராண்மையாளராகிய நீலநாகமரவர் அப்போது தாம் இருந்த நிலையை இந்த கோணத்தில் திருப்பி எண்ணி பார்த்த கணத்திலேயே வெட்கமடைந்தார். வல்லவராகிய அந்த நல்லவருக்கும் சிறிது நாணம் விளைந்தது. இலக்கு தவறாமல் ஈட்டியை எரிந்து படியேறி ஓடும் பைரவியை அவர் வீழ்த்திய பின் கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் நிற்கும் காவலன் ஓடிவந்து அவரை பிடித்துக் கொண்டாலும் அவர் இன்னார் என கண்டு தெரிந்து கொண்டதும் அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவரிடம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பயபக்தியோடு கைகட்டி வாய்ப்புத்தி தலை தாழ்ந்து நிற்பானானாலும் அதை செய்யவும் அவனுக்கு ஓர் சந்தர்ப்பம் அளிப்பானேன் என்று தயங்கி நாணினார் அவர். ஓடிவந்த வேகத்துக்கு பொருத்தமில்லாமல் அந்த வேகம் நடுவிலேயே தயங்கி முறிந்து நின்ற நீலநாகர் பைரவியை துரத்திக் கொண்டு கலங்கரை விளக்கத்து படிகளில் ஏறாமல் வந்த வழியே மெல்ல திரும்பி நடந்தார். ஈட்டியை எரியாமல் அவளை பின்தொடர்ந்து படியேறி பிடித்துவிடலாம் என்றாலோ அவள் அவருக்கு அகப்படாமல் கலங்கரை விளக்கத்து படிகளிலிருந்தே கடலில் குதித்துவிடக்கூடும். அவள் கடலில் குதித்தாலும் அந்த ஓசையால் காவலனுடைய கவனம் கவரப்பட்டு அவன் கீழே நிற்கிற அவரை பார்க்கும்படிதான் நேரும்.
தன்னுடைய படைக்கல சாலையில் தான் ஒழுக்கமும் வீரமும் கற்பித்து உருவாக்கிய இளைஞன் ஒருவனே தன்னை எதிரே நிறுத்திக் கொண்டு, தம் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பிரான், இந்த அகாலத்தில் இப்படி யாரோ ஒரு பெண்ணை துரத்திக்

கொண்டு இங்கே வந்தது ஏன் என்று தன்னை பற்றி அவன் நினைப்பதும் மானக்குறைவு என்று அந்த ஞான வீரருக்கு அப்போது தோன்றியது. அப்படி அந்த மாணவன் தன்னை பற்றி நினைக்க நேர்ந்து விட்டாலோ, அல்லது தன் முகத்தை அருகில் வந்து காணும் முன் வாய்த்திறந்து சொல்லவே நேர்ந்து விட்டாலோ, அதற்கு பின் தான் உயிர் வாழ்வது மானம் இல்லை என்று எண்ணினார் அவர். தன் நிலையில் தாழாமை தாழும்படி நேர்ந்துவிட்டால் அப்புறம் உயிர் வாழாமை என்று தான் நீலனாக மறவர் தன் மனதில் மானத்தை பற்றி உறுதியானதொரு இலக்கணம் வகுத்து கொண்டிருந்தார். மானம் அழிந்து சிதறும்படியான சூழ்நிலையை அப்போது அங்கே விளையாட்டுக்காகவும் கூட உருவாக்கி பார்க்க விரும்பவில்லை அவர். இடமோ காவலும் கண்காணிப்பும் ஏற்படுத்திக் கொண்டு சுங்கம் தண்டுகிறவர்கள் பாதுகாக்கும் இடம். நேரமோ நடு இரவு. தன்னால் துரத்தப்படுகிறவளோ பெண், காவலுக்கு நிற்கிறவனோ தன் மாணவன். இவை எல்லாவற்றையும் தீர சிந்தித்து பார்த்த பின் பைரவியை துன்புறுத்தி ரகசியங்களை தெரிந்து கொள்ள முயல்வதை விட அப்போது தன் மானத்தை காத்துக்கொண்டு திரும்புவது புத்திசாலித்தனமான காரியமாக தோன்றியது அவருக்கு. மறைவில் போய் நின்று பைரவி கலங்கரை விளக்கப்படிகளில் உச்சிவரை ஏறுவதை பார்த்துக்கொண்டே அமைதியாக படைக்கல சாலைக்கு திரும்பிவிட்டார் அவர். திட்டமும் ஒழுங்கும் நிறைந்த கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களின் குறுக்கீடு நிலையான கெடுதல் என்பதை நீலனாக மறவர் நன்றாக உணர்ந்தார். நல்ல பசி நேரத்தில் கிடைக்கிற சத்துள்ள உணவைப் போல் இந்த உணர்வு ஏற்ற சமயத்திலே தம்முடைய மனதுக்கு கிடைத்ததற்காக தெய்வத்துக்கு அவர் நன்றியும் கூறினார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

நேர்களே, நீலகிரி மாவட்டத்தில் நம்ம குன்னூர் அரசு லாலி மருத்துவமனையில் நோயாளிகளினுடைய பயன்பாட்டிற்காக சிறப்பு டயாலிசிஸ் பிரிவை நம்முடைய நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் பிருந்தா ஐபிஎஸ் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது கடந்த 2021 குன்னூர் லாலி அரசு மருத்துவமனையில் தனியார் கூட்டமைப்பின் அடிப்படையில் 6 படுக்கைகளுடன் கூடிய டயாலிசிஸ் பிரிவு தொடங்கப்பட்டது. அதில் இதுவரைக்கும் 20,000 மேற்பட்ட டயாலிசிஸ் பேஷண்ட்டுங்க வந்து வெற்றிகரமாக சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதனுடைய கண்டினியூவாக தொற்றுகளால் பாதிக்கப்பட்ட சிறப்பு நோயாளிகளுக்கு தனியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் தனியார் நிறுவன நிதி பங்களிப்புடன் புதியதாக சிறப்பு டயாலிசிஸ் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியைச் சேர்ந்த டயாலிசிஸ் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் லாலி மருத்துவமனையில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் இல்லைங்களா? இந்த தகவலோட அழகான பாடல், இனிமையான பாடல் குட் மார்னிங் நீலகிரிஸில்.

0: நவீனின் குரலில் அய்யனார் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானாமுதத்தில் இன்றைய சிந்தனைக்கு பஞ்சபூதங்கள் பற்றி சிந்திப்போம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவற்றின் கூட்டுதான் அணுவாகும். அணுக்களின் கூட்டுதான் பஞ்சபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றை பஞ்சபூதங்கள் என்றழைக்கிறோம். அணுக்கள் கூட்டு சேர்கின்ற நிலைமைக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களை பெறுகின்றன. லேசான ஹைட்ரஜன் முதல் கனமான யுரேனியம், இரிடியம் போன்ற தனிமங்கள் வரை பெயரிடப்பட்டுள்ளன. பஞ்சபூதங்கள் தனிமங்களின் கூட்டு, தனிமங்களோ பரமாணுக்களின் கூட்டு. மொத்தத்தில் எல்லாமே பரமாணுக்களின் கூட்டுதானே. இந்த பிரபஞ்சத்தின் முதல் தோற்றம் பரமாணுதான். அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் தோற்றத்தையும் முடிவையும் தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்ச ரகசியம் தெரிந்துவிடும். இறைநிலை உணர்வு விஞ்ஞான ரீதியாக அனைவருக்கும் வந்துவிடும். எப்படி இந்த பரமாணு தோன்றியிருக்க முடியும்? அது ஏன் சுழலுகிறது? அது சுழற்சியை நிறுத்திவிட்டால் என்னவாகும்? இந்த சிந்தனையை மேற்கொள்வோம். இதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். பூமியை சுற்றி காற்று மண்டலம் உள்ளது. நிலப்பகுதியை ஒட்டி காற்று மண்டலத்தில் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது அந்த அழுத்த

0: வேறுபாட்டை சரிசெய்ய சுற்றிலுமுள்ள காற்று ஓடி வருகிறது. இது சுழல் காற்றாக மாறிவிடுகிறது. சிறிய அளவில் ஏற்படும் பொழுது தூசிகளை சேர்த்து கொண்டு சுழல்கிறது. பெரிய அளவில் அது சூறாவளி காற்றாக மாறுகிறது. இந்த சிந்தனையை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இவ்வாறே சுத்த வழியிலிருந்து பரமானு உருவாகியிருக்கும். அடுத்த சிந்தனை, இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழியக்கூடியவை. சூரியன், சந்திரன், பூமி மற்றும் நட்சத்திரங்கள் எல்லாமே மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் இவை அழிந்துவிடும். இவற்றிற்கெல்லாம் பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை என்பவை நிச்சயிக்கப்பட்டவை. இது விஞ்ஞான கூற்று. ஆக இவை அழிந்துவிட்டால் அப்பொழுது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்? அதே நிலைதானே தோன்றுவதற்கும் முன்னதாக இருந்திருக்க வேண்டும். அந்த நிலை எப்படி இருக்கும்? தோற்றமில்லாத நிலை, பஞ்சபூதங்கள் இல்லாத நிலை, அணுக்கள் இல்லாத நிலை. அங்கே ஒளிதரும் நட்சத்திரங்கள் இல்லை, அவற்றை சுற்றி வர கோள்களும் இல்லை. ஆக இருள்தானே, வெளிதானே இருந்திருக்க முடியும்? அதற்கு எல்லையே இல்லை. காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணக்கு இல்லை, அவற்றால் அளக்க முடியாது. இந்த வெளியில் வேறு பொருட்கள் இல்லை. ஆக இதனை சுத்த வெளி என்று கூறலாம். இந்த சுத்த வெளியிலிருந்துதான் இந்த பிரபஞ்சமும், அதில் வாழக்கூடிய நாமும், நம்மை போன்ற உயிரினங்களும் தோன்றியிருக்க வேண்டும். இந்த தோற்றத்திற்கு வேண்டிய ஆற்றலும் அறிவும் இந்த சுத்த வெளியில் அடங்கியிருக்க வேண்டும். காற்று சுழற்காற்றாக மாறுவது போன்று இந்த சுத்த வெளியில் நிறைந்திருக்கும் ஆற்றல், அழுத்த வேறுபாடுகள் சுழலும் சுத்த வெளியை உருவாக்கியிருக்க வேண்டும். அந்த சுழலும் சுத்த வெளி அதனுடைய அழுத்தத்தாலே மிக மிக நுண்ணிய உருவமைப்பை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறாக தோன்றும் மிக மிக நுண்ணிய சுழலும் சுத்த வெளியைத்தான் பரமானு அல்லது இறைத்துகள் என்கிறோம். மற்றவையெல்லாம் அவற்றின் கூட்டுதானே. இந்த பஞ்சபூதம், பிரபஞ்சம் எல்லாம் பரமானுக்களின் கூட்டுதானே. இந்த உடலும் அவற்றின் கூட்டுதானே. பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருந்தால் ஜடப்பொருட்கள் என்கிறோம். அவை ஒன்று சேர்ந்து தங்களுக்குள் ஒரு முறையான இயக்கத்தை அமைத்து கொள்ளும்போது அவற்றை ஜீவன்கள் என்று அழைக்கிறோம். இவ்வாறாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த பிரபஞ்சமும் அதில் வாழும் ஜீவன்களும் எல்லாமே சுத்த வெளியின் தன்மாற்றங்கள்தான். ஜடப்பொருட்களாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எல்லாம் அந்த சுத்த வெளி என்ற பேராற்றலின் வெவ்வேறு வடிவங்கள்தான், மாற்றங்கள்தான். ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளும் அந்த பேராற்றல், அதன் பேரறிவு விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளும், ஜீவனும், மனிதனும் அந்த பேராற்றல் பேரறிவு பெற்ற சுத்த வெளியின் பிரதிநிதிகளே. ஒவ்வொரு பொருளையும், ஜீவனையும், மனிதனையும் வணங்கினால் அந்த பேராற்றலையே வணங்குவது ஆகும். அந்த ஜீவன், மனிதன் வாழ உதவி செய்தால் சுத்த வெளிக்கு மதிப்பளிப்பதாக அர்த்தம். அன்பும் கருணையும் ஊற்றாய் மலரும். இறைநிலையே தானாக தோன்றும். இதனைத்தான் இறைநிலை உணர்வு என்கிறோம். இறைநிலை ஜடப்பொருட்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. தாவரங்களில் விழித்து எழுந்து நிற்கிறது. விலங்குகளில் நடக்க ஆரம்பிக்கிறது. மனிதனில் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. தான் யார் என்று உணர்ந்து கொள்கிறது. சான்றோரின் இந்த கூற்று எவ்வளவு மெய்யானது! இறைநிலையே மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களாகி, உயிரினமாகி, மனிதனாகி மாறி இருப்பதை எண்ணி மகிழ்கிறோம். இறைநிலையாகவே காட்சி தரும் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

ஞான அமுதத்தை தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாமா? நமக்கெல்லாம் காட்டு விலங்குகளில் புலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான விலங்கு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். சரி, மனிதர்களுக்கு இந்த புலி அப்படிங்கிறது ஒரு கொடூரமான விலங்கு தான். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் அன்னதான பிரபு யார் தெரியுங்களா? இந்த புலி தாங்க அன்னதான பிரபு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 கிலோ 600 கிலோ எடை கொண்ட ஒரு காட்டு மாடை புலி தாக்குச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த புலி சாப்பிட்றது வெறும் 40 கிலோ மட்டும்தாங்க. 400 கிலோ எடை இருக்கக்கூடிய காட்டு மாடை

0: பிடிச்சு வெறும் 40 கிலோ மட்டும் சாப்பிட்டுட்டு மீதமுள்ள உணவுகளை மற்ற விலங்குகளுக்கு அதை விட்டு கொடுத்துட்டு போயிடுதுங்க. ஸோ புலி நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கொடிய விலங்கு, ஆனால் வனவிலங்குகளுக்கு அது ஒரு அன்னதான பிரபு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இந்த புலி பூனை பெரிய பூனை வகைகளில் பார்த்தோன்னா நம்ம எல்லா உருவங்களையும் பார்த்தோன்னா சிறுத்தை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. ஆனால் அதில் நிறைய வகைகள் இருக்குங்க. சிறுத்தை தனியாக இருக்குது, ஜாகுவார் தனியாக இருக்குது, பூமா தனியாக இருக்குது, சீட்டா தனியாக இருக்குது. இது எல்லாமே தன்னுடைய அந்த உடல் அமைப்பிலும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு புள்ளிகள்லையும் தான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு நிமிடம் பார்வைக்கு தெரியக்கூடிய எல்லாமே நமக்கு என்னவா தோணும், சிறுத்தையாக தான் தோணும். ஆனால் இதுலேயும் இவ்வளவு பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னங்க புலியை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் கேட்டோம் இல்லையா, இனிமையான பாடலையும் கேட்கலாம்.
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

எந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். அதாவது நம்ம வாழ்க்கையை பற்றி பார்த்தோம், வனத்தை பற்றி பார்த்தோம், இதெல்லாம் சுவாரஸ்யமான தகவல்கள். இப்போ விளையாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமே. அதாவது நம்மளுடைய துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடரினுடைய கிழக்கு மண்டல அணியின் கேப்டனாக இஷான் கிஷனும், துணை கேப்டனாக 15 வயது இளம் நட்சத்திர வீரர் வைபவ் சூரியவன்ஷியும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.

அஜீஷ் ஆண்ட்ரியா குரலில் ஒலித்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். கேட்ட பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், ரசித்தேன், குஷி. மூன்று திரைப்படங்களிலிருந்தும் பாடல்களை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 8:47.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: கேட்ட பாடலுடன் டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 9:00. ரெட்ரோ ராகங்கள் நேர்களே, ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம் பேஸில் அழகான பாடல்களை கேட்க போகிறோம், இனிமையான பாடல்களை கேட்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பாடல்களை கேட்க போகிறோம்? பாடல்களை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாடல்களை எல்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எழுத்தாளர் இந்த தலைப்பில் தான் நம்மளுடைய ரெட்ரோ ராகங்கள். அதாவது எழுத்தாளர் அப்படின்னு சொன்னோம்னா எழுத்து என்பது ஒரு பெரிய கருவி போல அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா ஒரு எழுத்தாளர் அவர் சொல்ல வர கருத்தையும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கருத்தையும் சரி, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கருத்தையும் சரி, இது எல்லாத்தையுமே ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்டவங்க தான் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைய ரெட்ரோ ராகங்கள் பாடல்களை எல்லாம் கேட்கும் பொழுது இன்றைய பாடல்கள் எல்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிக்கணும். நாங்க சொல்லிட்டா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுங்க, நீங்களா கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க. இதோ ரெட்ரோ ராகங்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஜெயச்சந்திரன் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால் அமைதியா கடல்ல மிதந்து போயிட்டு இருந்த கப்பல். திடீர்னு அலைகள்லாம் ரொம்ப உயரமா எழும்ப ஆரம்பிச்சது. காற்று அப்படியே மெல்ல மெல்ல வலுவடைஞ்சிக்கிட்டு வருது. அது அப்படியே புயலாகவும் சூறாவளியாகவும் மாறிச்சு. அமைதியா போயிட்டு இருந்த கப்பல் இப்போ அவதிக்குள்ளாச்சு. தடம் மாறாம போயிட்டு இருந்த அந்த மரக்கெல்லாம் இப்ப தடுமாறுது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கின அந்த கப்பல் திசை மாறி போகுது. எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்ங்கிறதே அதுல இருந்தவங்களுக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமை. இந்த சூழ்நிலையில அந்த கப்பலின் மாலுமி ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுசாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவா அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்தார். மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாகி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலையும் அப்படித்தானா? அதாவது கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் போன்றவன் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு கூட அவர் சொல்லல, அதை விட மோசம்ங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடல்ல தடுமாறுனா அதை சரிப்படுத்துறதுக்கு மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துருவார். ஆனா கோபக்காரனின் நிலைமை அப்படி இல்லை. மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதுல இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை செலுத்துறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனா கோபக்காரன்கிற மனிதன்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியா வேலை செய்ய மாட்டார். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை மூடிவிடும், காதுகளையும் கேட்க முடியாதபடி செஞ்சிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? ஆகவே கோபக்காரன்கிறவன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னல் புயல் நடுவே சிக்கி தவிக்கக்கூடிய கப்பலை மாதிரி இவனும் சிக்கி தவிக்கிறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்ப வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பிச்சா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பன் ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இதெல்லாம் நாம சிந்திக்க வேண்டிய செய்திகள். ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்தது. அதையெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு சிறுவன் இருந்தான். செல்வந்தர் ஒரு நாள் ஆடு மேய்க்கிற சிறுவனை கூப்பிட்டார். நீ நேரா போய் ஒரு ஆட்டில் உள்ள மிகவும் நல்ல பகுதி எதுவோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்தார். இவன் போனா ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் தனியாக எடுத்துட்டு வந்துட்டான். அதை அவர் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை பார்த்து, இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பகுதி எதுவோ, அதாவது ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வாங்கினார். இவன் போய் எடுத்துட்டு வந்தான். இப்போ அவன் கொண்டுகிட்டு வந்தது மறுபடியும் ஒரு நாக்கு ஒரு இருதயம். என்னது மறுபடியும் இதையே கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன்னார். இவன் சொன்னான், ஐயா ஒரு உடம்புல இருக்கிற

0: மிக நல்ல பொருளும் இதுதான், மிக கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னா, இளம் வயதில் இப்படி சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம். கோபப்படாமல் இருந்தா இவை இரண்டும் நல்லாவே வேலை செய்யும், கோபப்பட்டா இது ரெண்டும் மோசமா வேலை செய்யும். அதனால வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல கோபத்தை விரட்டணும். இப்போ ஒருத்தர் அவசரமா டாக்டர் தேடி ஓடினார், டாக்டர் இப்போ எனக்கு கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ்ன்னார். அந்த டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனார். தண்ணீரோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்கி விட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்த்தார், மாத்திரை அங்கேயே இருந்தது, பேப்பர் வெயிட்டை காணலை. இவர் கோபத்தில் எது பேப்பர் வெயிட்டு எது மாத்திரைங்கிறது கூட மறைஞ்சிட்டுது. அந்த அளவுக்கு மனித மனம், அவன் மனசு வந்து கோபப்பட்டதுன்னா அவனுடைய மனசு என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற உண்மை. அதனால் மனம் அப்படிங்கிற கப்பலை அறிவு என்கிற மாலுமி செலுத்தணும். அப்படி செலுத்துறதுக்காக நாம் நம்முடைய மனதை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திரங்கா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இன்று ஒரு தகவலை தொடர்ந்து உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளினுடைய விலை நிலவரம். இன்று உதகை உழவர் சந்தையில் கத்தரி 52 ரூபாய்க்கும், வெண்டை 62 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 27 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 73 ரூபாய்க்கும், புடலங்காய் 46 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 65 ரூபாய்க்கும், சுரைக்காய் 35 ரூபாய்க்கும், பாகற்காய் 68 ரூபாய்க்கும், கொத்தவரை 48 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 26 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 57 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 76 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 47 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 42 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று முருங்கைக்காய் 58 ரூபாய்க்கும், தேங்காய் 69 ரூபாய்க்கும், மாங்காய் 54 ரூபாய்க்கும், வாழைக்காய் 53 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 48 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 47 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 64 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 72 ரூபாய்க்கும், மேரக்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 37 ரூபாய்க்கும், கேரட் 72 ரூபாய்க்கும், பீட்ரூட் 72 ரூபாய்க்கும், நூல்கோல் 52 ரூபாய்க்கும், டர்னிப் 43 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 37 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 52 ரூபாய்க்கும், பட்டாணி 142 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூட்டு கிலோ ஒன்றிற்கு 240 ரூபாய்க்கும், இஞ்சி 200 ரூபாய்க்கும், கரிபீன்ஸ் 73 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 110 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 157 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 94 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 62 ரூபாய்க்கும், புரக்கோலி 87 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 47 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 82 ரூபாய்க்கும், புதினா 72 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, கக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்ற கீரை வகைகள் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும், வாழையிலை 47 ரூபாய்க்கும், வாழைப்பூ 12 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 102 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 32 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 89 ரூபாய்க்கும், பப்பாளி 53 ரூபாய்க்கும், மாதுளை 220 ரூபாய்க்கும், திராட்சை 115 ரூபாய்க்கும், மாம்பழம் 115 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 58 ரூபாய், ரஸ்தாலி 67 ரூபாய், மோரிஸ் 53 ரூபாய், நேந்திரன் 53 ரூபாய், செவ்வாழை 107 ரூபாய், கற்பூரவள்ளி 67 ரூபாய்க்கும், ஆப்பிள் 280 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 125 ரூபாய்க்கும், அன்னாசி 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உதகை உழவர் சந்தையின் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விலை நிலவரம் கேட்டீர்கள். தொடர்வது ரெட்ரோ ராகங்கள். இன்றைய பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு யார் இந்த பாடல்களை எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூசனுக்கு இடையில கண்டுபிடிங்க நேயர்களே.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல். காதல் கானை

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: நாணி கோணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மன வாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

0: ಗಳಪ್ಪ ನಾಟಿ ಗಳಪ್ಪ.
1: ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಉಂಗಳ ನಲ್ಲ ಗಮನಿಸಿಕಿಟ್ಟಾಂಗ್ಲಾ.

0: அப்பா.
1: அம்மகளே, நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள், என் வானத்தில்

கேட்ட பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. இளைஞர்களே, இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல் ஆசிரியர் யார் எழுதின பாடல்களை எல்லாம் இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிருந்தா கூட மொத்த பாடல்களையும் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு நம்மளுடைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல் ஆசிரியர் வைரமுத்து அவருடைய பாடல்களை தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இந்த பாடல்களை எல்லாமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ பாடலாசிரியர் ஸ்பெஷலில் இன்றைக்கி ரெட்ரோ ராகங்களில் நிறைய பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணணும்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஊட்டி எஃப்எம் 101.8. இளமை உலகம்.

இன்றைய இளமை உலகம் நிகழ்ச்சியில் குன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரியிலிருந்து தான் மாணவிகள் மற்றும் அவங்களுடைய ஸ்டாஃப் ப்ரொஃபசர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்மளுடைய இளமை உலகம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம்.

0: முதல்ல வந்து நம்ம கிட்ட இப்ப ஃபர்ஸ்டா வந்திருக்கிறது உங்களுடைய மேடம், அவங்க கிட்டயே நம்ம கேட்கலாம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லிடுங்க.
1: வணக்கம் சார், என்னோட பேர் ரேவதி.
0: நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்?
1: ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன்.
0: வரலாற்றுத்துறை அப்படின் போது எனக்கு என்னன்னா, வரலாற்றுத்துறையை எடுத்து படிச்சு ஒரு ஜாப் கிடைச்சு அதுல நம்ம நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாலே அது ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் எல்லாம் பாக்குறாங்க.
1: அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது சார். இப்போ வரலாறுங்கறத வந்து இட்ஸ் அ பாஸ்ட் ஈவென்ட்ஸ், வரலாறு இல்லாம இல்ல. இப்ப நேத்து நாம சாப்பிட்டோம், நேத்து நாங்க அங்க போனோம் வந்தது, அதெல்லாமே ஒரு பாஸ்ட் ஈவென்ட்ஸ், அதுதான் வரலாறு. இப்போ எல்லாத்துலயும் நம்ம வரலாறு கனெக்ட் ஆயிருக்கு, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வரலாறுங்கறத வந்து ஒரு போர் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க, அப்படி இல்ல. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வரும்பொழுது அதுதான் நம்மளுடைய வரலாறு.
0: கேஷுவல் டாக்காக நான் கேக்குறேன், வரலாறு அப்படின்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்புறம் பார்த்துட்டு அக்பர் அலெக்சாண்டர் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது, அதனால நான் கேட்டேன். சரி, நீங்க இன்னைக்கு என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க?
1: என்னுடைய தலைப்பு என்னன்னா, ஜான் சலிவனும் நீலகிரியும்.
0: அது நம்ம பேசுறதுக்கு முன்னால நீங்க காலேஜுக்கு வந்து ப்ராவிடன்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஷார்ட்டா ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் ப்ராவிடன்ஸ் கல்லூரியில 6 வருஷமா ஒர்க் பண்றேன் சார். 2018 இருந்து ஒர்க் பண்றேன். அங்கதான் என்னோட எம்ஃபில் எல்லாம் முடிச்சேன். பிஹெச்டி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அங்கதான் பண்ணியாச்சு.
0: 6 செட்டு நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த 6 செட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது பின்னால அவங்க லைஃப்ல எங்கேயாவது வழியிலயோ இல்லைனா ஏதாவது ஒரு டீ ஷாப்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ அங்க மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சமயத்துல அவங்களை சந்திச்ச அனுபவம்?
1: தினமும் பார்ப்பேன், ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பேன். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அதே அஃபெக்ஷனோட என்னை பார்த்து பேசுவாங்க, மேம் வாங்க சாப்பிடலாம். அதை விட என்னை பார்த்து ஒதுங்காம இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பனா இந்த காலத்துல டீச்சர்ஸ் பார்த்து பயந்து ஓடிடுவாங்க, ஐயோ இவங்க என்னடா இப்படி பேசுறாங்க. அப்படி இல்ல, என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்தாலும் தானா வந்து பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, காலேஜ் எப்படி இருக்கு. மெயினா காலேஜ் பத்தி கேட்பாங்க என்கிட்ட, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது எப்படின்னா, இப்ப நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் இன்னும் உங்களுடைய ஃபியூச்சர் கேரியருக்கு இன்னும் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேரேஜ் ஆகாம அப்படி இப்படி இருப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க வந்து அதுலயும் அதுல வந்து முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி நான் பேசுவேன் சார். எப்பவுமே என்ன பார்த்து அஃபெக்ஷனோட இருப்பாங்க.
0: கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரி அவங்க சொல்லும் போதுதான் நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லைங்களா, ஆனா நம்ம கிட்ட படிச்ச பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது. ஜான் சலிவனை பத்தி நீங்க பேச போற அப்படின்னு சொன்னீங்க, ஓகே அதை பத்தி சொல்லுங்க.
1: என்னுடைய தலைப்பு ஜான் சலிவனும் நீலகிரியும். நாம் வசித்துக் கொண்டிருக்கும் இவ்வழகிய மலை பிரதேசமான நீலகிரியை முதன் முதலில் கண்டறிந்தவர் ஜான் சலிவன். இவர் 15/6/1788 லண்டனில் பிறந்தார். 1804 கிழக்கிந்திய கம்பெனியின் எழுத்தராக பணியாற்றினார். 1807 முதன்மை செயலாளருக்கு உதவியாளராக இருந்தார். 1817 கோவை கலெக்டராக பணியாற்றிய போது நம் மலையின் அழகை கண்டு கோத்தகிரி வழியாக 1819 உதகை வந்தார். சாலை வசதியை அமைத்துக் கொடுத்தவர் இவரே ஆவார். 1822 கல் பங்களாவை கட்டினார். அதுவே தலைமைச் செயலகமாக மெட்ராஸ் பிரசிடென்சி ஆக அமைந்தது. இது தற்போது அரசு கலை கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. 1823 நீர்ப்பாசன வசதிக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்துவதாகவும் உதகை ஏரியை வடிவமைத்தார். ஆங்கில காய்கறிகளான கிழங்கு, பீன்ஸ் ஆகியவற்றையும் தேயிலை பயிரிடும் முறையையும் மேலை நாட்டில் இருந்து அறிமுகப்படுத்தினார். நீலகிரியின் பூர்வீக மக்களான பழங்குடி மக்களுக்கு நில உரிமையை வழங்கினார். இவரது மனைவி ஹென்ரியா சிசிலியா ஹாரிங்டன் மற்றும் அவரது மகள் ஹாரிட்டன் ஆனி ஆகியோரது கல்லறை லூஷிங்டனால் கட்டப்பட்ட ஸ்டீஃபன் சர்ச்சில் அமைந்துள்ளது. இவரது மகன் ஹென்றி ஹெட்வர்ட் 1869 கோவை கலெக்டராக பணியாற்றினார். இத்தகைய நீலகிரியின் முக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஜான் சலிவன் ஜனவரி 16, 1855 காலமானார். அவரது கல்லறை இங்கிலாந்தில் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா தலமான நீலகிரியின் பெருமைக்கு அடிகோலிட்ட ஜான் சலிவன் நினைவகம் கோத்தகிரி கண்ணேறு மூக்கில் அமைந்துள்ளது. நாமும் அவரை போற்றி நீலகிரியின் அழகை பாதுகாப்போம். நன்றி.

0: யோகலட்சுமி என்ன பண்றீங்க?
1: தேர்ட் பிஎஸ்டி ப்ராவின்ஸ் காலேஜ்.
0: சரி, என்ன செய்ய போறீங்க இப்போ? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? காமராசரை பத்தி என்ன பேச போறீங்க?
1: அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி.
0: வாழ்க்கை வரலாறு. ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் நிறைய இருக்கு இல்லையா? ஓகே, காமராசர் அப்படின்னு உடனே என்ன ஞாபகம் வருது?
1: மதிய உணவு திட்டம்.
0: மதிய உணவு திட்டம் எல்லாரும் சொல்லக்கூடியது ஆன்சரை சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்க காமராசரை பத்தி வேற என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லு.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராசர் என்பவர் இந்திய விடுதலை போராட்ட தலைவரும் அரசியல்வாதியும் ஆவார். காமராசர் ஜூலை திங்கள் 15 நாள் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையார் இணையருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய 11 வயதிலேயே காமராசரின் தந்தை குமாரசாமி ஐயா அவர்கள் காலமானார். இதனால் பள்ளி படிப்பை இடையில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. வறுமையில் இருந்த தமது குடும்பத்தை மீட்டெடுக்க தனது மாமாவின் பஞ்சுநிலை ஆலயத்திற்கு சென்றார். இளம் வயதிலேயே அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் April 13, 1954 October 2, 1963 வரை 9 முதல்வராக பணியாற்றினார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் நிறுவனராகவும் மற்றும் தலைவராகவும் இருந்தார். மகாத்மா காந்தியுடன் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1942 நடைபெற்ற வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் 1930 உப்பு சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1960 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மகாதேவி நகருக்கு சென்றிருந்தார் காமராசர். அப்போது ரயில்வே கிராசிங் அருகே ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். அச்சிறுவனை பார்த்து ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவன், நான் பள்ளிக்கு சென்றால் எனக்கு சாப்பாடு தருவீர்களா என்று காமராசரிடம் கேட்டான். அந்த வினா அவரை மிகவும் பாதித்தது. அச்சிறுவனுக்காக மட்டுமின்றி பல குழந்தைகளின் வாழ்க்கைக்காகவும் பள்ளி படிப்பை தொடர்வதற்காகவும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இவரை மக்கள் அனைவரும் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று அன்போடு அழைத்தார்கள். இவர் October 2, 1975 மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அன்று இறந்தார். அவர் இறந்த பிறகு 1976 இந்தியாவில் பாரத ரத்னா விருது என்ற உயரிய விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் இறந்தாலும் அனைவரின் மனதிலும் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறார் என்று கூறிவிடை பெறுகின்ற நன்றி.
2: அடுத்து இளமை உலகம் நிகழ்ச்சியில ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியின் மாணவி தனுஷியா தேர்ட் பி ஹிஸ்டரி பாட வராங்க.

0: இன்று இளமையுலகம் நிகழ்ச்சியில ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியின் பல்ஸ்வை நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கமா, உங்க பேர் என்ன?
1: சத்யா மேம்.
0: உங்களுக்கு பிடிச்ச லீடர் யாரு?
1: மகாத்மா காந்தி.
0: ஓ, மகாத்மா காந்தியா? சரி, அவங்கள பத்தி தான் பேச போறீங்களா? ஓகே, பேசுங்க.
1: மகாத்மா காந்தி இந்தியாவின் பெரிய தலைவர்களில் ஒருவராகவும், விடுதலை போராட்டத்தின் முன்னணி கதாநாயகனாகவும், புகழ்பெற்ற ஆதரவாளராகவும் இருந்தார். மகாத்மா காந்தி 1869 குஜராத் மாநிலத்தில் பிறந்தார். காந்தி தனது பள்ளி கல்வியை போர்பந்தரில் முடித்தார். பிறகு லண்டனில் பட்டப்படிப்பு முடித்தார். இந்திய விடுதலை போராட்டம், இந்திய மக்களின் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். காந்தி இந்தியா திரும்பியதும் அவருடைய செயல்பாடுகள் அனைவரையும் உற்சாகப்படுத்தின. 1915 to 1917 காந்தி தன்னை இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு அர்ப்பணித்தார். மகாத்மா காந்தி தேசிய வீரராக முன்னணி விருது பெற்றார். அவரின் மரணம் இந்தியா முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது. நன்றி.
2: ஹலோ நேயர்களே, அடுத்து நம்ம பல்ஸ்வே நிகழ்ச்சியில சிஸ்டர் அனிமா பாரா ஹிந்தியில ஏஐ பத்தி சொல்ல போறாங்க. அதாவது ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி சொல்ல போறாங்க. இதுல மெயினா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏஐய கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா அது கடைசியில ஆபத்தா தான் முடியும்னு சொல்லிருக்காங்க. வாங்க இப்ப கேக்கலாமா? சிஸ்டர் ஆயே ஷுரூ கீஜியே.
3: ஜீ ஹாம், ஐஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ எக் ஐசி டெக்னிக் ஹே ஜோ கம்ப்யூட்டர் ஆர் மசீனோ கோ இன்சான் கி தரா சோச்சனே ஆர் காரிய கரனே கி க்ஷம்தா தேதீ ஹே. யா எக் ஐசா விஜ்ஞான் ஹே ஜிஸே ஹம் அப்னே தைனிக் ஜீவன் மே ஹர் ஜகா தேக் சக்தே ஹே. ஏஐ கா உபயோக் மெடிக்கல் க்ஷேத்ர, சிக்ஷா, பேங்கிங், பரிவாஹன், கிருஷி ஆர் யஹா தக் கி ஹமாரே கரோ மே பி ஹோனே லகா ஹே. உதாரண கே லியே ஹம் அப்னி ஸ்மார்ட்ஃபோன் கி வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஜெய்சே கி ஸ்ரீ ஆர் அலெக்சா கே மாத்யம் சே ஏஐ கா இஸ்தேமால் கர்தே ஹே. ஏஐ நா கேவல் ஹமாரி காரிய க்ஷம்தா கோ படாதா ஹே பல்கி யா ஹமே நிர்ணய லேனே மே பி மதத் கர்தா ஹே. ஹாலாக்கி ஏஐ கே இஸ்தேமால் சே கை நயி சமஸ்யோ பி உத்பன் ஹோ சக்தி ஹே, ஜெய்சே கி காமகாஜி க்ஷேத்ர மே பேரோஜ்காரி கி சம்பாவனா, டேட்டா கி சுரக்ஷா சம்பந்தித் கத்ரே ஆர் இஸ்கே அலாவா கலத் இஸ்தேமால் சே உத்பன் ஹோனே வாலே கத்ரே. இஸ்லியே ஹமே ஏஐ கே விகாஸ் ஆர் இஸ்கே உபயோக் கே சாத் சாத் இஸ்கே தைனிக் பலியோ பர் பி தியான் தேனா ஹோகா, தாக்கி ஹம் இஸ்கா சஹி ஆர் சுரக்ஷித் தரிக்கே சே உபயோக் கர் சகே. தன்யவாத்.
4: மேம், இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஹிந்தியை பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுனீங்க, அதே நேரத்தில் சாங் பாடினீங்க. இப்போ ப்ராவிடன்ஸ் காலேஜில் வந்து எப்படி அது, உங்கள் காலேஜ் வந்து அந்த செட்டப்பை பற்றி சொல்லுங்கள். எப்படி இயற்கையாக நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்டா, இல்லை அது எப்படி இருக்குது அந்த இடம்?
5: ப்ராவிடன்ஸ் காலேஜ் வந்து இயற்கையான இடத்துல அந்த ஒரு என்வாயன்மெண்டில் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டான ஒரு காலநிலையில் தான் இருக்கிறோம் நாங்கள் அங்கே. எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு இன்வால்மெண்ட் காமிப்பாங்க. ஈவன் கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இல்லை அகடமிக் ஓரியன்டலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கிறனால தான் இங்கே நிறைய இந்த டாபிக் பேசுறதுக்கு முன் வந்திருக்காங்க.
4: ஓகே, கண்டிப்பா அப்போ இயற்கைய சேவ் பண்ணனும்.
5: ஆமா சார்,
4: பர்టిక్యులரா பிளாஸ்டிக்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பேச போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா?
5: இருக்காங்க சார். இப்ப காலேஜ்ல சுத்திலுமே நாங்க பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்ல. அதேதான் நாங்க பப்ளிக்குக்கு நாங்க ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிறோம்,
4: ரேலி எல்லாம்
5: கொடுத்துக்கிறோம். ஸ்டூடண்ட்ஸ்மே ஏதாவது பிளாஸ்டிக்ல வச்சிருந்தா நம்ம வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி இத வைக்க கூடாது. இதனால ஏன்னா எங்க காலேஜ் சுத்தி இயற்கையான சூழ்நிலையில இருக்கறனால நிறைய மங்கீஸ் இருக்கிறாங்க, குரங்குகள் தான். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுட் எல்லாம் கூட தூக்கிட்டு போயிடும், அது எங்க கூட ஒன்றிருச்சு. அப்ப சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் போட்டோம்னா அதுவும் அதை எடுத்து சாப்பிடக்கூடியது நடக்கிறனால காலேஜ்ல அதை நாங்க பேன் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பத்தி தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக்குக்கும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க.
4: நீங்களும் அதை பிராக்டிஸ் பண்றீங்க, அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் அதை பத்தி ரேலிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால ரேலிஸ் எல்லாம் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம், மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இது மாதிரி ரேலிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஸ்டூடெண்ட் வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்கிறது? உங்க பேர் சொல்லுங்க. ஜெனிஃபர், ஓகே, பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றதுல என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல போறீங்க இல்லையா? ஓகே, சொல்லுங்க.
6: பருவநிலை மாற்றம். பிளாஸ்டிக் பொருட்கள் நிலத்தடி மண்ணில் நீண்ட காலமாக மாசுபடுவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றனர். பூமியின் மாசு. பிளாஸ்டிக் வீசும் தன்மை காரணமாக பூமி மற்றும் கடல் பாசமான குப்பைகளை உருவாக்குகின்றனர். இது இயற்கை மற்றும் உயிரினங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. ஆரோக்கிய பாதிப்புகள். சில பிளாஸ்டிக்குகளில் உள்ள ரசாயனங்கள் மனிதர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக உணவு பாதுகாப்பில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை வழிமுறை செய்யும் போது இதனால் பிளாஸ்டிக் பயன்படுத்தும் பழக்கத்தை குறைப்பது மற்றும் பொருட்கள் பயன்படுத்துவது முக்கியம்.
2: அடுத்துதான் இந்த நிகழ்ச்சியில்

0: எங்க மாணவி நதியா அவர்கள் ஃபாரஸ்ட் ஃபயரை பத்தி தெளிவா சொல்ல இருக்காங்க.
1: ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ. காட்டுத்தீ என்பது எரியக்கூடிய தாவரங்களை கொண்ட காட்டு பகுதிகளில் அல்லது நாட்டுப்புற பகுதிகளில் கட்டுக்கு அடங்காமல் எரியும் தீயை குறிக்கும். காட்டுத்தீ தொடங்குவதற்கான நான்கு முக்கியமான இயற்கை காரணங்கள்: மின்னல், எரிமலை வெடிப்பு, பாறைகள் விழுவதனால் ஏற்படும் தீப்பொறி, தானாக தீப்பற்றுதல் என்பனவாகும். காட்டுத்தீ என்பதற்கான முதன்மை காரணம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்ற ஐக்கிய அமெரிக்கா, கனடா, வடமேற்கு சீனா போன்ற இடங்களில் மின்னல் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான முதன்மை காரணமாக உள்ளது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் கால்நடை வளர்ப்பு, வேளாண்மை, நிலமீட்புக்கான எரிப்பு, கவனமின்மை போன்ற மனித நடவடிக்கைகளே பெரும்பாலான காட்டுத்தீ உருவாக்க காரணமாகின்றன. மேலும் இத்தீ அணைய அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் சுற்றுச்சூழல் காற்று முழுவதுமாக மாசுபட்டுவிடும். சில சமயங்களில் காட்டுத்தீ பல மாதங்கள் கூட எரியும். இதிலிருந்து எழும்பும் கருப்பு புகை மழை மேகத்தையும் பாதிப்புக்கு உண்டாக்கும்.
2: இளமை உலகம் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக எங்கள் ப்ராவிடன்ஸ் கல்லூரி பற்றி மாணவியும் ஆசிரியரும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொடர்கிறது.
0: நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் சாந்தி. நான் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் கூட நாகஜோதிங்கிற மாணவியும் இருக்காங்க. நாங்க எங்க காலேஜ பத்தி கன்வர்சேஷன் பண்ணலான்னு இருக்கோம்.
3: ஹாய் மேம், நம்ம காலேஜ் பத்தி கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம்.
0: நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லலான் இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நாங்க 7 ஸ்டாஃப் இருக்கோம். இன்க்ளூடிங் எங்க பிரின்சிபல் சிஸ்டருமே பாத்தீங்கன்னா அவங்க வரலாற்று துறையில தான் PhD பண்ணிருக்காங்க. இதுல 7 ஸ்டாஃப்மே பாத்தீங்கன்னா டீச் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ TNPSC கோச்சிங் தராங்க, சிவில் சர்வீசஸ் கோச்சிங்கும் தராங்க, அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத வைக்கிறாங்க, ஜாப்ஸ்க்கும் ரெடி பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். PG டிப்ளமோ இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நியூ கோர்ஸஸும் இந்த ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல தான் தொடங்கி இருக்காங்க.
3: ஓகே மேம், நம்ம சர்டிபிகேட் கோர்ஸ் நான் வந்துட்டு நிறைய பண்ணிருக்கேன் மேம். அதுல வந்துட்டு இன்னும் நிறைய நம்ம காலேஜ்ல நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு மேம். அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம்.
0: இப்போ பாத்தீங்கன்னா நாகஜோதி, நீங்க டெய்லரிங் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம ஃபிளாரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங், மஷ்ரூம் கல்டிவேஷன், ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங், டேலி, டெய்லரிங், ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், டூரிசம், இன்னும் நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஜாப்க்கு போற மாதிரி காலேஜ் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா கோர்சஸ் மட்டும் பண்றது இல்லாம நிறைய இந்த மாதிரி வெகேஷனல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட.
3: நம்ம பிளேஸ்மெண்ட்டை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா மேம்?
0: பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே நான் பிளேஸ்மெண்ட் கமிட்டில தான் இருந்தேன். அதை வச்சு சொல்லும் போது நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்தும் கம்பெனிஸ்ல இருந்தும் தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல இருந்து வரவங்கலாம் சொல்லியிருக்காங்க, நீல்கிரிஸ்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நல்லா போல்டாவும் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா மெரிட் ஸ்டூடெண்ட் நிறைய கிடைப்பாங்க, ஆனா லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்காங்க.
3: ஓகே மேம், நம்ம காலேஜ்ல லைப்ரரி மற்றும் ஹாஸ்டல்ல பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
0: லைப்ரரிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கு. இப்போ PhD ஸ்காலர்ஸ் எல்லாம் நம்ம காலேஜ்ல நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 கோர்சஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூஜி மட்டும் இல்லாம PGயும் இருக்கு, பிளஸ் PhDயும் இருக்கு. அப்போ PhD ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய சோர்சஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம லைப்ரரியிலேயே கிடைக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றாங்கன்னா லைப்ரரியிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. டீச்சர்ஸும் அவங்களுக்கு நல்லா கைட் பண்றதுனால அவங்களுக்கு வேண்டிய எல்லா சோர்சஸும் அங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க லைப்ரரி போறதுக்காக, அண்ட் யூட்டிலைஸ் தட் லைப்ரரி.
3: ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
0: ஸ்போர்ட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீல்கிரிஸ் மாணவர்கள் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயினா என்ன பாத்தீங்கன்னா கோச்சிங் நல்லா இருக்கு, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஹாஸ்டல் இருக்கிறதுனால அது நமக்கு நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கவிதா குமரன் வந்து ஹெட்டா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்றாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாம் வந்து நிறைய பிரைசஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க, நிறைய கேஷ் பிரைசஸும் வின் பண்ணிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர் லைஃப்ல கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: ஓகே மேம், நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மியூசியமா மறந்துட்டோம் மேம், நம்ம மியூசியம் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
0: ஆமா இல்ல நாகஜோதி, மியூசியம் பத்தி சொல்லணும்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் எடுத்தது ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் தான். ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து மியூசியம் வந்து தொடங்கி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அத்தனை டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷனலுமே பாத்தீங்கன்னா எல்லா டிக்னிட்டரிஸும் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அங்க ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சிக்னேச்சர்ஸும் டேட் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ஒரு ஈவெண்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா டிக்னிட்டரிஸ் வந்து விசிட் பண்ணி சைன் பண்ணி பிரைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்க என்னென்ன இருக்குன்னா முக்கியமா நீல்கிரிஸ்லதான் வந்து 6 ட்ரைப்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைப்ஸ் எல்லாமே தோடாஸ், காட்டுநாயக்கர், பனியாஸ், வேற ஏதாச்சும் தெரியுமா நாகஜோதி?
3: குரும்பாஸ்
0: இருக்காங்க இல்லையா, அவங்களோட யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து அங்க வந்து ஸ்டோர் பண்ணிருக்கு. அது இல்லாம காயின்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கு. அப்புறம் மகாராஜா யூஸ் பண்ண சோஃபாஸ், மிரர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மியூசியம் தான் வந்து மகாராஜாவோட பேலஸா இருந்திருக்கு. அதனால நிறைய திங்ஸ் வந்து நம்ம அங்க வந்து பாக்க முடியும்.
3: ஓகே மேம், மேம் தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் மேம்.
0: அண்ட் ஒன் மோர் திங் யூ ஃபர்காட் டு ஆஸ்க் நாகஜோதி.
3: என்னது மேம்?
0: PG டிப்ளமா இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்.
3: எஸ் மேம், ஆஃப் கோர்ஸ் மேம், அதையும் மட்டும் சொல்லிருங்க மேம்.
0: அதுல வந்து பாத்தீங்கன்னா யூஜி படித்த மாணவர்கள் மட்டும்தான் PG டிப்ளமா இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுல பாத்தீங்கன்னா யூஜி கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி. நீல்கிரிஸ்லயே பாத்தீங்கன்னா ப்ராவிடன்ஸ் காலேஜ்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் நீல்கிரிஸ் பாத்தீங்கன்னா ஏவியேஷன் கோர்ஸ். ஏவியேஷன்னா நீங்க என்னன்னு கேட்கலாம். ஏவியேஷன்னா ஏர்போர்ட்ல வந்து வேலை செய்யலாம். நீங்க இந்த ஏவியேஷன் கோர்ஸ் படிச்சா ஏர்போர்ட்ல வேலை செய்யலாம். ஏர்பிளைன்ஸ் பத்தியும் ஏர்போர்ட் பத்தியும் தான் நீங்க படிக்க போறீங்க. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 months கோர்ஸ் தான். இப்ப கோயம்புத்தூர்ல அதர் ஸ்டேட்ல எல்லாம் பண்ணணும்னா இது லாக்ஸ் ஆஃப் மணி வந்து இதாகும், தேவைப்படும். ஆனா அப்படி இல்லாம நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா கம்மி ஃபீஸ்லயே வந்து பண்றாங்க, பண்ணி தராங்க. அதனால வந்து இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம PG டிப்ளமா இன் ஏவியேஷன் வந்து அதுக்கான ட்ரெயின்ட் ஸ்டாஃபும் அதுக்காக அலாட் பண்ணிருக்காங்க.
3: டீச்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் மேம் இருந்தாங்க, ஒரு அளவுக்கு பயத்துல தான் மேம் இருந்தேன். ஆனா இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் மேம் தெரிஞ்சிச்சு டீச்சர்ஸ் கூட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஈஸியா போய் அவங்க கிட்ட கன்வே பண்ண அவங்களுக்கு அவங்க சொல்யூஷன் தருவாங்க மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் மேம்.
0: நானும் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நாகஜோதி ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நம்ம சிஸ்டர்ஸ் தான் வந்து நம்ம காலேஜ்ல வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க வந்து இதை வந்து ஒரு காலேஜா நடத்தாம ஒரு ஃபேமிலியா, ப்ராவிடன்ஸ் ஃபேமிலியா கொண்டு வராங்க. டீச்சர்ஸ் கூட மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் கூடயுமே பாத்தீங்கன்னா நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும்
3: தேங்க்ஸ் சொல்லிடலாம்.
0: தேங்க்ஸ் சொல்லிடலாம்.
3: தேங்க்யூ.
0: நன்றி நேயர்களே. அடுத்ததாக நேயர்களுக்கு எங்க காலேஜின் பிரேயர் சாங்.

0: ப்ரொவிடன்ஸ் காலேஜ்லேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க. சமீபத்தில் கூட நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் எல்லாம் இது பண்ணீங்க. இப்போ ஆர்கானிக் ஃபுட் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான், ஆனால் ஆர்கானிக் ஃபுட்டை எடுக்கிறதுல ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. அதனால் பேசாமல் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி சாப்பிட்றோமோ அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க
1: சார்? என்னோட அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபுட் வந்து சாப்பிட்றது வந்து சிரமமாக வந்து மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட விலையும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, அது கிடைக்கிறது கொஞ்சம் வந்து அரிதாக இருக்குது. மற்றபடி மற்ற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா க்ரோ ஆகுறதுக்காக வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து அதை உண்ணும் போது வந்து அதிக பாதிப்பை வந்து விளைவிக்குது, நிறைய டிசீஸும் வருது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் நிறைய கேசஸ் வருது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தாங்க சார் காரணம். ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடாததுங்க சார் காரணம் சார்.
0: ஓகே, அடுத்தது மேம் நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிடறதுடைய அந்த அதாவது நமக்கு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு.
2: ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. ஆனா இதே மற்ற ஃபுட்ல அந்த மாதிரி இல்ல, ஆர்கானிக்னால அதுல இருக்கக்கூடிய இயற்கையான முறையில இது பண்றதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி டைரக்டா நமக்கு கிடைக்குது. மற்ற இதுல விளைவிச்சு பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய சக்தெல்லாம் வெளியில போகுது. அந்த மாதிரி எல்லாம் நமக்கே தெரியுது. இப்ப இருக்க குழந்தைங்கள் எல்லாம்

0: எல்லாருக்குமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குமே நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்டை பற்றி நம்மளுமே வீட்டில் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம்.
1: ஓகே, அதாவது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இயற்கை முறையாக விளைவிக்கக்கூடிய காய்கறி, பழ வகை, தானிய வகைகள் இதிலெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு நல்லது அப்படின்றது பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது கேட்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு முன்னாடி ஆர்கானிக் சாயில் வந்துட்டு கரெக்டா இருக்கணும் சார். அந்த ஆர்கானிக்கா வந்துட்டு சாயில் வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு நிறைய இப்ப ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. அந்த ஆர்கானிக் சாயில் வந்துட்டு கரெக்டா இருந்தாதான் நம்ம ஆர்கானிக்கா ப்ராடக்ட் வந்துட்டு இது பண்ணி நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும்.
1: கரெக்டா ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல் மண்ணை வந்து சரிப்படுத்தணும் இல்லையா? மண்ணுல வந்து நிறைய ரசாயனம் வந்து கலந்ததுனால அதுல இருக்கக்கூடிய விதையும் ரசாயனமா மாறுது, அதுல இருக்கக்கூடிய செடியும் ரசாயனமா மாறுது, அதுல வரக்கூடிய பயிர் வகைகளும் ரசாயனமா. சோ மண்ணை கரெக்ட் பண்ணணும். மண்ணை எப்படி கரெக்ட் பண்ணலாம்ன்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா
2: சார்? தசக்காவியா அந்த மாதிரி எல்லாம் ஆர்கானிக்கா ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு வந்திருக்கு சார். நான் ஆர்கானிக்கா சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணும்போது நான் இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் சார்.
1: ஓகே, நீங்க தசகாவியா அப்படின்னு சொன்னீங்க. மண்ணை வந்து கரெக்ட் பண்றதுக்கு நிறைய இயற்கை உரங்கள் இருக்கு. ஓகே, சரி, அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: வர்மி கம்போஸ்ட் மூலமா
1: வர்மி கம்போஸ்ட் அப்படி சொல்றீங்க, மண்புழு உரம் இல்லையா? ஓகே,
3: அதுல வந்து நம்ம பண்படுத்தலாம். அதே மாதிரி கவுடங்க் அந்த மாதிரி போட்டு நிலத்தை வந்து பண்படுத்தலாம். இயற்கை முறையிலேயே எல்லாம் செய்யலாம். இப்ப வந்துட்டு எல்லாமே பார்த்தோம்னா ரசாயனம் கலந்ததா தான் இருக்கு, அது வந்துட்டு ஹெல்த்தி இல்ல. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு அட்லசன் ஏஜ்லயே எல்லாத்துக்கும் கை கால் வலி, கால் வலி, இந்த பாய்சன் திங்ஸ் சாப்பிட்டுதான். ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னா இன்னும் 80 ஏஜஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்காங்க. அவங்க சாப்பிட்ட உணவு வகைகள் வந்துட்டு நல்லா, உணவு பழக்கங்கள் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணல. நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால அநேக டிசீஸால நம்ம பாதிக்கப்படுறோம்.
1: இப்போ மண்புழு உரத்தை பத்தி சொன்னீங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறதுல வந்து மண்புழுவும் வந்து மண்ணுக்கு இன்னொன்று சொல்லுவேன், மண்புழு அப்படின்னு உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
4: நம்ம ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாதுகாக்க முடியும் சார். கீரைகள் அப்புறம் பழங்கள் காய்கறிலாம் சாப்பிட்றதுனால வைட்டமின் நிறைய கிடைக்கும் சார்.
5: இதுவரை குன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இளமை உலகம்.
6: அமைப்பில் உதவி ஜி ஜே ஜெபராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் உன்னிகிருஷ்ணன்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM3 பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம் இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கிய ரஹானே அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ராம்நாத் கோவிந்த். இன்றைய கேள்வி, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி எந்த மாநிலத்தில் பிறந்தவர்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படும் பின்னணி பாடகி எஸ் ஜானகி எந்த மாநிலத்தில் பிறந்தவர்?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

எண்ணங்களின் வண்ணங்கள். நேயர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நாம கொடுத்திருக்க தலைப்பு வாழ்க்கை விலை மதிப்பற்றது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள புது நேயர்களுக்கு 8300110018 இந்த எண் புதிய நேயர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணில் புதிய நேயர்கள் அழைக்கலாம். நம்ம கூட எப்பவுமே தொடர்பில் இருக்கக்கூடிய நேயர்கள் மற்ற எண்களான 9344901018 9342901018 இந்த எண்களில் உங்களுடைய இணைப்போடு எங்களோடு இருக்கலாம். வாழ்க்கை நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க. வாழ்க்கையினுடைய பாதை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆறோடும் பாதை போல தான். வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய இந்த ஆறு எப்படியெல்லாம் நீரோட்டமாக ஓடுகிறதோ அதே போன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு வரியோட நாமும் வாழ்க்கையில் பயணப்பட்டாகணுங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன்.

0: நிலகத்தில் நேரம் 11:11. முதல் நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்னவாமிச்சேரிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கிறோம் சார்.
0: சொல்லுங்க, இன்றைய தலைப்பு வாழ்க்கை விலை மதிப்பற்றது, இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஆமாங்க சார், இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வாழ்க்கை மிக மிக விலை மதிப்பற்றதுங்க சார். அதாவது அதுல பாத்தீங்கன்னா கணவன மனைவி ரெண்டு பேருமே ஒத்து போனாதான் சார் வாழ்க்கை நடக்குங்க சார். ஏதோ ஒரு வண்டி சாஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார் கொடை சாஞ்சிருங்க சார்.
0: நிச்சயமாக.
1: அதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வண்டி சக்கரம் போயிட்டே இருந்தாலும் வண்டி போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சக்கரை ஃபால்ட் ஆனா அவ்வளவுதான் சார் முடிஞ்சதுங்க சார் வாழ்க்கையே முடிஞ்சதுங்க சார்
0: வாழ்க்கையே முடிஞ்சது.
1: அது அது பாத்தீங்கன்னா அதாவது இந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நல்லா சிந்திச்சு பல முறை யோசிச்சு எந்த காரியம் செஞ்சாலும் சரி சார் பார்த்து ரெண்டு பேரும் கலந்து செஞ்சா தான் அது
0: உபயோகமாவும் பயன்படுத்தணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்.
1: ஆமா சார், அதாவது ஒவ்வொரு செயலு பண்ணும்போது பாத்தீங்கன்னா பல முறை யோசித்து செய்யணும் சார். ஏதோ ஒரு விஷயம் ஃபெயில் ஆச்சுன்னா அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபாயி அப்புறம் அது பார்த்தீங்கன்னா வெகு வெகு பிரச்சனை உருவாக்கிய என்னென்னமோ ஆயிடுதுங்க சார். இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பொண்ணாக யூஸ் பண்ணிக்கணும் சார் இந்த காலகட்டத்தில்.
0: கண்டிப்பாக. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கொண்டு வரதுனாலே ரொம்ப அதாவது கஷ்டம் சார். இந்த விற்கிற விலைவாசிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா.
1: எதுக்குன்னா சின்ன பிள்ளைன்னா பச்சை பிள்ளைன்னா வாசத்திலே மதி மறந்து வாங்கிக்கிட்டேன்னா.

0: கண்ணத்துக்கோனா எதுக்கோனா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்கே படுத்துக்கிட்டேன்.
1: நிலையத்தில் நேரம் 11:19. அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க? உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருது கொஞ்சம். ஹலோ. ஆமாங்க, உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு வருது. நம்மளுடைய நேயர் விரும்பி கேட்ட பாடலோடு அவருக்கான பாடலும் வந்துட்டே இருக்குது. ஏன்னா அவருடைய வாய்ஸ் எதனாலன்னு தெரியல, பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவர் விரும்பி கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 11:25. அடுத்த நேயர்த்தனுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்குங்க ஐயா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க, வாழ்க்கை விலை மதிப்பற்றது, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
1: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இன்றைய சமுதாயத்திற்காண்டு ஏற்ற தலைப்பு. ஏன்னா இந்த இன்றைய இளைஞர்கள் வந்து இந்த பைக்கு ஓட்டுறது ரொம்ப இதா இருக்குங்க ஐயா. ஆமா, அதனால வந்து என்னன்னு சொன்னா, சாலை விதிகளை பின்பற்றணும். ஆமா, நம்ம பெற்றோர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னா இந்த வண்டி எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணுங்க ஐயா. ஹெல்மெட் போட்டுக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம உயிர் நம்மளை நம்பித்தான் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. ஆமா, அதனால வந்து நம்ம இந்த கூடுமானவர்களையும் பைக்கில் போறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா.
0: நிச்சயமாக நிச்சயமாக, வாகனத்தில் மிதவேகம் கண்டிப்பா இருக்கணும், அதே நேரத்தில் வந்து பாதுகாப்பான பயணமும் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நமக்கு விலை மதிப்பற்றது அப்படிங்கிறது உண்மைதான். உங்களுக்கான பாடல் என்ன பாடல் வேணும்?
1: நம்ம என்றும் அன்புடன் துள்ளித்திருந்தது ஒரு காலம்.
0: இந்த பாடல் உங்களுக்காக. நமது பண்பலையில் நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: நிலையத்தில் நேரம் 11:30. அடுத்த நிலையத்தினுடைய இணைப்பில் இருக்கிறார் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் தென் பொன்முடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு வந்துங்க மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து தேடும் கண் பார்வை பாட்டுங்க சார்.
0: கண்டிப்பாக.
1: வாழ்க்கை விளைமைப்பு இது பெற்றதும் கேட்டிருக்கீங்க.
0: ஆமா.
1: இப்ப வந்து இறைவன் வந்து நம்மள கூண் குருடு செவிடு உடல் ஊனம் இல்லாம பிறப்பி வச்சிருக்கிறாருங்க சார். அதுக்கே ஒரு நன்றி சொல்லிட்டுங்க. இந்த நாள் நம்ம கிட்ட நல்ல நாளா கொடுத்துருக்குறாங்க. நம்ம செய்யற வேலையை சிறப்பா செஞ்சமே விலை மதிப்பற்றதா ஆக்கிக்கலாங்க சார். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் அடுத்தவங்களை குறை கூறாமங்க.

0: கிட்ட கிடைத்திருக்க இந்த நொடியை நம்ம சிறப்பா செயல்பட்டாவே நம்ம வாழ்க்கையை விலை மாற்றி பெற்றதா ஆக்கிக்கலாங்க சார். இப்ப எத்தனையோ பேர் நம்ம வெளியில போனா பாக்குறாங்க, இப்ப முன்னாடி நேயர் பேசின மாதிரி ரோட்ல எல்லாம் சாகசம் செஞ்சுட்டு கை கால் போய் பார்வை போய் எத்தனையோ பேர் முடங்கி கிடக்குறாங்க சார். நம்ம கிட்ட அது இல்லை இல்லைங்களா சார். நம்மளுக்கு இறைவன் நல்ல ஒரு இது கை கால் சுகத்தோட கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம செய்யும் பணியை சிறப்பாக செய்யலாம். அடுத்தவங்களை வந்து அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு நோகாமையே நம்ம வேலை செஞ்சாவே சிறு விலை மதிப்பற்றதா ஆக்கிக்கலாங்க. அப்படிதான் நான் இது வரைக்கும் ஆக்கியிருக்கிறேங்க சார்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: நன்றிங்க சார்.
1: நிச்சயமாக நன்றி. உங்களுடைய விருப்ப பாடலும் நமது பண்புகளும் உங்களுக்காக நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றிங்க சார். நன்றி நன்றி.

0: அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், வாழ்க்கை விலைமதி பெற்றது.
1: வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் எழுந்த வாழ்க்கை தானுங்க. நம்ம வந்து பிறக்கும் போது நல்லா கை கால் நல்லா சுகத்தோட பிறக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ளணும். அதை வந்து நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம உடலுக்கு நல்லா தகுந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல போதை பழக்கத்துல அடிமையாக ஆகாம இருந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்ப நல்லா இருக்கிற உடம்ப வந்து கெடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு போராட்டமே தனியா ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நிச்சயமாக நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கறத பாதிப்படைய செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மீண்டும் திரும்பி வர்றது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம்.
1: ஆமாங்க, ரொம்ப அது கஷ்டம் மீண்டு வருதுன்னு. இப்ப எல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிலைமை நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க.
0: ஆமா,
1: அதனால நம்ம சாலை வீதியில போகும்போது எதிர்ப்பு நிதானமா நம்ம வாழ்க்கை பயணிக்கணுங்க. யார்கிட்டயும் அதிகமா நம்ம சண்டைப்படக்கூடாது, எல்லாத்தையும் அன்பா பழகி அன்பா பேசி நம்ம சமாதானமா இருந்தாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு வியாதி இல்லாம நம்ம சந்தோஷமா வாழ முடியும்.
0: கண்டிப்பாக. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: முட்டக்கலைச்சி சாங் வந்து யூத் மூவில இருந்து பிளே பண்ணி
0: இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி.

0: அடுத்த நேயர்தனுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா உற்சாகமா இருக்கு.
0: சொல்லுங்க.
1: வாழ்க்கை அழகானது நிச்சயம் ஐயா. நமக்கு கிடைத்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொக்கிஷமானது அப்படின்ட்டு நம்ம உணரணும். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கறது வரும். அந்த ஏற்ற தாழ்வுகளை சரிசமமாக மனப்பக்குவத்தோட பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கறது நம்ம கிட்ட இன்க்ரீஸா வச்சுக்கணும். இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தது வாழ்க்கையில அப்படின்னா நிறைய பேர் துவண்டு விடுவாங்க, நெகட்டிவான முடிவுகள் அப்படிங்கறது எடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் வாழ்க்கைய சிறப்பாக ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம நினைச்சாதான் அதை எதிர்நோக்கி நம்ம போராடி வெற்றி பெற முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு சர்க்கிள் வந்ததுன்னா அதை அனுபவமா எடுத்துக்கணும். அந்த சர்க்கிள் வருவதற்கு முக்கிய காரணி என்ன அப்படிங்கறத நம்ம உணரணும். அதன் பிறகு அந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாதிக்க பார்க்கணும். வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத நம்ம உணர்வு பூர்வமா வாழ்ந்து பார்க்கணும் ஐயா. சில கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்கள்னால நம்ம அதிகமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்க கூடாது. இன்பங்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு தலைகால் புரியாம ஆடவும் கூடாது. நல்ல நட்பு கொண்டு நம்ம வாழ்க்கையை அழகாக்கணும். முக்கியமான சில இனிய தருணங்கள்ல நம்ம லைஃப்ல நாமளாகவே உருவாக்கிக்கணும். வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் சார், குறுகிய காலகட்டம் தான். அதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ சம்பாதிக்க பார்க்கணும், நல்ல பெயர் வாங்கணும். தவறான பழக்க வழக்கங்களையோ பாதையிலேயோ போகிறதை விட நம்ம வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து காமிக்கணும்டா அப்படின்னு நம்ம லைஃப மத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பெருசு. சில தலைவர்கள் இருக்கிறாங்க, சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கைய நம்ம மாதிரி அவங்கள மாதிரி வாழணும்னு நம்ம இன்ஸ்பைரிங்கா வச்சுக்கிறோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, மத்தவங்களுக்கு முன் உதாரணமா அந்த ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. சோ பெயர் சொல்லும் வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுதான் ஒரு தனி அடையாளத்தையும் நமக்கு கொடுக்கும்.
0: நிச்சயமாக, நன்றி நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படம், ஹரிஹரன் சாரோட சூப்பரான வாய்ஸ்ல, ஏனென்றால் உன் பிறந்த நாள் அந்த சாங்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு. நமது பண்பலைகள், நன்றி
1: நன்றி நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 11:48. அடுத்த நேரத்தினுடைய இணைப்பில் இருக்கிறார். யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் இடையில் பாலத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: ஆ, சொல்லுங்க. வாழ்க்கை விலை மதிப்பற்றது.
1: ஆமாங்க, வாழ்க்கை விலை மதிப்பற்றது என்பது சத்தியமான வார்த்தைங்க. வாழ்க்கை விலை மதிப்பு அற்றது என்பதை மகாத்மா, புத்தர், இயேசு எத்தனையோ பேர் இந்த பூவுலகில் வந்து நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வந்து விலை மதிப்பற்றதுதான். ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார்னா அந்த குடும்பத்தினுடைய காப்பாற்றுபவர், வழி நடத்துபவர் எல்லாருமே அந்த விலை மதிப்பற்ற அந்த குடும்ப தலைவனுடைய வாழ்வை வந்து நான் மதித்தாகணும், போற்றி ஆகணும், காப்பாற்றி ஆகணுங்க. அதனால வாழ்க்கை விலை மதிப்பேற்ற என்பது 100%க்கு 200% ஒரு உண்மையான வார்த்தைங்க.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: விவசாயி படத்துல விவசாயி விவசாயி இந்த பாடல போட்டு
0: பாடல் உங்களுக்காக வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். யார் இங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், நான் யூடியூப் மார்க்கெட் இருந்து சிவா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க. வாழ்க்கை விலை மதிப்பற்றது.
1: கண்டிப்பாங்க சார், வாழ்க்கை வந்து விலை மதிப்பற்றது தாங்க. அதாவது நம்மளுடைய பிறப்பும் காலத்துடைய அருமையும் இதெல்லாமே வந்து விலை மதிப்பற்றதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரிங்க, நம்ம காசு பணம் எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம், இருந்தாலும் வந்து நம்ம வந்து மற்றவங்ககிட்ட ஒரு காட்டுற ஒரு அன்பும் அரவணைப்பும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அதாவது. அப்புறம் அதுவும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தும் உயர்த்துங்க. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு உதவுற மனப்பான்மை இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயருங்க. நம்ம வந்து வாழ்ந்தோம், சும்மா வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றது மட்டும் இல்லாமங்க, மத்தவங்களுடைய மனசுல வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமா இருக்குங்க.
0: நிச்சயமாக சொல்லலாங்க. நிச்சயமாக இந்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையில வந்து நாம அப்படிதான் இருக்கணும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? இந்த பாடல் உங்களுக்காக நமது பண்பலையில். நன்றி.
1: நன்றி. வணக்கம் சார்.
0: நேர்களை, கேட்கும் பாடலுடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2027 சுய கணக்கெடுப்பு முறை

தகவல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை, வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், நூல்கோல் மற்றும் முள்ளங்கி சாகுபடி குறித்து சி வினோத் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியமாகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில், வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர், நல்ல மனம், எழுத்தாக்கம் பா முருகேசன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: 91.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒரு லிசனர் லைன்ல இருக்காங்க, யார் எங்க இருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ,
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க. கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, கேக்குதுங்க, சொல்லுங்க. யார் எங்க இருந்து?
1: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: பாவக்காய் போண்டா. பாவக்காய் வந்து,
0: பாவக்காய் நல்லா கசப்புங்களே, சாப்பிட முடியும்ன்றீங்களா?
1: கசக்கவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.
0: அப்படிங்களா? கான்ஃபிடண்டா சொல்றீங்க, சொல்லுங்க.
1: பாவக்காய நல்லா சிறு சிறுசா அறுத்துக்கணும், நல்லா சின்ன சின்னதா அறுத்துட்டு, நல்ல புளி கொஞ்சம், மிளகாப்பொடி தூள் கொஞ்சம், எல்லாம் போட்டு அவிக்கணும். அவிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அவிச்சுட்டு, அந்த டம்ளர் அரை டம்ளர் தண்ணி வந்தா அதை எடுத்து வச்சிருங்க. பாவக்காய் நல்லா இறுக்கமா புளிஞ்சு வச்சிருங்க. ஒரு ஸ்பூன் கடல மாவு, ஒரு ஒரு ஒரு டம்ளர் கடல மாவு, கால் டம்ளர் அரிசி மாவு, புளுங்கரிசி மாவு, கால் டம்ளர் பச்சரிசி மாவு, கால் டம்ளர் வெள்ளச்சோள மாவு, இது எல்லாம் போட்டு, வெள்ளச்சோள உளுந்து மாவு கால் டம்ளர், நாலு மாவும் போடணும். போட்டு இதையும் போட்டு வரமிளகாய் பச்சை மிளகாய்

0: கொஞ்சம் காரம், உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ போட்டுக்கலாம், அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு சோம்பு பிடிச்சுன்னா சோம்பே அரைச்சு போடுங்க, இல்ல எங்களுக்கு சீரகம் தான் பிடிக்கும் வாசனைனா சீரகத்தையும் அரைச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பாவக்காய் எல்லாம் இருக்குமா புழிஞ்சிட்டு, தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு அரைவேக்காடு தான் வேக வைக்கணும், ஃபுல்லா வேக வைக்க கூடாது.
1: எண்ணெயில
0: அரைவேக்காடு வெந்துரும், எண்ணெயில அரைவேக்காடு வெந்துரும். அந்த பாவக்காய் புளிஞ்சு போட்டு சின்ன வெங்காயத்தை சிறு சிறுசா சிறுச வடைக்கு வெட்டுவோம்ல, அந்த மாதிரி நிறைய வெங்காயம் நிறைய போடலாம், ஒரு டம்ளர் வெங்காயம் கூட போடலாம். போட்டு நல்லா அறுத்து போட்டு சிறுக, அப்படியே பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி மலர்ந்து வரும், ஒரு துளி கூட கசக்காது, மொறு மொறுந்து ஆயிரும் பாவக்காயெல்லாம்.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க. குழந்தைகளுக்காக குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிடலாம். இதுவே நம்ம வாழைப்பூ செய்யணும்னா அதையும் அரைவேக்காடு நல்லா தள்ளி அரிசிகள் தண்ணியில வேக வச்சுட்டு அரைவேக்காடு வேக வச்சா போதும், அதையும் புளிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் நீங்க சூப்பு வச்சு குடிச்சுக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. அதையும் அந்த வாழைப்பூவை இறுக்கமா புளிஞ்சிட்டு இதே மாவுல இதே அளவு மாவுல போட்டு விட்டீங்கன்னா அது வந்து வாழைப்பூ வடை, வாழைப்பூ போண்டா, இது வந்து இந்த பாவக்காய் போண்டா.
1: சூப்பர் சூப்பர்
0: சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு கவிதை, குட்டி கவிதை சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது, சொன்னவன் யாரடா, நரகத்தில் வாழும் நாயகி நானடா. அவ்வளவுதான்.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பர் சூப்பருங்க. தேங்க்யூ. இதே மாதிரி கருத்துக்களோட அடுத்த நிகழ்ச்சியில் வாங்க. ஓகேங்களா? ரொம்ப சூப்பரான கருத்துக்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஒரு குட்டி கதையை கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்காக ஒரு பாடல் நம்ம ப்ளே பண்ணிடலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, யார் எங்கிருந்து அவங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? ஒரு நேர் லைன்ல வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, அவங்க லைன் கட்டாயிருக்கு. ஓகே, அவங்களுக்காக ஒரு பாடல கூட நம்ம கேட்டலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ஒரு நேரில் இருந்திருக்காங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே, ஒரு நேர் லைனில் வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுடைய லைன் கட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை இப்போ கேட்க போகிறோம். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, லிப்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய லிப்ஸ் வந்து பிளாக் ஆகாமல் நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, டெய்லி யூஸ் பண்ணுறது தான் குழம்புக்கு, அதுவும் நம்ம வீட்டில் எப்போவுமே இல்லாமல் இருக்காது. தக்காளி இருக்கும், காஃபிக்கு அதே மாதிரி வந்து நம்ம சுகர் யூஸ் பண்ணுறோம், சுகரும் வந்து நம்ம வீட்டில் இருந்ததே தான் இருக்கும். இந்த தக்காளி எடுத்துகிட்டு ஒரு பீஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக சுகர் அதில் ஆட் பண்ணிவிட்டு, இல்லைனா இந்த தக்காளியில் அப்படியே தொட்டுட்டு நம்ம லிப்ஸில் அப்படியே தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, லைட்டாக தான், ரொம்ப இது ரஃபாக தேய்க்கூடாது, லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளோட லிப்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து எனக்கு நல்லா கலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நேர் கூட லைனில் வந்துட்டாங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம். வணக்கம்மா, குளப்பள்ளிலேருந்து மங்களம்மா பேசுகிறேன்.
0: ஓகே, சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
1: என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்டா.
0: ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு.
1: எனக்கு உடன் பிறப்புல இருந்து சத்யராஜ் படத்துல நான் பிறந்ததும் தனியா வளர்ந்ததும் தனியா அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகேங்க, அந்த பாட்டு போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதாவது ஒரு இன்னைக்கு லேடிஸ்க்கான ப்ரோக்ராம் இல்லையா இது, இதுல ஏதாவது டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்களா?
1: ஆமாமா, அந்த உடம்புக்கெல்லாம் உடம்புலாம் வலிக்குது இல்ல, அதுக்கு ஒரு ரசம் சொல்றேன்.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
1: இந்த முருங்கைக்கீரை விக்கிறாங்கல்ல, அது வாங்கிட்டு நம்ம போய் அது பொரியல் பண்ணும் போது அந்த தண்டெல்லாம் எடுத்து வீசிடுவோம்ல?
0: ஆமா ஆமாங்க.
1: வீச கூடாதுமா? அந்த ஒரு ஒரு கீரை தவை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் பொரியல் பண்ணிட்டு இந்த தண்டு எல்லாம் அப்படியே அறுத்து நக்கணும். நச்சு பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும்.
0: இது கூட வேற எதுவுமே போடக்கூடாதுங்களா, வெறும் அந்த தண்டு மட்டும்?
1: தண்டை போட்டுட்டுமா, வேக வெந்துகிட்டு இருக்குல்ல, வெந்தும். வெந்ததுக்கு அப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் நமக்கு புளிக்கு லேசாக சேர்த்துக்கலாம், தக்காளி ஒன்றும் சேர்த்துக்கிட்டு எல்லாமே அப்படியே ரசம் ரசம் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே குடிச்சோம்னா உடம்பு வலி கொஞ்சம் குறையும்.
0: அப்படிங்களா? ரொம்ப சூப்பர்.
1: வலியும் குறைஞ்சிரும். எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் அதனால அடிக்கடி அந்த ரசம் வச்சு குடிப்பேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சூப்பருங்க, சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லிருக்கீங்க.
1: ஆமா ஆமா. அதே மாதிரி இந்த நாகுருந்தின்னு ஒரு கீரை இருக்குமா, அந்த கீரையை வந்து நல்லா பொரியல் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இந்த ஆஸ்மா இருக்குல்ல, அவங்களுக்கு நல்ல மருந்து அது. அடிக்கடி அத கீரையோட சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா தனியா நிறைய கிடைச்சிட்டாலும் ஆஞ்சிட்டு வந்து.
0: அந்த கீரை பேர் இன்னொரு டைம் சொல்லுங்க.
1: நாகுறிஞ்சி.
0: நாகுறிஞ்சி.
1: ஆமா.
0: ஓகேங்க.
1: எனக்கு ஊட்டிக்கு வர டைம் இல்லம்மா, அந்த பஸ்டே சொல்லிட்டேன் உங்ககிட்ட.
0: ஆமா ஆமாங்க.
1: அதனால எனக்கிட்ட இப்ப கொஞ்சம் கையில கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, இல்லன்னா நான் ஊட்டிக்கு தலை குந்தாவுக்கு வரணும், பொண்ணு வீட்டுக்கு வருவேன் பாக்க. அப்ப வந்தா உங்களை எல்லாத்தையும் வந்து பாக்கணும்னு ஒரு ஆவல்.
0: ஓகே ஓகேங்க, கட்டாயம் நீங்க வரலாம், வந்து எங்களெல்லாம் பாக்கலாம். ஓகேங்களா?
1: அப்ப வரும்போது அந்த கீரை கிடைச்சா எடுத்துட்டு வரேன்.
0: சரிங்க சரிங்க, கட்டாயம் எடுத்து வரணும். சும்மா ஒரு இலை கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா கூட போகுது, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகேங்க, நன்றி.
1: நன்றிம்மா.
0: ஓகே, அவங்களுக்கான பாடலை இப்போ ப்ளே பண்ணிடலாம், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

இன்றைய நிகழ்ச்சியில் அருமையான கருத்துக்கள், டிப்ஸ், வழிகாட்டுதல்கள், நம்பிக்கைகள் அனைத்தையுமே பகிர்ந்து கொண்ட சிநேகிதிகளுக்கு நன்றி. ஊட்டி எஃப்எம்மின் சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் ஊட்டி எஃப்எம்மின் இன்றைய சிநேகிதி மங்களத்தம்மாள். இவங்க தன்னம்பிக்கையோட தனியாக வாழ்றது மட்டும் இல்லாமல் இவங்க வேற என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கான மருந்துகள் எல்லாமே வந்து அவங்களே இயற்கையாக ஏதாவது வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு முருங்கைக்கீரை வச்சு ஒரு இது மருந்து செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கீரையை வச்சு அந்த ஆஸ்துமா கூட ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே வந்து தானாக செஞ்சுட்டு தன்னுடைய உடம்பையும் பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் நம்ம கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் மங்களத்தம்மா. இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய ஸ்நேகிதியே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000 மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000 மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும், மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
4: தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நமது நாட்டின் வேளாண் சூழலில் உழவு என்பது வெறும் பயிரிடுதலோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. அது இயற்கை சூழலோடு இயைந்த ஒரு முழுமையான அமைப்பாகும். தாவரங்களில் மகரந்த சேர்க்கை தடையின்றி நடைபெற்று தரமான விளைச்சல் கிடைப்பதற்கு இயற்கையின் மிகச்சிறந்த தூதுவர்களாக விளங்குபவை தேனீக்கள். விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டி தருவதோடு நாட்டில் உயர்தர தேன் மற்றும் தேனீ சார்ந்த பொருட்களின் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவில் இனிப்பு புரட்சியை ஏற்படுத்தும் உயரிய நோக்கில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான திட்டம்தான் தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் இயக்கம். இத்திட்டம் மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கொண்டுவரப்பட்டு மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய தேனீ வாரியத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த மத்திய அரசு சுமார் 500 கோடி நிதியை பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. அறிவியல் பூர்வமான துறையில் தேனீ வளர்ப்பை பிரபலப்படுத்தி உழவர்கள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களின் வருமானத்தை உயர்த்துதல், கடுகு, சூரியகாந்தி, எள், பழங்கள் மற்றும் காய்கறி பயிர்களில் தேனீக்கள் மூலம் மகரந்து சேர்க்கையை அதிகரித்து பயிர் உற்பத்தியை 20% முதல் 30% வரை கூட்டுதல், ஏற்றுமதி தரம் வாய்ந்த தூய தேன், தேன் மெழுகு, அரச ஜெல்லி, தேனீ விஷம் மற்றும் மகரந்தம் போன்ற அதிக மதிப்புடைய பொருட்களை பிரித்தெடுத்து சந்தைப்படுத்துதல் இதன் அடிப்படை.

நோக்கங்களாகும். தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேனீ இயக்கம் மூன்று பிரதான துணை இயக்கங்களின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுகிறது. அறிவியல் பூர்வமான தேனீ வளர்ப்பு குறித்து உழவர்கள், பெண்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு தரமான பயிற்சி அளிக்கப்படுகின்றன. சிறந்த ரக தாய் தேனீக்களை உருவாக்க பிரத்யேக இனப்பெருக்க மையங்கள் அமைக்க நிதியுதவி வழங்கப்படுகிறது. தேனீ பெட்டிகள் மற்றும் உபகரணங்கள் வாங்க சிறு குறு விவசாயிகளுக்கும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பெருமளவிலான மானியம் அளிக்கப்படுகிறது. சேகரிக்கப்படும் தேனின் தரத்தை பரிசோதிக்க தேசிய மற்றும் மாநில அளவில் அதிநவீன தேன் பரிசோதனை கூடங்கள் நிறுவப்படுகின்றன. தேனை பதப்படுத்தும் ஆலைகள், சேமிப்பகங்கள், லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் வசதிகளை அமைக்க உள்கட்டமைப்பு நிதி வழங்கப்படுகிறது. தேனீக்களை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்துதல், தீவிர காலநிலை மாற்றங்களை தாங்கி வளரும் தேனீயகங்களை கண்டறிதல் போன்ற ஆராய்ச்சி பணிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்படுகிறது. சந்தையில் கலப்பட தேன் விற்பனையாவதை தடுக்கவும் உண்மையான தேனீ வளர்ப்பாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் மத்திய அரசால் மதுக்ராந்தி என்ற டிஜிட்டல் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்தளத்தின் மூலம் தேனீ வளர்ப்பாளர்கள் தங்களின் தேனீ பெட்டிகள் மற்றும் உற்பத்தி விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய முடியும். நுகர்வோர்கள் வாங்கும் தேன் பாட்டிலில் உள்ள குறிமுறை அதாவது QR கோடை பரிசோதிப்பதன் மூலம் அந்த தேன் எந்த காட்டு பகுதியிலிருந்து அல்லது எந்த பண்ணையிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற தகவலை துல்லியமாக அறிய முடியும். தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேனீ இயக்கம் கிராமப்புற பொருளாதாரத்தில் பல சாதகமான மாற்றங்களை உருவாக்கி வருகிறது. தேனீ வளர்ப்பிற்கு பெரிய அளவிலான நிலப்பரப்பு தேவையில்லை என்பதால் நிலமற்ற ஏழை விவசாயிகளும் பெண்களும் குறைந்த மூலதனத்தில் இத்தொழிலை தொடங்கி

குமார் சானு அனுராதா பவர்வால் வாய்ஸில் நம்ம ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம், சில்சிலாக பியார்கா இந்த படத்திலிருந்து. இனி தொடர்ந்து ஒரு மலையாள பாடலை கேட்கலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் பிள்ள ஜமீன்தார். இது தெலுங்கு மொழி திரைப்படம். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிலையத்தில் நேரம் 1:30. இனி தொடர்ந்து ஒரு ஹிந்தி பாடலை கேட்கலாம். கேளுங்கள், என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

கேட்ட பாடலின் படம் சாத்ரங்கக்கிய சப்னே. இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள பாடல் கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் கடுபிடி கிருஷ்ணா. இது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவேறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொதுத் தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல்படையினர் தங்களது வெடிப்பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின்போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்கான உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமையவுள்ளன. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 5000 மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி இன இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் இரண்டாவது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், 3 பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரிய மின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு, நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதுல முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, 40 வயதுக்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதுக்கு மேல்நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதிஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதிஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதிகுடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027.
4: இந்தியாவில 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலைய நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்த காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் H ஆரம்பிக்கிற 11 இலக்கு SAID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SAID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
5: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
4: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கோத்தரின மக்களின் பாடல்கள் கேட்கலாம். சோலூர் கோக்கால் பகுதியைச் சேர்ந்த நீஜி சரஸ்வதி குழுவினரின் பாடல்கள் இதோ இடம்பெறுகிறது.
2: இந்த பஜனை வந்து எங்க குலதெய்வம் ஏலூர்ல இருக்கிற 500 அம்மனோருடைய எங்க கோத்தாசுடைய குலதெய்வம். அதில் நாங்கள் கடவுளை கூப்பிட்டுட்டு நாங்கள் கடவுளை எப்படி வழிபடுறோம், எப்படி படையல் பண்ணுறோம், அதில் கடைசி வரைக்கும் நாங்கள் எப்படி கொண்டாடுறோம், பூசை பண்ணுறோங்கிறதுக்காக பாட்டில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம்.

இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் சோலூர் கோக்கால் பகுதியைச் சேர்ந்த நீஜி சரஸ்வதி குழுவினரின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து.

0: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய அனுபவ பேழை நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் தனியார் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராக விளங்கும் என் சுப்பிரமணி அவர்களின் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். அனுபவம் மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து பெறுவது. நீங்கள் வாழ வாழதான் உங்களுக்கான அனுபவங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அனுபவத்தை எளிமையாக பெற வேண்டும் என்றால் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்கள் தரும் அறிவுரைகளிலிருந்தும் வழிகாட்டுதல்களிலிருந்தும் நாம் அனுபவத்தை பெறலாம். அதன் மூலமாக வாழ்க்கையை செம்மையாக சீரமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வழக்கறிஞரும் கவா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான என் சுப்பிரமணி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம்.
1: சரி.
0: வழக்கறிஞர் தொழில் நிறைய பேருக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள தொழில். இந்த தொழில நீங்க கத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம்
1: என்ன பொறுத்தவரையிலும், எல்லா தொழிலோட ஒரு வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு சிறந்த தொழிலாகத்தான் நான் கருதுறேன். ஏன்னா இந்த வழக்கறிஞர் தொழில் மூலயமா எல்லா மக்கள்கிட்டயும் நமக்கு ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்குது. மற்ற இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் உள்ளே போய் உட்காருவாங்க, மக்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பொது பிரச்சனை, ஒரு அநீதி நடந்தாலும் அதில் வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிற ஒரே ஒரு சக்தி வந்து வழக்கறிஞர்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து வழக்கறிஞர் தொழில் ஒரு சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு பொது சேவையில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் நினச்சி, அது மூலயமா தான் 23 வருடங்களுக்கு முன்பாக வழக்கறிஞர் தொழிலையும் செய்து கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் கவா அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை மக்களுக்கு சேவை செய்து வருகிறேன். ஆனால் வழக்கறிஞர் தொழிலை பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்டிஐ ஆக்ட் சொல்லிட்டு, தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நம்ம பாரத நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் 60 வருடங்களுக்கு முன்பாகவே மற்ற நாடுகள் வந்து இதில் வந்து அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து இது ஸ்வீடன் நாடு தான். தகவல் அறிவு உரிமை சட்டம் அப்படின்னா என்னன்னா, பொதுமக்கள் அரசு அலுவலகத்தில் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான். 2005 முன்னாடி ஒரு அலுவலகத்தில் நம்ம என்ன செய்கிறாங்க சொல்லி அது ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஃப்ரீடம்னு சொல்லலாம், 2வது சுதந்திரம்னு சொல்லலாம், அது கேட்கக்கூடிய உரிமை வந்து இதில்தான் இருக்கு. அதில் வழக்கறிஞர்கள் முறையில் பார்க்கும்போது இது எல்லா மக்களுக்கும் வந்து சேர்ந்தடைய வேண்டும், எல்லா இடத்துலேருந்து அங்கங்கே ஒரு அவேர்ஸ் நடத்த வேண்டும் என்றது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு சில இடத்துல நடத்தியிருக்கோம், இதுக்கப்புறம் நாங்கள் நிச்சயமாக பண்ண போகிறோம்.
0: நிச்சயமாக, அதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யணும், அது வந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக உங்களால் அது முடியும் அப்படிங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உணர்ற ஒரு விஷயம். ஏன்னா யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஆல் திங்ஸ்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: நிச்சயமாக நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேர்முகத்தினுடைய பிற்பகுதியில் நம்ம பேசலாம். இந்த நிகழ்ச்சியை நான் முறையாக தொடங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆரம்ப நாட்களை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா?
1: எனது பெற்றோர்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 3 பிரதர்ஸ் 1 சிஸ்டர். நாங்கள் படித்தது வந்து எலிமெண்டரி ஸ்கூல் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எங்கள் குந்தச்சப்பை ஆரம்ப பள்ளியில் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே 5th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 6th வந்து தும்மரட்டி, அப்போ வந்து உயர்நிலை பள்ளி, இப்போ மேல்நிலை பள்ளியை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பியூசி முடித்தது உதகை அரசு கலைக்கல்லூரி தான். டிகிரியும் பிஏ எக்கனாமிக்ஸ் அரசு கலைக்கல்லூரி தான். அதன் பிறகு ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மைசூர் சென்று நான் படித்த கல்லூரி வந்து வித்யாவர்த்தகா லா காலேஜ்னு சொல்லுவாங்க, அங்கே படித்தது. அது என்னுடைய கல்வி. இது
0: ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர் ஆகிறது அப்படிங்கிறது 20-25 வருடங்களுக்கு முன்பு சற்றேறக்குறைய ஒரு கடினமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும்.
1: நிச்சயமாக.
0: படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஒரு தாட் இருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும். ரெண்டாவது, நம்மகிட்ட நிலப்புலன்கள் இருக்குது, கால்நடைகள் இருக்குது, இதெல்லாம் யார் பார்த்துப்பாங்க, இதை நம்ம தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்வாங்க. ஸோ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோட சேர்த்து மொத்தம் 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உங்கள் பெற்றோர் இருந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போவும் இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உங்கள் பெற்றோர் வந்து எப்படி புகட்டினாங்க, உங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்ல முடியுமா?
1: நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் அதில் வந்து ஃபாதர் வந்து அடிக்கடி சொல்வார், கல்வி செல்வத்தை விட எந்த ஒரு செல்வமும் இல்லை, அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, ஆனால் நல்ல ஒரு அறிவுரை கொடுப்பாங்க, கல்வியை நீங்கள் வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஜென்ரேஷன் ஆகும்போது நமக்கு வந்து அந்த கைடன்ஸ் இருக்காது, எப்படி படிக்கணும் எது படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்காது. ஆனால் பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல அறிவுரை கூறுவாங்க, நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு உள்ளுணர்வு என்னென்னா, சரி நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணுங்கிற ஒரு உணர்வு இதாக இருக்குது. அப்போத்துலேருந்து நான் படித்தவங்களை பார்த்தேன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா பிடிக்குது. இப்போ பார்க்கும்போது வழக்கறிஞர்லாம் பார்க்கும்போது, அப்படி இவங்கள வழக்கறிஞராக இருக்காங்களே, இவங்களோட டாக்டர்ஸாக இருக்காங்களே, நம்மளால் ஆக முடியாதாங்களே, ஒரு சின்ன ஒரு ஏக்கம் தான். அதை வந்து உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்களே, உள்ளுணர்வு உங்களுக்கு வந்து இதை அடையணும்னு சொன்னால் நிச்சயமாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக அடையலாம்.
0: தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க, அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிச்சு அப்படிங்கிறத வரப்போகிற பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பு இது ஒரு பாடலுக்கான இடைவேளை. இணைந்திருங்கள், அது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. அ ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. அ பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
1: மீண்டும் ஒரு முறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் வழக்கறிஞரும் தனியார் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலருமான என் சுப்பிரமணி அவர்கள்.
2: ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
1: வாழ்க்கையே அப்படி தானே சார், எதுவுமே ஒரு கார்பரேட்டில் நடக்கிற மாதிரி கிடையாது இல்லைங்களா? ஒரு முள்ளு மேல் நடக்கிற மாதிரி தான். உங்களுடைய பாதையில் முள்ளும் இருக்கலாம், கல்லும் வரலாம், எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும்.
2: நிச்சயமாக நிச்சயமாக அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த வந்து முள்கள் எல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தெரியவே தெரியாது. கண்டிப்பாக நம்ம அடைய வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம்.
1: உங்களுடைய சின்ன வயசில் ஹாபீஸ் இதை பற்றியெல்லாம் சொல்ல முடியுங்களா? நம்ம வளர்ந்த விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பசுமையான நினைவுகளை தரும்.
2: அதாவது அப்போ வந்து நாங்கள் வந்து விளையாட்டுங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விளையாட்டில் இருக்கும். பசங்கள்லாம் சேர்ந்தாலும் ஒன்று வந்து ஃபுட்பால், இல்லைன்னா சின்ன சின்ன குளம் மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு போய் நீச்சல் அடிக்கிறது, அதெல்லாம் அங்கே வந்து ஒரு இதாக இருக்குது. அது இன்னொன்று வந்து நம்ம அதெல்லாம் வந்து எங்கள் எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு தான் போடுவாங்க. சாயந்தரம் ஆகிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த கிழங்கு எடுத்துகிட்டு போய் ஒரு தோட்டிலேருந்து எடுத்து ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த கிழங்கு வந்து நாங்கள் நல்லா வேக வச்சு அது ஒரு சாப்பிட்றது வந்து அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. எப்போ பார்த்தாலும் ஒரு பசங்க கூட இருக்கிறது நம்ம ஒரு விளையாட்டு தான், விளையாட்டு அந்த ஒரு இது நல்ல அனுபவமாக இருந்தது.
1: வெளியில் பசங்களோட சேர்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை மாதிரியே அடுத்த பசங்களும் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களுடைய

0: கேரக்டர் வேறையா இருக்கலாம், அவங்க
1: கண்டிப்பா.
0: வந்து அப்ரோச் பண்ற விதம் வேறையா இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஐ மீன் எப்படின்னா ஒரு சமூகத்தை வந்து நம்ம கத்துக்கிறோம். சமுதாயம் இப்படி தான் இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை சின்ன வயசுலேயே கத்துக்கிறோம். ரெண்டாவது யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம
1: கண்டிப்பா.
0: அங்கே கற்றுக்கிறோம். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு சமூகத்தில் நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அந்த சின்ன வயசில் நீங்கள் நிச்சயமாக கற்றுருப்பீங்க
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்படிங்கிற உறுதி என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஊட்டியை தாண்டி மைசூர் போகும்போது, இல்லை நீங்கள் உங்கள் கிராமத்தை தாண்டி ஊட்டிக்குள்ளார வரும்போது, உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு சமூகத்தோட நம்ம ஒத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை டெவலப் பண்ண உங்களுக்கு உதவி புரிஞ்சது?
1: கண்டிப்பாக. இப்போ நாங்கள் வந்து கிராமத்திலேருந்து வரும்போது ஊட்டிக்கு வரும்போது எங்களுக்கே ஒரு பயம், அப்படி என்னடா ஊட்டி வந்து மக்கள்கிட்ட எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய அனுபவத்தான, நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அரசு கலைக்கல்லூரி உதகைக்கு வந்து சேரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தானே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் தான். நம்ம ஊரில் எல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து எல்லாம் பழகிட்டோம். இங்கே வந்து பார்க்கும்போது தெரியாதவங்க இருக்காங்களே, இந்த இப்போ லெக்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, பார்க்கும்போது எங்களுக்குள்ள உள்ளூர் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடித்தோம். அப்போவும் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலேஜுக்கு முன்னாடி எங்களால் நிற்கிறதுக்கே அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த மட் டவுனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் போகிறோம், எங்களுடைய படிப்பெண்ணா முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போவும் நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலேஜுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து மற்ற பசங்கள்லாம் நிற்கும் போது நாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளார ஒரு உள்ளூர ஒரு பயம், இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது.
0: ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு எளிமையான உடையை நம்ம அணிஞ்சிட்டு போவோம். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்கும்போது தே ஆர் ரிச் அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ இவங்ககிட்ட போய் எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது, இப்போ லெக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அவங்க நம்மளை போல ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிற விஷயம் புரியறதுக்கே நமக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும்.
1: அது கண்டிப்பா. ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க, ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த ஏஜில் இருக்கிற தைரியம் அந்த ஏஜில் இல்லை. அட நமக்கு ஒரு டவுட் இருக்குதானே, இதை வந்து கேட்கலாமேங்கிற ஒரு இது இல்லை. அவங்களும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல கேளுங்க சொல்லு. ஆனால் அந்த டைமில் எங்களால் போய் அவங்ககிட்ட பேசக்கூடிய தைரியம் எங்கக்கிட்ட இல்லை. எசிடேஷன் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ வந்து பார்த்தோன்னா டவுட்டு கேட்கறது வந்து ஒரு பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு டவுட்டு கேட்கறதுனால இவனுக்கு ஒன்றும் தெரியாமல் கேட்குறானோ, இவனுக்கு தெரியாதாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் அந்த டவுட்டிலேயே இருந்து நாங்கள் எங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிட்டோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
0: சில விஷயங்கள் நம்ம கேட்கணும்னு நினைச்சிருப்போம், அந்த ஒரு தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு லைஃப்லாம் நீங்கள் சொன்னப்பல அந்த ஒரு ஏக்கத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம இது கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை நம்ம கூட இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை வந்து கேலி பண்ணிடுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்தினாலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம
1: மிஸ்
0: மிஸ்
1: பண்ணிட்டோம்,
0: பண்ணுறோம்.
1: மிஸ் பண்ணிட்டோம்.
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இணைந்திரங்களை ஓட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: பாடலுக்கு முன்பு வழக்கறிஞர் என் சுப்பிரமணிய அவர்களினுடைய கல்லூரி நாட்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். மீண்டும் தொடர்வோம். இப்போ நாங்க பிளஸ் டூ முடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் போயிடுறோம். நீங்க பியூசி அப்படிங்கிற ஒரு படிப்பை
1: முடிச்சு,
0: ஸோ இதை பத்தின விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுங்களா?
1: அப்போ நாங்கள் வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சிங்கிற வந்து இதில் இருக்கோம். அதை முடிச்சுட்டு இங்கே பியு வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு புது உலகமாக இருக்கு. அட, இந்த மாதிரி இருக்கு, நம்மளால முடியுமா, இதெல்லாம் பாஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது ஆனால் உள்ளூர ஒரு உணர்வு இருக்கு. எப்படியோ நம்ம வந்து இதை படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வில்லேஜ்லேருந்து வந்ததுனால எப்போ சாயந்தரம் காலையில் வந்து அந்த படிக்கக்கூடிய பழக்கங்கள் அப்படியே வந்துருச்சு. அன்னன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை படிக்கிறது, நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒபீடியண்டாக இருந்து முடிக்க வேண்டியங்கிற அந்த ஒரு இது வந்துருச்சு. ஆனால் புரியாமையும் இருக்குது. புரியாததை வந்து அந்த லெக்சர்கிட்ட கேட்டு அதை புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு இது வரல. வில்லேஜ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. போக போக அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஓ, அது ஒரு உலகம் தானே. ஒருத்தர் வந்து ஒரு மாணவன் ஒரு இருந்தானா கல்லூரி வாழ்க்கைன்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பா இருக்கும்னு. அப்போதான் ஒரு முழுமையான வாழ்க்கைன்னு நான் சொல்றேன்.
0: என்ன சொல்றது, பாய் பிகம் ஏ மேன்,
1: பாய் பிகம் ஏ மேன்.
0: சோ உங்களுடைய கல்லூரி நாட்கள், கல்லூரி தோழர்கள், அந்த அனுபவங்கள்
1: அது இருக்காங்க. ஆனா எங்களால வந்து எல்லாத்துக்கிட்டையும் பழக முடியல. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு வந்து ரொம்ப நல்லாதான் இது பண்ணாங்க. எப்படி ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. பாரு, நம்மளாம் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம், இங்கே வந்து ஏதோ வந்து கல்லூரிக்கு வந்துட்டோங்கிற இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சிறு ஜாலி டைப் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம படித்து இதை முன்னேறன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய ஒரு அறிவுரைகள் நல்லா இருந்தது. ஏதோ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிரவுண்டுக்கு போகிறது, இந்த ஃபுட்பால் விளையாடுறது அப்படி இல்லை. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்போர்ட்ஸை சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரேடியாக ஜாஸ்தி போகாதீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒரேடியாக போயிட்டோன்னா நம்ம அந்த லெவலுக்கு வந்து நம்ம வரல. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் என்ன நடக்குதோ அதில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரேடியாக இருந்தாலும் நம்ம வந்து படிப்பு பாதிப்பு ஆகக்கூடாது சொல்லி அது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லி கொடுத்து இப்போ கூட ஞாபகம் இருக்குது. உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவை, அந்த லெவலுக்கு மட்டும் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா எங்களுடைய காலேஜ் லைஃப்பை இங்கே முடித்தோம் ஊட்டியில்.
0: எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேத்ஸ் ரொம்ப பிரபலம். பேங்கிங் செக்டர்ல போனாதான் பிகாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் அனுசரிச்சு பார்க்கும் ஒரு டிகிரி போதும். ஸோ அது எதுவாக இருந்தாலும் என்ன நமக்கு ஈஸியா இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தானே சார் தோணும்.
1: இப்போ நாங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு சயின்ஸுக்கு போய் சேர்ந்தாதான் பெற்றோர்கள் வந்து திருப்தி அடைவாங்க, பொதுமக்கள் அப்போ வந்து ஒரு சயின்ஸ் குரூப்னு சொல்லி போவாங்க. ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லி அவங்க போனோன்னா அவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மதிப்பு இல்லாத காரணத்தில் இருக்கு. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து அதை நம்ம சொல்கிறோமே, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சொல்லும்போது அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே ஆள் இல்லை. அப்போது சரி, டிகிரி ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸு வந்து நான் விரும்பியும் படிக்கலை, விருப்பாலையும் படிக்கலை. அது வந்து அந்த இடத்துல வந்து சரி நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸுக்கு குரூப் எடுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி சேர்ந்தது தான், இதாகணும் அதாகணுங்கிற வந்து எங்களுக்கு கைடன்ஸும் இல்லை, அந்த மாதிரி யாருமே தரல.
0: இதுவரை அனுபவ பேழை நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் தனியார் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராக செயல்படும் என் சுப்பிரமணி அவர்களின் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் வியாழக்கிழமை மதியம் 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே. அமைப்பு ஆர். பிரதா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேரம் இப்போது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிக அளவான மழை நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 59 மில்லிமீட்டர் பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. மிக அதிக அளவான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் பகுதியில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலை நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு சின்கோனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தேவாலா, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சிறுவாணி அடிவாரம் உபாசி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி பார்வுட், சென்னை பள்ளிக்கரணை, வடபழனி, அடையாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வடதமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னையில் நாளை அதிக அளவு வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெஹராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, உன்னிட்டி ஹுடா, தேவிகா ஷிகாக் மற்றும் கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8. நேரம் 3 மணி 2 நிமிடம்.

இந்த நேரத்துக்கு நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் இருக்காரு. சிறப்பு விருந்தினர் அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி

0: நிகழ்ச்சி எதை பற்றி அமைய போகிறது அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இல்லைங்களா. அதாவது திங்கட்கிழமை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொம்மைகளுக்கான தேசிய செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பாரம்பரிய பொம்மைகளை உலக அளவுல பிரபலப்படுத்துறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. இந்த செயல் திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய பாரம்பரிய பொம்மைகளுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த செயல் திட்டத்தில் இருக்கிறது. அந்த வரிசையில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் பொம்மைகள் சார்ந்த வேலைகள் செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்றப்போ ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் பொம்மைகள் சார்ந்த வேலைகள் வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகளோட நலன் கருதி நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வீட்லேயும் சரி, இல்லை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற பொம்மைகளும் சரி, எல்லாமே பிளாஸ்டிக் பயன்பாடோட தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் முக்கியமா அந்த பொம்மைகள் எல்லாம் நம்ம ஊர்ல செஞ்சதா அப்படின்னு கேட்டா, இல்ல, இறக்குமதி செய்யப்பட்ட பொம்மைகளா தான் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் குழந்தைகளோட உடல்நலத்துக்கு கண்டிப்பா தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு இதுல தெரிஞ்சாலும், அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லாம நம்ம அந்த மாதிரி பொம்மைகள் வாங்குவோம். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து எதை மைய கருத்தா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பொம்மைகள் வந்து விளையாட்டு துணையா மட்டும் இல்லாம அவங்களுக்கு உற்ற துணையா இருக்கணும், அதாவது அவங்களோட ஆரோக்கியத்திற்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்ச்சி நம்மளோட நோக்கமா இருக்க போது. அதை சார்ந்துதான் நம்மளுடைய விருந்தினரும் இருக்காங்க. நம்மளோட விருந்தினர் யாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓகே சார், உங்களோட பெயர், நீங்க எங்க இருந்து வர்றீங்க, அதை பத்தி சொல்லிடுங்க.
1: என் பெயர் நீல். I'm from Ooty.
0: Okay.
1: எங்க கம்பெனி பேர் The Good Doll.
0: Okay.
1: எங்களோட லொகேஷன் வந்து ஹில் பங்க்.
0: ஓகே, ஹில் பங்க் ஊட்டி. ஓகே, இத்தனை வருஷமா வந்து ஊட்டியில இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் எனக்கும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஊட்டியில நடக்குது அப்படின்றது தெரியாமலே இருந்திருக்கு. இப்ப வரைக்குமே நமக்கு தெரியாது. இன்றைக்கு உங்களை பாக்குறப்ப தான், ஓ இப்படி ஒருத்தங்க ஒரு விஷயம் வந்து ஊட்டியில நடக்குதா, இந்த மாதிரி ஒருத்தங்க பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா வந்து எப்போ வந்தது, இந்த குட் டால் அந்த பேரு, அதுக்கான ஐடியாலஜி அது என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஓகே, நான் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்றேன்.
0: ஓகே,
1: 2017 எங்க ஃபவுண்டர்ஸ் பெங்களூர்ல இருந்து ஊட்டிக்கு ரீலோகேட் ஆனாங்க.
0: ஓகே,
1: ஸோ அப்போ இங்க ரீலோகேட் ஆனப்போ அவங்களுக்கு தோணுச்சு, இங்க இருக்கிற மகளிருக்குங்களுக்கு ஒரு டிக்னிஃபைட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இல்ல.
0: ஓகே,
1: ஸோ அதை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது 2019 கிட்ட அதை தொடங்கினாங்க. அப்போ என்ன, குவில்ட்டிங் ட்ரை பண்ணாங்க, க்ரோஷே ப்ராடக்ட்ஸ்,
0: ஓகே,
1: பேசிக்காக எல்லாமே தையல்
0: ரிலேட்டட்.
1: எஸ் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது 2023 ஒரு குவில்ட் ஹேம்பர் ஒரு பிறந்த குழந்தைக்கு பண்ண போப்போ என்னாச்சுன்னா, அது கூட ஒரு ஆக்சசரி அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எங்க ஃபவுண்டர் சுனிதா மேம்க்கு. ஸோ அது பண்ணப்போ அந்த குவில்ட்டோட ஃபேப்ரிக்லயே எக்ஸஸ் ஃபேப்ரிக்ல அந்த ராக் டால பண்ணாங்க.
0: ஓகே,
1: ஸோ ராக் டால்ன்ற கான்செப்ட் புதுசு இல்லை, நம்ம பாட்டிங்க அவங்களோட பாட்டிங்க எல்லாரும் செஞ்சது தான். ஆனால் பிளாஸ்டிக், நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட், பிளாஸ்டிக் வந்ததுல இருந்து எல்லாருக்கும் அது ஒரு கன்வீனியன்ஸா ஆயிட்டு ராக் டால மறந்தாச்சு,
0: மறந்துட்டாங்க. ஆமா, கைவினை பொருட்கள்ன்ற பேரே இல்லாம போயிருச்சுன்னு சொல்லலாம்.
1: எக்ஸாக்ட்லி. சோ அதை ரிவைவ் பண்ண தோணுச்சு. அப்படி பண்ணப்போ என்னாச்சுன்னா, அந்த குவில்ட்டோட சேர்த்து இந்த ராக் டால மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணும்.
0: ஓகே,
1: எங்க ஆச்சரியத்திற்கு குவில்ட் விட ராக் டாலுக்கு வரவேற்பு இன்னும் பலமா இருந்துச்சு.
0: ராக் டால் அப்படின்றப்போ துணி பொம்மை இல்லைங்களா, துணி பொம்மை,
1: துணியில செய்யற பொம்மை. அண்ட் நம்ம பாட்டிங்க எல்லாம் கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க எக்ஸஸ் ஃபேப்ரிக், இந்த
0: கண்டிப்பாக
1: இருக்கிற ஃபேப்ரிக் வச்சு பசங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இப்ப எல்லாரும் வாங்குறோம்.
0: ஆமா,
1: சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான்.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் த்ரூ அவுட் இந்தியா நிறைய எக்ஸிபிஷன்ஸ் அட்டன் பண்ணாங்க. அந்த எக்ஸிபிஷன்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, நிறைய அம்மாங்க வந்து சொன்னாங்க, கொடுத்த ஃபீட்பேக்,
0: ஓகே,
1: ஒரு என்ன சொல்றதுங்க, அவங்க பசங்களுக்கு, அவங்க பசங்க வந்து கேக்குறாங்க, இந்த பொம்மை எல்லாருமே வாங்கறது வெஸ்டர்னைஸ்ட் பொம்மை, பிளாஸ்டிக்ல செய்யறது. அது ஏன் என்ன மாதிரி இல்ல, என்ன மாதிரி இல்லம்மா, நான் அழகு இல்லையா?
0: ஓகே ஓகே ஓகே.
1: சோ அந்த அந்த என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு விதையா இருந்தது, ஒரு ஐடியாவா இருந்தது, ஒருவேளை இது தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது, ஆனா அது ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு.
0: ஓகே சூப்பர்.
1: அண்ட் ஒரு இப்போ ஒரு நம்ம சொன்னது என்னன்னா, ஒரு வாழ்வாதாரம் கிரியேட் பண்ணும் அப்படின்றது, அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு நெசசிட்டி எப்படின்னா ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணும்.
0: ஆமா.
1: சோ இந்த ஃபீட்பேக் எல்லாம் வர வர நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பா இது ஒரு ப்ராப்ளம், இதுக்கான ப்ராடக்ட் நிலா பிறந்தாங்க. நிலா ஒரு 10 வயசு பொண்ணு,
0: 10 வயசு பொண்ணு. ஓகே.
1: அண்ட் நிலா ஒரு நில்கிரீஸ் பொண்ணு. அண்ட் நிலா பிறந்த வருஷம் தான் நிலக்குறிஞ்சி பூ. அதனால அங்க இருந்து அவங்க அம்மா அப்பா அவளுக்கு நிலான்னு பேர் வச்சாங்க.
0: பேர் வச்சாங்க. ஓகே சூப்பர். ஒரு பொம்மையில இருந்து நம்ம வந்து நிலா அவங்க வந்து பிறந்துற வரைக்கும் ரொம்ப அழகா உங்களோட அந்த ஸ்டோரி லைன் வந்து கொண்டு வந்தீங்க. எப்படி நம்ம வந்து அந்த த குட் டால் அப்படி அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து ஐடியாலஜி வந்து வேற, ஆனால் அந்த ஐடியாலஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்றது யோசிக்கிறப்போ அது ஐடியாவை தாண்டி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது, ஒரு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்றப்போ அது வந்து ப்ராடக்டையும் தாண்டி ஒரு எமோஷ்னல் வேல்யூவாக நமக்கு வந்து மாறிடுது இல்லைங்களா. ஸோ இன்னும் ஃபர்தராக நிலாவை பற்றின நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். பொம்மைகள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார், பாடலுக்கு முன்னாடி வந்து நிலா அவங்கள பற்றி நீங்கள் சொன்னீங்க, 10 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஒரு 10 வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறப்போ அது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் இருக்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 10 வயசு குழந்தை வந்து ஒரு பொம்மை அப்படின்றத நான் நேர்களுக்கு விளக்கி இந்த இடத்துல. ஏன்னா இப்போ அந்த 10 வயசு பொண்ணு ஒரு பொம்மையை வந்து நீங்க ஒரு 10 வயசு பொண்ணா கன்சிடர் பண்றாங்க, அந்த கான்செப்ட் வந்து எங்கிருந்து வந்தது, அது எப்படி டெவலப் ஆச்சு, அது ஏன் நிலா, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ நிலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நில்கிரீஸ் பொண்ணு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க பிறந்த வருஷம் வந்து நிலக்குறிஞ்சி பூ பூத்துச்சு. ஸோ அதுல இருந்தா அந்த பேர் நிலா வந்தது. அவங்க அப்பா அம்மா நிலாக்கு நிலான்னு பேர் வச்சாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் சம்டைம்ஸ் எங்களுக்கே மறந்துருது நிலா ஒரு பொம்மைன்னு. அது ஓவர் டைம் அது டெவலப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்களை விட கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் நிலாவை நிலான் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. நிலா நான் வாங்கிட்டு போன பொம்மை அப்படின்னு சொல்றது
0: நிலா.
1: எஸ், ஸோ எல்லாரும் நிலான் தான் கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ எங்களுக்கே அறியாமல் ஒரு பொம்மை தயாரிக்கிறது இல்லை, நாங்கள் நிலா தான்
0: தயாரிக்கிறோம். ஓகே ஓகே, ஸோ ரேசிங் நிலா இல்லைங்களா? ஓகே, அதாவது நிலாவை வளர்க்குறீங்க.
1: கண்டிப்பாக.
0: இப்போ நிலா அப்படின்ற ஒரு குழந்தைக்கு வந்து சுத்தி குடும்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ உங்க இதுல நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் நேர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அப்போ கேட்குறேன். இப்போ நிலான்ற 10 வயசு பொம்மைக்கு வந்து சுத்தி அவங்களுடைய குடும்பம் இருக்கும் இல்லைங்களா? சோ பொம்மை தயாரிப்புல எப்படி, நீங்க நிலாவை மட்டும் தயாரிக்கிறீங்களா இல்ல நிலாவோட குடும்பமா தயாரிக்கிறீங்களா எப்படி?
1: இல்ல இல்ல, நிலா ஒரு நில்கிரீஸ் பொண்ணுன்னா அவங்க நில்கிரீஸ்ல இருக்கிற பொண்ணு, நில்கிரீஸ்ல இருக்கிற ஃபேமிலியோட. சோ கான்செப்ட் என்னன்னா, இப்போ நில்கிரீஸ்ல இருக்கிற நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலி அவங்களுக்கும், நம்ம வளர போறதெல்லாம் ஃபேமிலி பெருசா இருக்கும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோ அந்த மாதிரி நிலாக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா, அவங்க பேரு மலாய், ரெண்டு தங்கச்சி மீரா மலர், அண்ட் ஒரு தம்பி, அவர் பேரு ரகு.
0: ஓகே ஓகே,
1: மொத்தம் 9 பேர், ஒரு பெரிய ஃபேமிலியா வாழ்றாங்க. அவங்களோட ஏரியா பேர் நிலக்கொம்பை.
0: நிலக்கொம்பை, ஓகே நிலக்கொம்பை.
1: நிலா ஃப்ரம் நிலக்கொம்பை.
0: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அழகா வந்து அது வந்து சொன்னீங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்தது நிலாவோட தயாரிப்புல பேக் கிரவுண்ட் வேலை செய்யற ஆட்கள், அதுக்கான மெட்டீரியல் சோர்சஸ், இதெல்லாம் நீங்க எப்படி பண்றீங்க? ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் வந்து கிடைக்காது இல்லைங்களா? நிறைய வந்து அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வெளியில இருந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ தான் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த தயாரிப்புல மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க எங்கிருந்து எடுத்துட்டு வரீங்க? அதே மாதிரி தயாரிப்புல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க எல்லாம் யாரு, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ நிலா நான் சொன்ன மாதிரி ஒரு இந்திய பொண்ணு. ஸோ அண்ட் எங்களோட திங்ஸ் எல்லாமே இந்தியன் தான்.
0: ஓகே,
1: ஸோ நம்ம பிரைமரி ரா மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக். அண்ட் இந்த காட்டன் ஃபேப்ரிக்ல ஒரு பெரிய பர்சன்டேஜ் அப்சைக்கிள்ட் ப்ரீ கன்சியூமர் ஃபேப்ரிக்.
0: ஓகே,
1: நம்ம சுற்று இருக்கிற இடத்துல இருந்து ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து அவங்களோட அப்சைக்கிள் ஃபேப்ரிக், பெங்களூர் கரூர் அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிற டெக்ஸ்

0: குப்பையில போடுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் டெக்ஸ்டைல் வேஸ்ட். சோ அத நாங்க அப்சைக்கிள் பண்றது பிஃபோர் இட் கோஸ் டு த கன்சியூமர். அந்த என்ன எக்ஸஸ் ஆயிருக்கோ நாங்க வாங்கிட்டு அதை யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லை, அதை தவிர அஃப்கோர்ஸ் நம்ம கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், கலர்ஸ் வைப்ரண்டாக இருக்கணும், அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேப்ரிக்கை வாங்குகிறோம். அண்ட் இது குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு அந்த மாதிரி ஏரியாஸில் வருது. நம்மளோட ஃபில்லிங் வந்து பாலிஃபைபர் அண்ட் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் ரீசைக்கிள்ட் பெட் பாட்டில்ஸ். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் குறைக்கிறோம். அண்ட் அதே டைமில் நம்ம டால்ஸும் வாஷபிள் பிகாஸ் இட் இஸ் ஃபில் வித் பாலிஃபைபர்.
1: ஓகே ஓகே சூப்பர். ஓகே, அதாவது எதுவுமே வந்து வேஸ்ட்டுக்கு போகக்கூடாது, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எதுவுமே பாதிப்பு ஆகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம நிலம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க. ஸ்டார்டட் ஆஸ் அன் என்வைரன்மெண்ட் இம்பாக்ட், ஆனால் இப்போ நாங்கள் மூணா பார்க்குறோம், என்வைரன்மெண்ட் இம்பாக்ட், சோஷியல் இம்பாக்ட் அண்ட் கல்ச்சரல் இம்பாக்ட், மூணுமே.
1: ஓகே ஓகே, இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல வந்து ஒரு ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து நின்று பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சீரியஸ்லி, அதுவுமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதாவது நம்ம வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் கிட்ட இந்த பொருள் சேர்றப்போ அவங்க ஃபியூச்சரும் கண்டிப்பா அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் யோசிப்பாங்க.
0: அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க, அந்த ஐடியாவோட தான் நாங்க இப்படி யோசிச்சு.
1: ஓகே ஓகே, ஆமா, ஏன்னா நம்ம இது சொல்லி ஆகணும், நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கிறப்போ நம்ம என்னதான் ஊட்டில வந்து அவாய்ட் பிளாஸ்டிக், டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பேண்ட் எவ்வளவு விஷயம் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து மறைமுகமா பிளாஸ்டிக் வழியா நம்மளுக்கு வந்துருது அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் பொம்மைகள், பிளே டாய்ஸ் எல்லாமே. சோ அதுல வந்து இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியுது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இத கான்செப்டா புரிய வைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். சஸ்டெயினபிலிட்டினா என்னன்னு புரியறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாங்கள் சில டைம்ஸ் பாலிஃபைபர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் தானே. ஸோ ஆனால் நாங்கள் அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது அது. ஸோ இட் இஸ் அ வே ஆஃப் ரிடக்ஷன் அண்ட் அது மூலமா சஸ்டெயினபிலிட்டி.
1: ஓகே ஓகே ஃபைன். சோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல வந்து இல்ல நம்ம ஃபவுண்டரா இந்த ஐடியா தான் அப்படின்ற மாதிரி இருந்ததா, எப்படியாவது சொல்லுங்க.
0: இல்ல கண்டிப்பா ஒரு இது ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது, ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணது. எங்களோட NGO விங் வந்து இந்தியன் யாட்ஸ். ஸோ அதுல இருந்து ஆனா அவங்களுக்கு அப்பவே இன்னொரு NGO மாதிரி இருக்க கூடாது, அதனால காமர்ஸ் கிரியேட் பண்ணலாம், பிசினஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல என்னன்னா ஏதோ ஒரு நாள் அது செல்ஃப் சஸ்டெயினபிளா இருக்கும், இல்லாட்டி திருப்பி டோனர்ஸ்ட போய் கேட்கற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி காமர்ஸ் கிரியேட் பண்ணா அதுவா இட் வில் solve the problem.
1: Okay, okay, okay. அது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: ஓகே, இப்போ மோஸ்டா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ்னா லைக் இதுல ஒர்க் பண்றவங்க யாரு? நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க விமென்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு நம்ம ஊர்ல வந்து அந்த அளவுக்கு இது இல்லை, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அதுக்காக பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இதுல ஒர்க்கிங்ல இருக்கிறவங்க மேக்சிமம் விமென்ஸா எப்படி யாரெல்லாம் அதுல இருக்காங்க?
0: எஸ் ஸோ கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது விமென்ஸுக்கு தான். அண்ட் இப்போவுமே 97% ஆஃப் ஆர் பீப்புள் ஆர் விமென்.
1: ஓகே,
0: தேர் ஆர் இப்போ நம்ம ஃபியூ மென் இருக்காங்க. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா தேர் ஆர் திங்ஸ் தட் வி வாண்டட் லைக் யூனோ டு பி ஃபேர் டு எவ்ரிபடி அபவுட். ஸோ அதனால ஃபியூவர் மென் எடுத்துட்டு வேர் ரிக்வயர்ட் அண்ட் மற்றபடி எல்லாமே விமென் தான். ஸோ எங்கள்கிட்ட இப்போ இன்ஹவுஸ் வி ஹாவ் அபவுட் 48 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஹோம் ப்ரொடியூசர்ஸ் எப்படின்னா வந்து மெட்டீரியலை எடுத்துட்டு அவங்க வீட்டில் போய் செஞ்சுட்டு கொண்டாந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அபவுட் 56 பீப்புள் இருக்காங்க.
1: 56 மெம்பர் அப்படின்னா 56 பெண்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம், அதே நேரம் அவங்களுடைய வருமானத்திற்கான இந்த வேலையும் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு 56 பெண்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்குதுன்றப்போ அது ஒரு பெரிய விஷயம்தான்.
0: கண்டிப்பா.
1: ஓகே ஓகே சரி, இப்போ நிலா அப்படின்றது மெயின் கேரக்டர் சொல்லிட்டீங்க, பெண்களுக்கு தான் நிலா அப்படின்னா பொன் குழந்தைங்களுக்கு வந்து இதாகும். இப்போ பசங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? ஆண் குழந்தைங்களுக்கு இந்த பூமி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா?
0: கண்டிப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக நம்மளுக்கு தப்பாக கற்றுக் கொடுத்துட்டாங்க, பசங்களுக்குனா காரு தான், பொண்ணுங்களுக்குலாம் பொம்மை தான் அப்படி.

0: ஆனா நிலா அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஒரு கம்பானியன். சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களோட கஸ்டமர் பேஸ் 20% ஆர் வளர்ந்த விமன்.
1: ஓகே,
0: சோ
1: பெரியவங்க,
0: எஸ் பெரியவங்க, பெரியவங்க. அண்ட் அவங்க எல்லாருமே இப்போ சிட்டிஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேரு ஓப்பனா அவங்க சொல்றது எல்லாத்துக்குமே எல்லாமே தான். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுலயுமே ப்ரெஃபரன்ஷியலா பாக்கணும்னா நிலாக்கு ஒரு அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அண்ட் தம்பி இருக்காங்க. சோ பாய்ஸ்க்கு பாய்ஸ் தான் அப்படின்னு ப்ரெஃபர் பண்றவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நிறைய பாய்ஸ் நிலாவை ப்ரெஃபர் பண்றாங்க. நிறைய எங்களுக்கு ரிவ்யூஸ் வரும், போட்டோஸ் பசங்க நிலாவை பிடிச்சி தூங்குறது, அது ஒரு கம்ஃபர்டிங் அவங்களுக்கு.
1: ஒரு அக்காவா ஒரு தங்கையா வந்து அவங்க பசங்க கூட
0: பாக்குறாங்க.
1: ஓகே, சூப்பர். ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க சார். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடலுக்கு அப்புறம் மீண்டும் பல விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: குசேலன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க, இந்த நேரம் 3:29 ஆயிடுச்சு. ரொம்ப அழகான தகவல்கள் எல்லாம் நீல் அவர்கள் கூட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சரி, ரொம்ப நிலா பத்தின ஒரு ஃபுல் தகவல் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. அவங்க வந்து எப்படி ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, எஸ்பெஷலி பாய்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும், ஆம்பளை பசங்களுக்கு நம்ம எப்படி இந்த பொம்மை வாங்கி கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா பசங்களுக்குமே வந்து ஒரு அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிலாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ வந்து நிலாவோட கோல் என்ன? இப்போ அவங்க வந்து ஒரு 10 பொண்ணா இருந்தாலும் நம்ம பார்த்த வரைக்கும் நிலாக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ நிலாவோட கோல் என்னவா இருக்கு?
1: ஸோ நிலா பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே அடல்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும்.
0: ஓகே,
1: எந்த டாலாக இருக்கணும் அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து அடல்ட் ஃபீச்சர்ஸாக இருக்கும்,
0: ஒரு பெரியவங்க மாதிரி இருக்கும் சொல்றீங்க. ஓகே,
1: அண்ட் க்ரோன் அப்,
0: ஒரு ஹீரோ பேஸ்டா இருக்கும்.
1: கரெக்ட் கரெக்ட். ஸோ நிலா இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வேர் அந்த ஒரு சின்ன பொண்ணு,
0: ஒரு குழந்தை ரிலேட்டபிளா இருக்கும் நம்ம பசங்களுக்கு அது எப்படி ரிலேட்டபிளா இருக்கும் அதனால அது ஒரு கஷ்டத்தை கிரியேட் பண்ணிருக்கு பசங்கள்.
1: என்ன ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு அன்ரியலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனா அதுவே இப்ப நிலா பாத்தீங்கன்னா நிலா கூட விளையாடும் போது பசங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ரிலேட் ஆகுது. அது நிலா அவங்களோட உலகத்துல இருக்கிற மாதிரி, அவங்க நிலாவோட உலகத்துல இருக்கிற மாதிரி.
0: ஓகே,
1: நிலாவை பத்தி சொல்லணும்னா நிலா ஒரு ரொம்ப கியூரியஸ் கேர்ள், ஒரு துரு துருவான கேரக்டர். எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இது என்ன அது என்ன இது ஏன் இப்படி இருக்கு, நிறைய கேள்வி கேட்பாங்க நிலா. அண்ட் என்ன சொல்லிருந்தீங்க நீங்க போயிட்டு, இதுதான் இப்படி இது இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது.
0: நிலாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது.
1: கன்வின்ஸ் பண்ணுனா ஒரு உங்களுக்கு நல்ல ரீசனிங் இருக்கணும். சோ இதுதான் நீ கேள்வி கேட்க கூடாது, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது நிலாவுக்கு. எஸ் நிலா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க,
0: புரியற வரைக்கும் விட மாட்டாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே,
1: அண்ட் அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலா எல்லா இந்தியன் பசங்களும்
0: நிலாவோட
1: எல்லா ஸ்டோரியுமே நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிலா ஒரு இந்திய பொண்ணு, அண்ட் என்ன சொல்றது, ஷி இஸ் பாடி பாசிட்டிவ். பாடி பாசிட்டிவ்னா மற்ற டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் ஃபிகர்ஸ். ஸோ அதனாலயுமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுது, கொஞ்சம் வெயிட் போட்ட உடனே ஐயோ நம்ம அழகா இல்லையா, நம்ம கரெக்டா இல்லையா அந்த மாதிரி. அண்ட் நிலாவோட கார்மெண்ட்ஸ் சேஞ்சபிள்,
0: ஓகே,
1: ஒரே கார்மெண்ட் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே ஸ்டிச்ட் இல்ல, ஐ மீன் பாடியோட ஸ்டிச்ட் இல்ல.
0: சோ
1: பாடி தனியா இருக்கு, கார்மெண்ட் தனியா இருக்கு. சோ நீங்க கார்மெண்ட் மாத்திக்கலாம். சோ இது என்ன ஆச்சுன்னா பசங்களுக்கு பிரிட்டெண்ட் பிளேன் சொல்வாங்க, அந்த உலகத்துல மாத்தி லைக் அந்த மாதிரி அது பண்றது.
0: நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போவோம், நார்மலா வெளியே போறணும்னா இன்னொரு ட்ரெஸ் போடுவோம். அது யூஸ்வலா ஆமா நான் கேட்கணும்னு இருந்தேன், ஏன்னா மத்த டாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கூட பிரிண்டடா இருக்கும், நம்ம வந்து அது சேஞ்ச் பண்ணணும், அதோட ஃபிகர் அப்படியே தான் இருக்கும். விளையாடுற ஒரு

0: உண்மையா கூட நம்ம நிலா இருக்காங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க. அண்ட் என்ன சொல்றதுங்க, நம்மளுக்கு இங்க இருந்துகிட்டே நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்லயோ இல்ல காஷ்மீர்லயோ எல்லாத்துக்கும் தெரியாது என்னென்ன போடுறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வெரைட்டி வெரைட்டியா கொண்டாட போறோம். இன்ஃபேக்ட் அடுத்தது எங்களோட ராக்கி எடிட். ஸோ ஃபெஸ்டிவல், ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் கார்மெண்ட் பண்ண போறோம். ஸோ வரப்போறது நாங்கள் நெக்ஸ்ட் எங்களோட ராக்கி எடிட், அதுக்குமே ஒரு பர்டிகுலர் கார்மெண்ட் நீங்க வெப்சைட்ல கண்டிப்பா பார்க்கலாம். அது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்.
0: ஓகே, ஷூர் ஷூர். எல்லாருமே அது வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஒன்னு உங்களோட கோவர்க்கர் இருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்ல கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு ரிவ்யூ, இல்ல நிலாவே உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குங்களா?
1: ஆக்சுவலா நிறைய இருக்குங்க. அண்ட் நிறைய இருக்கு. ஒன்று சொல்லணும்னா, வெரி இம்பாக்ட்ஃபுல்னா கஸ்டமர் அண்ட் நிலா அதோட இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுங்க. எப்படி ஆச்சுன்னா, ஒரு கஸ்டமர் அவங்களோட அக்கா பையனுக்கு அக்கா பொண்ணுக்கு வாங்கியிருக்காங்க நிலா. அந்த நிலா போய் ரீச் ஆகிற டைமுக்கு அவங்களோட பாட்டி, அந்த கஸ்டமரோட அம்மா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அல்சைமர்ஸ்.
0: ஓகே.
1: ஸோ கரெக்டாக நிலாவை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ரஷ் ஆஃப் இமோஷன்ஸ், அவங்களுக்கு ஒரு மெமரி வந்திருக்கு. அவங்க அந்த டைமில் ராக்டால்ஸ் பண்ணும்பொழுது எப்படி இருந்துச்சு, அண்ட் அவங்க பாட்டி பண்ணும்பொழுது அவங்க அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சு நிலா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல், அவ்வளோ பவர்ஃபுல். அப்படின்னா ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்திருக்கு. இந்த ரிவ்யூ அந்த கஸ்டமர் எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க, எங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு.
0: அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொம்மையா மட்டும் இல்லாம ஒரு எமோஷனல் சப்போர்ட்டராகவும் நம்ம நிலா வந்து இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ட்ரூ எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், ஒரு டெஸ்டிமோனி கொடுத்திருக்காங்க.
1: எக்ஸாக்ட்லி, இந்த மாதிரி எங்களுக்கு ரெகுலரா வருது, ஆனா இது எனக்கு ரொம்பவே வெரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு.
0: ஓகே, சயின்டிபிக்கா வந்து இதை எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல இல்லைங்களா? இப்போ டாக்டர்கிட்ட சொன்னா அவர் நம்புவாரன்னு கூட தெரியல,
1: சொல்ல முடியாது.
0: அது எப்படி நம்ம மருந்து மாத்திரை இல்லதானே சரியாகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் யா, எமோஷனல் டஸ் பிளேஸ் வித் அவர் ஹெல்த் இல்லைங்களா? ஸோ அதனால கூட இருக்கலாம். ஓகேவா, சூப்பர். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டால்ஸ், தமிழ்நாடு, நம்ம நீலகிரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி நிலாக்கு வந்து வரவேற்பு இருக்குங்களா?
1: கண்டிப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியா, அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம குளோபலி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், யூஎஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா. ஸோ நிலாக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, அண்ட் அங்கேயுமே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அண்ட் இந்தியன் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டே வருது உலகம் முழுக்க. அண்ட் ஸோ இட்ஸ் ஸ்டில் நிலா ஒரு இந்தியன் பொண்ணுன்றத நல்ல வரவேற்பு இருக்கு எல்லா ஆல் ஓவர்
0: உலகம் முழுக்க. வந்து ஒரு இந்திய பொண்ணாதான் நிலாவை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: செட்டில் ஆன இந்தியன் கம்யூனிட்டி மட்டும் இல்லாம இப்ப அப்ரால நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரை வந்து ரொம்ப விரும்புறாங்க. இந்த அளவுக்கு ஒரு யுனைட்டி இருக்கு, இவ்வளோ டிஃபரன்ஸ் ஆஃப் கல்ச்சர் இருக்கு அப்படின்றப்போ டால்ஸ்லயும் நம்ம அதை கொண்டு வரப்போ கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும்.
1: கண்டிப்பா. அண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ், வைப்ரண்ட் கலர்ஸ், அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு அண்ட் கண்டினியூஸ்லி க்ரோயிங். அண்ட்
0: சூப்பர். அப்போ வேர்ல்டு வைல்டில் நம்ம நிலாக்கு வந்து வரவேற்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, மேலும் பல தகவல்கள் வந்து நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணைந்து நம்ம நிறைய விஷயம் பேசலாம். அதுவரை நேர்களை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: மதுராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 3:44 ஆயிடுச்சு. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம நீல் அவர்கள் கூட ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் வந்து நிலா பற்றின தகவல்கள் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிலா யாரு, அவங்களோட இது என்ன அப்படின்னு மேலும் பல தகவல்கள் நம்ம நிலா பத்தி கேட்கலாம். ஓகே சார், இப்போ நிலா நீங்க வந்து சொல்லிட்டீங்க குளோபல் வைடு வந்து அவங்களுக்கு வரவேற்பு இருக்கு, உலகம் முழுக்க வந்து வரவேற்கிறாங்க அப்படின்ட்டு. சோ நிலாவோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்கு? குழந்தைகளுக்கு மட்டும் தான் நிலாவை பிடிக்குங்களா, இல்ல அது எந்த மாதிரி இருக்கு, அத பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா இல்லவே இல்லங்க. சோ ஆஃப் கோர்ஸ் வாங்குறவங்க க்ரோன் அப்ஸ் தான்.
0: ஓகே.
1: ஆனா ஃபேன் பேஸ்னு சொன்னா மதர்ஸ், ஏனா அவங்களுக்கு அவங்க பாட்டி செஞ்சு கொடுத்தது ஞாபகமா இருக்கும். அண்ட் இல்லாட்டி என்ன சொல்றது, அவங்க பசங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட், ஒரு பிளாஸ்டிக்கை விட ஒரு நல்ல ஆல்டர்னேட் வேணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளோட 15-20% க்ரோன் அப் பேமெண்ட் அவங்களுக்கே வாங்கிக்கிறது. ஏன்னா அது ரெண்டு விதம், ஒன்னு அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல கிடைக்காதது, இன்னொன்னு நிலா ஒரு ரிலேட்டபிள், அந்த சின்ன வயசுல அவங்களால கேட்க முடியாத கேள்வி அந்த ஆசையில வாங்குறாங்க.
0: சரி சரி சரி.
1: சோ அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் நிறைய பேர் அவங்க பாட்டிங்களுக்கு கூட வாங்குறாங்க. ஏன்னா பாட்டிங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க.
0: இப்போ அவங்க வந்து பாட்டிக்கு அதை கிஃப்ட் கொடுக்குறாங்க.
1: இப்போ சொல்லணும்னா எங்க பாட்டி, எனக்கே எங்க பாட்டிக்கு அவங்க ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க. அந்த வயசுல இருந்து அவங்களுக்கு ஒரு பொம்மையை யாரும் வாங்கி
0: கொடுத்துருக்காங்க.
1: அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு எதா அப்படி எது அப்படி அக்செப்ட் பண்றதே எப்படின்னு தெரியல அவங்களுக்கு.
0: ஓகே, அதாவது அவங்களுக்கு உள்ள சந்தோஷமா இருந்திருக்கும், இதை வெளியே காட்டலாமா,
1: நம்மளுக்கா
0: நம்ம வயசுக்கு இதை காட்டலாமா,
1: நம்மளுக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு பொம்மை அப்படின்னு ஒரு ஒரு குழந்தை மாதிரி இருந்தாங்க.
0: அதுதான்
1: பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷம்.
0: ஆனா எவ்வளவு வளர்ந்தாலும் எல்லாருக்குள்ளயும் அந்த குழந்தை வந்து கண்டிப்பா இருந்துட்டேதான் இருப்பாங்க இல்லைங்களா. ஏதோ ஒரு மூலையில அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாசம், ஒரு அன்பு, இந்த மாதிரியான ஒரு கியூட்டான ஒரு கிஃப்ட் இதெல்லாம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா அந்த குழந்தை மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். அது நீங்க சொன்னீங்க அம்மாக்களுக்கு வந்து ரொம்பவுமே ரிலேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அப்போ ஜென்ஸுக்கு எப்படி, அது அந்த ஃபாதர், ஒரு ஃபாதர் ரோலா இருக்கலாம், இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மாமாக்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி இடம் இருக்கு. இப்போ ஒரு அக்கா குழந்தை இல்ல மாமான்ற உறவுல இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த உறவையே ரொம்ப கொண்டாடுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்குதா?
1: கண்டிப்பாங்க. ஸோ அந்த நம்பர் ஹவு டு சே மதர்ஸை விட கம்மி தான் கண்டிப்பா, ஸ்மாலர் நம்பர். ஆனாலுமே நம்மளுக்கு ரீச் அவுட் பண்ணி கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது புரியுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் அவுட் பண்ணி கேட்பாங்க, இது எந்த மாதிரி நான் என் அக்கா பொண்ணுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அவங்க பேஜை பார்த்தேன், இது எப்படி லைக் இது எப்படி பண்றீங்க, இது சூட்டபிளா அப்படின்னு. ஆனா வாங்கிட்ட பிறகு எங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிவ்யூ வருதுங்க, அவங்கள்ட்ட இருந்தே வருதுங்க. எனக்கு சொல்ல முடியல எப்படி ஃபீலிங், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, எங்க போனாலும் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நிலாவோட ஃபியூச்சர் ஐடியாஸ் என்னென்ன, அவங்க என்னென்ன ஐடியாஸ் வச்சிருக்காங்க? ஏன்னா நிறைய வளர்ந்து வர ஒரு பொண்ணு இல்லைங்களா, கண்டிப்பா நிறைய அது கியூரியாசிட்டி நல்லா துருத்துருன்னு இருக்க ஒரு பொண்ணு நிறைய விஷயம் யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் ஐடியாஸ் என்னென்ன இருக்கு?
1: ஓகே, ஸோ எங்களோட கோல் என்னன்னா நிலா இந்தியால இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு, அப்படின்னா தான் நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு.
0: ஓகே.
1: ஸோ நிலா இந்திய பொண்ணுங்க பொண்ணுன்றத ஒரு ட்ரேட்மார்க்காக எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் என்ன சொல்கிறதுங்க, ஸோ நிலாக்கு இப்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனா நான் சொன்ன மாதிரி வர்றது ராக்கி, ஸோ சீசனல். அடுத்தது ஃபுட்பால், ஃபுட்பால் பேஸ்ட். அதுக்கப்புறம் கேம்பிங், அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸாக இருக்கணும் தாசி சொல்ல விரும்பல, பட் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட ஆக்சசரிஸும் இருக்கும். இப்போ கூட எங்கள் ப்ராடக்ட்ஸில் நிலா மட்டும் இல்லைங்க, நிலாக்கு ஒரு பெட் இருக்கு, ஸோ பெட்டும் வாங்குறாங்க, நிலாக்கு ஒரு சோஃபா இருக்கு.
0: ஓகே.
1: ஸோ டாலர் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன, அந்த குவெஸ்டினுக்காக நம்ம ஆக்சசரி ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஏற்கனவே வாங்குறவங்களும் வாங்குறாங்க. அண்ட் இப்போ வாங்கும் போதே ஓகே இது கூட வாங்கினா நல்லா இருக்குமே, இன்னொரு செட் துணி வாங்கினா நல்லா இருக்குமே, அப்ப மாத்திக்கிறதுக்கு.
0: நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம ஒன்னொன்னா வாங்குவோம், குழந்தைக்கு இது தேவைப்படும் அது தேவைப்படும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க.
1: ஆமாங்க, அதேதான். அண்ட் எவ்வளவோ வேற எதுல செலவு பண்றோம், பசங்களுக்கு ஒரு சஸ்டெயினபிள் குட் ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது நீலா. சோ அத கண்டிப்பா நாங்க அவங்க அவ்வளவு யோசிக்காம வாங்குறாங்க.
0: இது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மென்ட்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப ஒரு பிளாஸ்டிக்கா இல்ல மத்ததுன்னா உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது யூஸ் கிடையாது. பட் நிலா அப்படி கிடையாது. நம்ம நிலா எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம வந்து நிலா வச்சுக்கலாம்.
1: அண்ட் இட்ஸ் ஃபேப்ரிக், சோ அப்படி எவ்வளவு நாள்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே தான், பிளாஸ்டிக்னா ஒரு தடவை உடஞ்சுன்னா அவ்வளவுதான், தூக்கி போடணும். அது ஆட்ஸ் டு தி வேஸ்ட் தான். சோ நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்ல, எல்லாமே சஸ்டெயினபிள் மெட்டீரியல், ஆல் நேச்சுரல் மெட்டீரியல், ஆர் அப்சைக்கிள் ஆர் ரீசைக்கிள்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேர்கள் வந்து, ஓய்யோ இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சு, இப்ப நம்ம வீட்டு குழந்தைக்கு இது வாங்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், எங்க வந்து வாங்கலாம், கடை இருக்குங்களா, இல்ல எப்படி அது அந்த ப்ரொசீஜர் சொல்லுங்க.
1: மெயினா நம்ம சேல்ஸ் பண்றது நம்ம வெப்சைட்ல தான், தி குட் டால் டாட் இன்.
0: ஓகே.
1: அப்புறம் எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, தி டாட் குட் டாட் டால்.
0: ஓகே.
1: அண்ட் உங்களுக்கு நிலாவோட கதைங்க தெரியணும்னா தனியா ஒரு பேஜ் வச்சிருக்கோம்,
0: அதுக்கு தனியா ஒரு பேஜ் இருக்கு. ஓகே.
1: ரேசிங் நிலா அப்படின்னு அதுவும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நிலாவோட டெய்லி டெய்லி ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டோரிஸ் அதுல அப்டேட் ஆயிட்டு வரும்.
0: ஓகே சூப்பர்.
1: அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட ஃபேக்டரி ஹில் பங்க்ல இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நீங்களும் வாங்க, கண்டிப்பா நீங்க ஃபேன் ஆவீங்க.
0: ஆல்ரெடி நான் நிலாக்கு ஃபேன். இப்போ
1: வெரி குட், கண்டிப்பா வந்து நிலாவை மீட் பண்ணுங்க.
0: ஷூர்.
1: அண்ட் மத்தவங்க கேக்குறவங்களுக்கும் நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். அண்ட் நாங்க ஹில் பங்க்ல இருக்கோம், நீங்க எங்களுக்கு இஃப் நாங்க எப்பவுமே மகளிர் வேலை தேடுறவங்க நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். டெய்லர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ்க்கு ஹெல்பிங் ஸ்டாஃபுமே. ஸோ எங்க ஃபேக்டரி ஹில் பங்க்ல இருக்கு, நீங்க கூகுள்லயே தேடிக்கலாம், இல்லாட்டி எங்களுக்கு கால் பண்ணிட்டு கூட வரலாம்.
0: ஓகே.
1: எங்களோட நம்பர் நான் சொல்றேன், ஸோ நீங்க அதுலயும் கால் பண்ணிட்டு நீங்க வரலாம்.
0: அதாவது பொம்மை வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம வேலை தேடுறவர்களும் இல்லைங்களா, முக்கியமா பெண்கள். இப்ப வீட்டுல இருந்து இந்த விஷயத்தையும் சொல்லிடலாம், வீட்டுல இருந்து வேலை செய்யற பெண்களும் உங்களை அணுகலாம் இல்லைங்களா, ஏன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம தயாரிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி டெய்லர்ஸ், மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வேணுங்களா, எப்படி?
1: இல்ல டெய்லர்ஸ் அண்ட் எல்லாமே எங்களுக்கு தேவைதான். மெயினா நம்மளுக்கு இப்ப தேவை என்னன்னா டெய்லர்ஸ் அண்ட் டெய்லரிங்க்கு ஹெல்பிங் ஸ்டாஃப்.
0: ஏன்னா
1: டெய்லரிங் மட்டும் போறது இல்ல நிலாக்கு, அதோட நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு மகளிர் தேவை. சோ ஜாப் செய்யறவங்க நம்பர் வந்து 8875973535. நான் ரிப்பீட் பண்றேங்க, 8875973535. கஸ்டமர்ஸ் பாக்குறீங்கன்னா அது டைரக்டா வெப்சைட்ல இருக்கும். அண்ட் அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா வெப்சைட்ல இன்னொரு நம்பர் இருக்கு.
0: ஓகே.
1: சோ அதுலயும் காண்டாக்ட் பண்ணி
0: கேட்டுக்கலாம். ஓகே. சோ வேலை தேடும் பெண்கள், அதாவது வீட்டுல இருந்து செய்யலான்றது கூட ஆப்ஷன் இருக்கு, இல்ல நீங்க வந்து டைரக்டா வந்து ஃபேக்டரியில செய்யணும்னாலும் 8807953335 அப்படின்ற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணா அவங்க வந்து தொடர்ந்து அதை பத்தின தகவல்கள் வந்து நிறைய வாங்கிப்பாங்க இல்லைங்களா. ஓகே சார், ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து ஒரு பொம்மை தயாரிப்பு அப்படின்றத தாண்டி நிலா வளர்ப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து ஒரு பொம்மையா மட்டும் இல்லாம ஒரு எமோஷனல் கம்பானியனா ஒரு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம வளர்ந்தவர்களுக்கும் கூட வந்து நிலா அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றது உங்களோட இந்த நேரம் இவ்வளவு நேரம் செலவழிச்சு நம்ம நேர்களுக்காகவும் ஊட்டி எஃப்எம்ஸ்க்காகவும் நீங்க இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து எல்லாம் சொன்னதுக்காக நேர்கள் சார்பாகவும் நம்ம எஃப்எம் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ.
0: ஓகே சார், ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேசணும். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நேர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இந்த நேரம் 3:53 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நியூஸ்லஸ் இவ்வளவு நேரமா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எதிர்பார்த்துட்டு இருந்த சுவாரஸ்யமான விளையாட்டு இப்ப உங்களுக்காக. என்ன கேம் யோசிக்கிறீங்களா? என்ன கேம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம விளையாட போறது பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இந்த கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் ஒரு ஜாலியான கேம் தான். இதுல வந்து நீங்க கலந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதாவது நாங்கள் வந்து ஒரு 4 ஆப்ஷன் தருவோம், 4 ஆன்சர்ஸ் தருவோம். அதில் வந்து 4 வந்து எது வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அதுதான் வந்து கேம். ஓகேவா? ஜாலியாக வந்து இன்றைக்கி 1 ஹவர் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்கள் கூட என்ஜாய் பண்ண போகிற நான் உங்களுடைய ஆஷா, என் கூட இன்னொருத்தர் கூட இருக்காரு, யார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார்.
1: ஆஷா, நான் பிரதாப். இந்த நிகழ்ச்சியில் இணைகிறோம். நீங்கள் ஓப்பனிங்லேயே சொன்னீங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேம் அப்படின்ட்டு. நம்ம டாக்லைன் நம்ம சொல்லுவோம், ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கேமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நீங்கள் சொன்னாப்பில் ஆட்டிங் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம கேமை ப்ளே பண்ண போகிறோம்.
0: அதாவது வந்து பொருந்தாத ஒன்றை கண்டறிக இல்லையா?
1: நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ முதல்ல ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லிடலாமா? சொல்லிட்டு ஃபோன் நம்பரில் சொல்லிடலாமா?
0: ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து நம்ம இந்த கேமில் விளையாடுறதுக்கு யாருமே இன்னும் கூப்பிடல, கூப்பிட்டு நம்பர் நம்ம கொடுக்கல. அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து இந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துக்கலாம். அப்படின்னு நம்பர் சொல்கிறேன்.
1: ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம்.
0: ஓகே.
1: நேரலுக்கான இன்றைக்கி முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் தமிழ் திரையுலகினுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்டராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நடித்த படங்கள் வந்து வரிசையாக தரப்போகிறோம். அதில் பொருந்தாத ஒன்று இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஆப்ஷன் பி, நீ வருவாய் என. ஆப்ஷன் சி, இங்கிலீஷ் பிங்கிலீஷ். ஆப்ஷன் டி, ஆரம்பம். இது 4 அஜித் நடித்த படம் தான். ஆனால் இதில் வந்து ஒரு ஆட்டுங்க இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதா அவங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஸோ இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 9344 90010 இந்த நம்பர், அப்படி இல்லைன்னா 83001910018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் கூட ஜாலியாக இந்த விளையாட்டில் விளையாண்டு ஜாலி பண்ணலாம். பிரதாப், நீங்கள் கேட்ட உடனே வந்து நிறைய ரீசன்ஸ் வந்துட்டாங்க, யார் எங்கேருந்து அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: ஹலோ,
1: வணக்கம் ஓடி எஃப்எம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து நேரீங்க?
2: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார்.
1: ஓகேங்க ஓகேங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
2: இன்னொரு தடவை சொல்லுங்க சார், அது வரிசையா அஜித் சார் நடிச்ச படத்தை.
1: அப்படிங்களா?
2: ஆமாங்க.
1: ஆப்ஷன் ஏ, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஆப்ஷன் பி, நீ வருவாய் என. சி, இங்கிலீஷ் விங்கிலீஷ். அண்ட் ஃபைனல் ஒன் வந்து ஆரம்பம்.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல, அவர் நடிக்கலைங்க, கார்த்திக் சார் நடிச்ச படங்க.
1: சரிங்க.
2: நெருங்கி
1: வராரு, ஆனா வந்து குவெஸ்டினை சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. நம்ம அடுத்த ஒரு நேர்கிட்ட இந்த இதே குவெஸ்டின் கேட்கலாங்களா?
2: கேட்கலாங்க சார், கேளுங்க.
1: ஓகே ஓகேங்க.
0: ஓகே பிரதாப், அடுத்த ஒரு ரிசனர் வரதுக்குள்ள அதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிடுங்க, இல்லை ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா.
1: இவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அவர் வந்து நிறைய க்ளூஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. ஒரு சாங் கேட்டுட்டு
0: வந்தாச்சு, அடுத்த ரிசனர் கூட வந்தாச்சு, பேசலாம். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: கோவை மாவட்டம் சின்னவம் செல்வி செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நாங்க சூப்பரா இருக்கிறோம்.
0: ஓகே, இப்ப வந்து பிரதாப் ஒரு க்வெஸ்சன் கொடுத்தாரு இல்லையா, அது கேட்டிங்களா?
3: குழப்பமா இருக்குது.
0: அப்படிங்களா? ஒரு ஓகே,
1: முதல் கேள்வியில குழப்பி
3: விட்டுருங்க.
0: ஈஸியா இருக்கணும் இல்லைங்களா?
1: நீங்க எல்லாத்தையும் அழிச்சிருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்லலாம்.
3: சொல்லுங்க சார்.
1: ஆப்ஷன் ஏ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
3: சரிங்க.
1: ஆப்ஷன் பி நீ வருவாய் என.
3: சரிங்க.
1: ஆப்ஷன் சி இங்கிலீஷ் விங்கிலீஷ். இங்கிலீஷ் விங்கிலீஷ்.
0: இங்கிலீஷ் விங்கிலீஷ்.
3: சரிங்க.
1: ஆப்ஷன் டி ஆரம்பம்.
3: என்ன
1: நீங்க கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. அது என்ன அப்படிங்கறத கிளியரா சொன்னீங்கனா முடிஞ்சது.
3: இங்கிலீஷ்
1: இல்லையே. இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து தப்பான ஒரு ஆன்சர் தான். சோ நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசிரலாமா?
3: சரி சார், நல்லா குழப்பிட்டீங்க சார்.
1: ஆஷா நம்ம வேலையை தெளிவா செஞ்சுட்டு இருக்கோம்னு தெரியுது ஆஷா.
0: ஆமா ஆமா.
1: சோ ஒரு சாங் கேட்டு வந்துடலாமா?
0: அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் யோசிக்கிட்டோம்
1: யோசிக்கிட்டோம் யோசிக்கிட்டோம்.
0: ஓகே, ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: உங்களோட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இந்த கேம் தான் நம்ம விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு லிசனர் கூட இருக்காரு, யார் எங்க இருந்து அவர் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்துலாம் பிரதாப்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: மேடம். சொல்லுங்க யார் இங்க இருந்து?
2: சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகே பிரதாப், கோட் கேட்ட क्वेश्चन கேட்டிங்களா?
2: அது கேட்டா அது ஒன்னு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க மேடம்.
1: மீண்டும் ஒரு முறை.
0: ஓகே ஓகே, மீண்டும் சொல்றாங்க. பிரதாப் ரெடியா இருக்காரு.
1: ஆப்ஷன் ஏ, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ம். ஆப்ஷன் பி, நீ வருவாய் என. ம். ஆப்ஷன் சி, இங்கிலீஷ் விங்கிலீஷ். ம். அந்த ஃபோர்த் ஒன், ஆரம்பம்.
2: ஆரம்பம். ம். இதுல மொத்தம் ஒரே ஒரு படம் மட்டும் அவரோட படம் வித்தியாசப்படுதுன்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
2: இதுல நீங்க கேக்குற கேள்வி எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கேரக்டர் ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் மாதிரி அந்த கேரக்டர் எதிர்பார்க்கறீங்களா?
1: இல்ல நீங்க அதான் சொல்லணும், அதை சொன்னா ஆன்சரே முடிஞ்சு.
2: ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அந்த உன்னை கூட என்னை தருவேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மியை வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க.
1: இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க உன்னை கூட என்னை தருவேன் வந்து சொல்றீங்க, ஓகே, அதுல வந்து ரெண்டு ஹீரோ நடிச்சிருப்பாங்க.
2: ஆமா.
1: அதுல லீட் ரோல் யாரு? விட ஈஸியா தெரிஞ்சிருக்கும்.
2: கஷ்டமா
1: இருக்கு. நிச்சயமா நிச்சயமா.
0: நன்றி.

0: சொல்லிவிட்டேன். நீ வருவாய் என. இங்கிலீஷ் பிங்கிலீஷ் அப்புறம் ஆரம்பம்.
1: அப்புறமா ஆரம்பம். இந்த நாலு படத்துல ஒன்னு ஆட் மேன் அவுட் அப்படியா?
0: ஆமா.
1: எதை வச்சு யோசிக்கணும்? ஹீரோ வச்சா? ஆரம்பம் அப்படியா?
0: எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க ஆஷா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
1: ஆரம்பம் தான் கொஞ்சம் ஆட் மேன் அவுட் அப்படிங்கற மாதிரி கண்டுபிடிச்சேன். ஆமா.
0: சோ ஓகே, என்ன ரீசன் சொல்ல முடியுங்களா?
1: அது நம்மளுடைய அஜித் சாரோட படம் தானே ஆரம்பம்.
0: சோ அதான் ஆன்சர், அதுதானே. இது ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தானே. இப்ப மத்த மூணு படத்துலயுமே வந்து ஒரு கேமியா பண்ணிருப்பாரு, இல்லாட்டி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தானே பண்ணிருப்பாரு.
1: ஆமா, இதுல முழு வீச்சா ஹீரோவா பண்ணிருப்பாரு.
0: சோ லீட் ரோல் பண்ண ஒரு படம், அவ்வளவுதானே.
1: ஆமா.
0: சோ சூப்பரா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அரண்மனை மாளிகை கோவில் கோட்டை. என்ன க்வெஸ்சன் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அவங்க மாதிரி நான் கெஸ் பண்றேன். ஆனால் லிசனர் எப்படி கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ லிசனர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் தரேன். இதில் வந்து வித்தியாசமாக இருக்கிற விஷயம் எது அப்படின்னு நீங்கள் வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆப்ஷன் ஏ புலி, ஆப்ஷன் பி மயில், ஆப்ஷன் சி வரையாடு, ஆப்ஷன் டி ஆலமரம். ஸோ இது நாலு விஷயம் கொடுத்துருக்கோம். இதில் மூணு வந்து ஒரு காமன் திங்கில் வந்து கலெக்ட் ஆகும், ஒன்று வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ அது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு இனிமையான பாடலை கேட்டு நிகழ்ச்சி தொடரலாமா?
2: ஓகே, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டேஃபம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
4: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேசி முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
5: நிலையத்தில் நேரம் 4:23. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 9344-90-1018 அல்லது 9342-90-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஜாலியாக இந்த கேமில் கலந்து என்ஜாய் பண்ணலாம். இனி அடுத்த ஒரு கொஸ்டின் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கூட வந்து இன்னொரு ஆர்ஜி கூட மீங்கலா இருக்காரு. அது யார் அப்படின்னு பார்க்கலாம்.
6: ரொம்ப நேரமா நான் எல்லாமே நீங்க வந்து பேசிட்டீங்க, அதனால நான் வந்து ஓகே காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஓடி வந்துட்டேன். ப்ரோக்ராம் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு.
7: இல்ல இல்ல, நீங்க உங்க பக்கம் குழப்பா வந்திருக்கீங்க.
5: ஏற்கனவே ஆல்ரெடி இங்க வந்து பிரதாப்
6: குழப்பிட்டு இருக்காரு அப்படின்றாங்க.
5: சரி ஓகே அம்மு, இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்காக ஒரு லிசனர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கேளுங்க.

0: ஓகே, கண்டிப்பாக லிசனருக்காக கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார்
1: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், ஹலோ. ஓகே, அவரோட இணைப்பு
1: ஓகே,
0: வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
1: அடுத்து ஒன்று இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், என்ன
1: என்னாச்சுன்னு
0: ஆச்சு?
1: தெரியலையே.
2: ஓகே, அம்மா, நம்ம வந்து அவர் ஒரு டைம் ஆப்ஷன் கொடுத்துடலாமே.
0: ஓகே,
1: ஹலோ,
0: கண்டிப்பாக. நான் வந்துட்டு நல்லா பயந்துட்டாங்க போல.
1: ஏம்மா எதுக்கு பயமுறுத்தீங்க எல்லாத்தையும்?
0: என்ன வந்தா ஏதாவது இவங்க வந்து குழப்பி விடுறதுக்குன்னே கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, ரொம்ப குழப்பம் எல்லாம் வேண்டாம். ஓகே, நம்ம வந்து குவெஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளோட குவெஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காள புலி, மயில், வரையாடு, ஆலமரம், இதுல வந்து பொருந்தாத ஒன்று எது அப்படின்றதுதான் நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்,
1: ஹலோ, கேக்குதுங்களா?
0: ஓகே, நேயரோட இணைப்புல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, சரி, நீங்க இதுல வந்து முயற்சி பண்றீங்களா ஆஷா? இது என்ன, எதுல எது வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
1: இப்போ ஒரு நேயர் லைன்ல இருக்காரு, அவர் வந்து பேசுறா என்ன சொல்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன், சரியா? ஹலோ, வணக்கம். ஹலோ, என்னாச்சு?
0: இணைப்பு வந்து அவங்களுக்கு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நேர்கள் உங்களுடைய இணைப்பை செக் பண்ணிட்டு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்.
3: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
0: வணக்கம்.
1: ஓகே, அம்மா இன்னொருத்தர் கூட இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
0: நான் நினைக்கிறேன் எல்லாரும் பயந்துட்டாங்க. சரி, நேரில் பயப்பட வேண்டாம், நம்ம ஈஸியாக தான் குவஸ்டின்ஸ் கேட்போம்.
1: ஹலோ,
0: வணக்கம், மூட்டி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: கோவை செல்வபுரம் சையத்ர செல் பேசுறேன்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்.
0: நம்ம கேட்ட கேள்வி தெரியுங்களா?
3: புலி, மயில், விரையாடு, ஆலமரம்.
0: சாதா புலி இல்ல, வங்காள புலி.
3: வங்காள புலி,
0: ஆமா, சொல்லுங்க.
3: ஆலமரம்,
0: நான் நினைச்சேன் நீங்க ஆலமரம்னு தான் சொல்லுவீங்கன்னு. அது எதனால ஆலமரம் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம்.
3: இப்ப புலி வந்து தேசிய விலங்குங்க, மயில் தேசிய பறவை, ஆடு தேசிய ஆடு மிருகம் விலங்கு, அதை வச்சு நான் சொல்றேன்.
0: அப்படி பார்த்தா ஆலமரம் கூட தேசிய மரம். அதுதான், சரியா தப்பா சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே அது கண்டிப்பா ஆலமரம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா இதுல வந்து வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்ன அப்படின்றத அடுத்த நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். ஓகே, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. ஓகே, எல்லாருமே கண்டிப்பா வந்து அது ஆலமரம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா ரொம்ப
1: இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: ஆ, வணக்கம், சொல்லுங்க.
4: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து.
1: ஓகே, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: அது அந்த புலி தானே? இல்ல இல்ல, அந்த புலி கேள்வி தானே?
1: ஆமா ஆமா, அதே தான் அதே தான்.
4: அது வந்து வரையாடு.
1: வரையாடு
0: எதனால வரையாடு?
4: அது தமிழ் தமிழ விலங்கு, அது மத்த மூணு நேஷனல். அது
0: ஓகே,
2: எப்படி சத்யநாராயணன் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க?
0: ரொம்ப அழகா வந்து விடை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம கரெக்டான ரீசனுமே வந்து அவர் சொன்னாரு இல்லைங்களா? முன்னாடி வந்து அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, ஆனா கரெக்டா தப்பா சொல்லிட்டாரு.
1: அடுத்து தப்பா சொல்லிட்டாரு,
0: கரெக்டா தப்பா சொல்லிட்டாரு. அடுத்து வந்தவர் சூப்பரா அதை எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டாரு, ஆன்சரும் சூப்பரா கரெக்டா.
1: இப்போ வந்து நான் ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன்.
0: ஓகே,
1: இப்ப ரொம்ப வந்து நீங்க ரெண்டு பேரும் இப்படி செஞ்சிருக்காங்க, இங்கிலீஷ் நேஸ் எல்லாம் பாவம். ஆனா ரொம்ப ஈஸியான கொடுக்க போறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஏன் அம்மா ரொம்ப ஈஸியா வந்து பயந்துட்டாங்களோ?
0: சொல்ல வராங்கன்னா நீங்க ஈஸியா எல்லாம் தராதீங்க, எங்க திறமைக்கு நீங்க தப்பாவே கேளுங்கன்றாங்க.
1: ஹலோ,
5: மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: யார் பேசுறீங்க, பேரு?
5: ரத்னசாமி.
1: ரத்னசாமி, ஓகே.

0: உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் கொடுக்க போறேன், சரிங்களா? அம்மு பிரதா பாட்டு நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, ஈஸியான க்வெஸ்சன் கொடுக்க போறேன். பரபரப்பு, ஓய்வு, அவசரம், விரைவு. பரபரப்பு, ஓய்வு, அவசரம், விரைவு. விரைவு,
1: விரைவு
0: எது கரெக்ட்ன்றீங்க?
1: ஓய்வு தான் கரெக்ட்.
0: ஓய்வு.
2: அஷா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க.
3: எதனால ஓய்வு?
0: எதனால ஓய்வு அப்படின்னு சொல்லி அம்மு கேட்டாங்க.
1: பரபரப்புன்னா நம்ம ஒரே பரபரப்பா இருப்பாங்க, அதனால ஓய்வு தான் நினைக்கிறேன்.
0: ஓகே, அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாமா உங்ககிட்ட? நேர்மை, நியாயம், நீதி, பாகுபாடு.
1: நேர்மை, நியாயம்,
0: பாகுபாடு. நேர்மை, நியாயம், நீதி, பாகுபாடு.
2: இது ஏதோ நாட்டாம படம்.
0: எது சொல்லுங்க? நீதிங்களா? நீதி அப்படின்றது எப்படி நீதினு சொல்றீங்க?
1: நேர்மை, நியாயம் அது கூட ஏதோ தப்பான ஆகலாம், நீதி வந்து கரெக்டா இருக்கும்.
0: அப்படிங்களா? ஆனா நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இனி அடுத்து நேற்று பேசலாம். ஹலோ,
4: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
4: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையில இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: எப்படி இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார். நீங்க சும்மா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த க்வெஸ்சன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நேர்மை, நியாயம், நீதி, பாகுபாடு.
4: இதுல வந்து நீதி, நேர்மை எல்லாமே ஒண்ணுதான், ஒரே விடா தான், ஒரே மீனிங் கொடுத்தேன். ஆனா பாகுபாடு,
0: பாகுபாடு.
3: ஓகே, எதனால
2: பாகுபாடு? நீங்க ஆண்டனி கிட்ட கேட்டிருக்கீங்க.
4: பாகுபாடு.
0: ஓகே, சூப்பர்.
4: இன்னொரு க்வெஸ்சன் கேளுங்களே, நான் ட்ரை பண்றேன்.
0: இன்னொரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு பிரதாப் கேக்குறே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஈகரா இருக்காரு. அவர் கேப்பாரு,
2: திருப்பியும் சுத்தல்ல வர்றீங்க. ஓகே, அவர்காக ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேப்போம்.
0: ஓகே,
4: சொல்லுங்க சார்.
2: நான் சொல்ற நாலு பேரையும் நல்லா மனசுல ஏத்தி வச்சுக்கோங்க.
4: கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு சார், கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: அப்படியா? இப்போ
4: இப்போ கேக்குறேன் சார்.
5: எம்எஸ் தோனி.
4: எம்எஸ் தோனி.
5: விராட் கோலி.
4: விராட் கோலி.
5: ரோஹித் சர்மா.
4: ரோஹித் சர்மா.
5: சௌரவ் கங்குலி.
4: விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் நம்ம இந்திய டீம் உடைய வீரர்கள். அவங்க வந்து தனிப்பட்ட ஆளு.
5: யாருங்க
4: அந்த? அவங்க இன்னொரு கடைசி ஒரு பேசுனேன்.
5: சௌரவ் கங்குலிங்களா?
4: விராட் கோலி இவங்க எல்லாம் தலைமை தாங்குறவங்க மூன்று பேரும். அவங்க விளையாடுறவர், அவர் விளையாடுறவர்.
5: யாரு? சௌரவ் கங்குலியா?
4: கங்குலி.
5: அவரு செல்ல பேரே தாதா. அவரு தலைமை தாங்காம இருப்பாருங்களா?
0: எம் எஸ் தோனி,
5: விராட் கோலி, ரோஹித் சர்மா, சௌரவ் கங்குலி இவங்க நாலு பேருமே நல்ல பேட்ஸ்மேன் கூட. நாலு பேருமே ஸ்கிப்பர்ஸ், ஐ மீன் கேப்டன்ஸா இருந்தவங்க. ஸோ இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், ஒரே ஒருத்தர் மாறுபடுறாரு. அது மாத்திரம் யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. அஷா, இதுக்கு முன்னாடி நம்ம குழுவோ கொடுத்துடலாமா?
0: ஓகே, கொடுத்துடலாம்.
4: சொல்லுங்களேன்.
0: நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்களா? உங்களுக்கு தெரியுமா?
5: இல்ல, நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா தான் நாங்க குழு கொடுப்போம். உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி நாங்க பாக்கணும் இல்ல?
0: நீங்க எப்படி கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குழு கொடுப்பாரு.
4: ரோஹித் சர்மா தான் ஒரு டிஃபரெண்ட் நீங்க. ரோஹித் சர்மா தான் நினைக்கிறேன்.
5: இல்ல ஆஷா, தப்பா தான் சொல்லிருக்காரு. சோ நம்ம ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுத்துடலாம். ஒரு ஆக்சுவலா ஒரு சாங் கேட்டுக்குள்ள கொடுக்கலாமா இல்ல கொடுத்துட்டு சாங் போலாமா? ஓகே, ஓகே,
0: ஓகேங்க. தேங்க்யூ. அடுத்த லிசனர் என்ன டைப் பண்ணலாம் பார்க்கலாம்.
4: தேங்க்யூ.
0: ஓகே பிரதா, உங்களுடைய விருப்பப்படியே வந்து இப்ப ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணலாம்.
5: ஓகே, ஓகே.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 4:40. உங்கள் ஊட்டியாகும் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த கேம் பொருந்தாத ஒன்றை கண்டறிக.
1: ஓகே ஆஷா, நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அது மாதிரி வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் பிளேயர் பேர்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து 4 கேப்டனாக இருந்தவங்க.
0: ஆமாம்.
1: ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா?
0: பார்த்துலாம் ஒரு லிஸ்னர் லைனில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆமாம் பிரதாப், இதை நீங்கள் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அம்மு விடுவாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஞாபகப்படுத்திட்டாங்க.
1: என்னன்னா, இது விஷயம் நம்ம ஆன்சரும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 வின் பண்ண இன்டர்நேஷ்னல் கப்ஸ். ஸோ இது ஒரு டைம் வந்து அவங்க ரிமெம்பர் பண்ணி பார்த்தாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன கப் வந்து யாரு வின் பண்ணல, அவங்க தான் வந்து வெளியில போவாங்க.
0: ஓகே, இப்போ ஒரு லிஸ்னர் இருக்காரு, நான் இன்னைக்கு எப்படியா சொல்லிடுவேன், க்ளூவும் கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்படியே வந்திருக்காரு, கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வாசா, வணக்கம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து நேரீங்க?
2: அம்மு அம்மு வணக்கம்.
3: குட் ஈவினிங், வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
0: இன்னொரு டைம் கூட கேட்டுங்க.
1: ராஜ்குமார் அவர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எஸ் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, சௌரவ் கங்குலி, இந்த 4 இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ். 4 நல்ல பேட்டர்ஸ், 4 கேப்டன். ஸோ இதெல்லாமே சொல்லக்கூடாது. இதையும் தாண்டி இவங்களுக்குள்ளார வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்னன்னு தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, அப்புறம் இன்னொன்று சொன்னீங்கன்னா
1: எம்எஸ் தோனி,
2: இவங்களாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, சௌரவ் கங்குலி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்.
1: ஓகே, இது ஒரு வகையில ஓகே, இதுவும் ஓகே. ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு.
0: பிரதாப்
2: என்ன சொல்லுங்க?
0: பிரதாப் எதிர்பார்க்கற ஆன்சரே வேற.
1: இல்ல, இவங்க வின் பண்ண இன்டர்நேஷனல் ட்ராபீஸ் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விடை தெரியும் அப்படினாங்க சொல்லிருக்கோம்.
2: ஓஹோ, அப்படி போனா கங்குலி தான் நினைக்கிறாங்க.
1: இதனாலயே சொல்ல முடியுங்களா?
2: இல்ல, இன்டர்நேஷனல் ட்ராபீல வந்து அந்த இதுல வின் பண்ணல.
1: இல்ல, பண்ணிருக்காரே.
2: பண்ணிருக்காருங்களா?
1: ஆமா.
2: இந்தியாவோட
1: மோஸ்ட் வின்னிங் கேப்டனே வந்து விராட் கோலி தானே?
2: விராட் கோலி தான் கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது அவரு அந்த மாதிரி கப் நிறைய மேட்ச் எல்லாம் தோத்துருக்காங்க.
1: விராட் கோலி தான். அவர் பிளேயரா வந்து டீம்ல இருந்திருக்காரு, ஆனா கேப்டனா வின் பண்ணது கிடையாது. சௌரவ் கங்குலி வந்து 2002 ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச்ல வந்து கோப்பையை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து சனத் ஜெயசூர்யா ஸ்ரீலங்காவோட கேப்டனா இருந்தாரு. ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் இயர் வந்து வின் பண்ணாங்க இல்லைங்களா, அவரோட லாஸ்ட் கேப்டனா ஒரு ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி 2013 எம்எஸ் தோனி வின் பண்ணியிருந்தாரு. ஸோ விராட் கோலி தான் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு கேப்டனா வின் பண்ணது கிடையாது.

0: ஓகேங்க, நிகழ்ச்சியில இருந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
2: வரலாறு மொத்தம் சொல்லி முடிச்சிட்டாரு நம்ம பிரதாப் அவர்கள். நேர்வுக்கெல்லாம் இது பயங்கரமான ஒரு கண்டிப்பா ஒரு நியூஸா இருக்கும்.
3: அடுத்து கூட ஒரு நேருக்காங்க. ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
3: யார் இங்க இருந்து?
4: திருப்பூர்ல இருந்து பாலன்.
3: திருப்பூர்ல இருந்து பாலன். ஓகே, நம்ம இப்ப கேம் குள்ள போலாங்களா?
4: ஆ போலாங்க, நீண்ட நேரமா காத்துக்கிட்டே இருக்கேன்.
3: ஆ, உங்களுக்கு ஈஸியான கேம் வேணுமா கொஞ்சம் ஹார்ட் அப்படி யோசிச்சு சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
4: ஈஸியாவே கொடுங்க.
3: தேடுதல், ஆராய்தல், துருவுதல், வேண்டுதல்.
4: சொல்லுங்க.
3: தேடுதல், ஆராய்தல், தூண்டுதல், வேண்டுதல்.
4: நீங்க
3: தவறான யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட. இணக்கம், உடன்பாடு, வெறுப்பு, ஒற்றுமை. ஹலோ.
4: இணக்கம்,
3: இணக்கம், உடன்பாடு, வெறுப்பு, ஒற்றுமை.
4: வெறுப்பு.
3: வெறுப்பு.
2: இது சரியா?
4: வெறுப்பு.
0: வைல்ட் கெஸ்ல குடுக்குறதா
4: தோணுது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
3: ஓகே, நன்றி நன்றிங்க.
2: ஆஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட் மேன் அவுட்ல இருந்து
3: ஒருத்தர் வந்து நீங்க கொஞ்சம் ஹார்டா க்வெஸ்சன் கொடுத்தாலும் நான் குடுக்கற க்வெஸ்சன் கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு கொஞ்சம் சந்தோஷமா போகணும். ஹீரோயின் ஆகணுன்றக்காக இல்ல சார், அவங்க கூட கொஞ்சம் ஒரு வருத்தம் இல்லாம போகணுமே அப்படின்னு கொஞ்சம் உண்டு. அதே அதே. ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அந்த நிறைவு பகுதி வந்து பிரதாப் என்ன செய்யறாருன்னா, நான் தான் க்வெஸ்சன் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டம்
1: பிடிச்சிட்டு இருக்காரு. பாஸ் பண்ணி
2: விடுறேன் எல்லாருக்கும்.
0: ஏன் பிரதாப் அப்படி இடம் பிடிச்சிங்க? அப்புறம் இல்ல அம்மா, நீங்க கேட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நீங்க கேட்ட உடனே ஆன்சர் வந்துரும் பாத்துக்கோங்களேன்.
2: நீங்க இப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே,
0: நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் முடியும்.
3: நேரத்துக்கான
2: கேள்வி என்ன அப்படின்னு, முள்ளும் மலரும் கை கொடுக்கும் கை, ரிஷி மூலம் நெஞ்சத்தை கிள்ளாதே.
3: முள்ளும் மலரும் வந்து பழைய படம்
2: சரி.
3: அவர் இது வந்து நஞ்சத்திங்களது புது படங்க,
2: கொஞ்சம் புது படம் சொல்றீங்களா?
1: அப்போ கை கொடுக்கும் கை,
2: பெரிய வித்தியாசம் இல்லங்க, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் இருக்கு. முள்ளும் மலரும்க்கு நெஞ்சத்தை கிள்ளாதைக்கு இடையில ஒரு இரண்டு வருஷம் தான் வித்தியாசம் வருது.
0: இல்ல என்னன்னா, நீங்க அம்மா க்வெஸ்சன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க இப்ப அம்மா க்வெஸ்சன் தருவாங்க, ஓகேங்களா?
2: க்வெஸ்சனாவும் எடுத்துக்கலாம், க்ளூமாவும் எடுத்துக்கலாம். இதுல வந்து மகேந்திரன் இயக்காத திரைப்படம் எது? இயக்குனர் மகேந்திரன் இருக்காரு இல்லைங்களா, அவர்கள் இயக்காத படம்
3: மலரும்
2: முள்ளும் மலரும்
0: இல்ல. இந்த நாலு படத்துல மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் இயக்காத திரைப்படம் ஒண்ணு இருக்கு, அது எது?
2: ஓகே, இன்னொரு டைம் சொல்றேன். முள்ளும் மலரும் கை கொடுக்கும் கை, ரிஷி மூலம் நெஞ்சத்தை கிள்ளாதே. இந்த நாலு படங்கள்ல மகேந்திரன் அவர்கள் இயக்காத திரைப்படம் எது? என்ன படம்?
4: கேளுங்க.
2: நிறைவு
1: பகுதிக்கு வந்துட்டோம். ஏன் ரிஷி மூலம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்ல முடியுங்களா?
4: நீங்களே சொல்லிட்டீங்க, மகேந்திரன் இயக்கிய படங்கள். ஆமா, ரிஷி மூலம் வந்து வேற டைரக்டர் பேர் ஞாபகம் இல்ல. ஆமா, அந்த படத்துல சிவாஜி கேஆர்ஜாலாம் நடிச்சிருக்காங்க.
1: ஓகே, அப்போ மகேந்திரனுக்கும் ரிஷி மூலம் படத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குங்க?
2: கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாலும் பதிலுக்கு மேல பதிலும் கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி.
4: மிக்க நன்றி.
0: நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம். டைம் போனதே தெரியாத அளவுக்கு இந்த ஷோல கலந்துட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த கேம்ல கலந்துட்ட லிசனர்ஸ்க்கு, இதை கேட்டு மகிழ்ந்த லிசனர்ஸ்க்கும் நம்மளுடைய நன்றி.
2: கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறது நான் உங்கள் அர்ஜய் அம்மு.
1: நான் பிரதாப்.
0: நான் உங்களுடைய ஆஷா.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம். 5 மணி.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் நடப்பாண்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தின் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்புத்துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 5 மணி 2 நிமிடம்.

0: தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு வாடாமலர் நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம்.
0: ஒவ்வொரு நாளும் பொன்மாலை பொழுதுல நம்ம வந்து வித்தியாசமான இது பார்ப்போம் இல்லைங்களா. இன்றைக்கு யாரை பற்றின தகவல்கள் கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்துடலாம். அந்த பாடலை தொடர்ந்து நேர்களுக்கு அந்த பாடல் மூலமாவே தெரிஞ்சிருக்கணும், ஒருவேளை இல்லை அப்படின்றப்போ நம்ம சொல்லலாம். என்ன சொல்றீங்க? அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நேர்கள் எல்லாருக்குமே இந்த பாடல் கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, இன்றைய நிகழ்ச்சியோட நாயகன் யாரு அப்படின்றது? சொல்லுங்க பிரதாப், இன்றைய நிகழ்ச்சியோட நாயகன் நம்ம யார எடுத்திருக்கோம் இன்றைக்கு?
1: நிச்சயமா நம்ம எவர்கிரீன் நாகேஷ் அவர்கள்
0: தான். ஆமா,
1: ஸோ ஒரு நாயகன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணமும் இருக்கு இல்லைங்களா.
0: அதாவது நாயகன் அப்படின்னா ஒரு படத்தோட ஹீரோ மட்டுமே வந்து நாயகனா இருந்துட முடியாது இல்லைங்களா. நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குணச்சித்திர நடிகர்களும் வந்து அந்த திரைப்படத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமா இருப்பாங்க.
1: நிச்சயமாக ஒரு கதையை நகர்த்தக்கூடிய வல்லமை குணச்சித்திர நடிகர்களுக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில நாகேஷ் அவர்களை பார்த்தா ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற வகைக்குள்ள நம்ம அடக்க முடியாது. அதையும் தாண்டி ஹீரோவா பண்ணிருக்காரு, வில்லனா பண்ணிருக்காரு. குணச்சித்திரம்ல வந்து அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது.
0: ஆமா, நவரச நாயகன் மாதிரி அவர் இருக்கிற எல்லா ரசமும் எல்லா இதுலயும் பொழிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ அதனாலதான் இன்றைக்கு வந்து அவரை கதாய நாயகனா மட்டும் இல்லாம அவரோட குணச்சித்திர நடிகர் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாராட்டணும், அவரோட புகழ் வந்து என்றைக்குமே அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு வந்து நாகேஷ் அவர்களால் நடித்து வெளியான திரைப்படங்கள் மற்றும் அவரை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேச விருக்கோம் இல்லைங்களா.
1: இப்போ நீங்க எதிர்நீச்சல் படத்துல இருந்து இந்த பாட்டு போட்டீங்க இல்லைங்களா. சோ இந்த படத்துல வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கேபி, அதாவது கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கின ஒரு படம். அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மைய கருத்து அப்படிங்கறது வந்து கதைக்கு தான் இருக்கும். நடிகர்களுக்கு வந்து முக்கியத்துவம் அவ்வளவு கொடுக்க மாட்டார். கதை தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு இல்லைங்களா. அந்த காலத்துல வந்து சிவாஜி கணேசன், அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் ஜெமினி கணேசன் அவர்கள், முத்துராமன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹீரோவா நடிக்கணும், அவங்க நடிச்சாதான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு,
0: அவங்க நடிச்சாதான் படம் ஹிட் ஆகும்.
1: சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நாகேஷை வச்சு ஒரு வெற்றி படம் தர முடியும், அவரை வந்து ஒரு குணச்சத்திர, ஐ மீன் குணச்சத்திர நடிகர் நடிகர்கள் வந்து ஒரு ஹீரோவா காட்ட முடியும்.

0: அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கேபிஐ அவர்களுக்கு இருந்தது இல்ல.
1: கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கும். அதாவது புதிய ஒரு விஷயம் வந்து நம்ம முயற்சி பண்றதுக்கு என்னைக்குமே தயங்க கூடாது. அது ஃபர்ஸ்டா நம்ம செய்யற வரைக்கும் தான் அது வந்து புதுசா ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு அது வந்து ஒரு சாதனையா மாறுறப்போ அது வந்து ஒரு வழிகாட்டுதலா மாறிடுது இல்லைங்களா. அதுக்கு இந்த படம் நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல நடிகர் நாகேஷ் இவரை பற்றின தகவல்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா பிரதாப். இவருடைய பிறந்த தேதி என்றைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 27 1933 வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. அதே மாதிரி திரை உலகில் இவர் வந்த ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1958 2008 வரை நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1000 மேற்பட்ட திரைப்படங்கள்ல நகைச்சுவை நடிகராகவும் முன்னணி பாத்திரங்களும் மற்றும் துணை நடிகராகவும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல வில்லன் கதாபாத்திரமும் இவர் பண்ணியிருக்காருன்னா பாருங்க.
1: எனக்கு மறக்க முடியாத வில்லன் கதாபாத்திரம் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. அதற்கு முன்னாடி இந்த மூன்று தெய்வங்கள் படத்தை பத்தி சில விஷயங்கள் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் முத்துராமன் அவர்களும் நாகேஷ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஒரு மூன்று திருடர்கள் ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு போய் அந்த குடும்பத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள்னால மனம் திருந்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாப்புல ஒரு ஸ்டோரி. சோ ஒரு மூணு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. சிவாஜி படம் அப்படின்னா சிவாஜி தான் ஒரு அப்படி எதுவுமே இல்லாமே சோ நாகேஷ்கும் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்த ஒரு

0: கிட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு
1: சோ அவருடைய
0: சொல்லியிருக்காங்க.
1: பாணியில இவர்
0: ஆமா, அவரோட
1: நடிக்கிறார்.
0: பாணியில இவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் லூயிஸ் அப்படின்ற பட்டப்பேரை அப்பவே அவர் வாங்கியிருக்காரு. இப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நடிப்பு மேல ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நம்ம கையிலேயே உலகம் இருக்குன்னு சொல்லலாம். இன்டர்நெட்ல தட்டுறப்போ நமக்கு எல்லா விஷயமும் வரும். ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துல ஹாலிவுட் படம் அப்படின்ற ஒண்ணு இருக்கா அப்படின்ற கேள்விக்குறியில இவர் ஹாலிவுட் கதாபாத்திரத்தை அந்த நடிகர்கள் இருந்து ஈர்த்திருக்காங்க அப்படின்றப்போ எந்த அளவுக்கு அவர் உண்மையா இருந்திருப்பாரு இல்லைங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசலாம். இது ஒரு இன்னொரு சிறப்பான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம்.
0: சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல், சாரி, திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வந்து பாடல் கேட்கவிருக்கோம். இதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாகேஷ் அவர்கள் பற்றின தகவல்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், சிறப்பு தகவல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த சிறப்பு தகவல் என்ன?
1: சிறப்பு தகவல் சொல்றதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிளே பண்ண சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து
0: ஓகே
1: சில விஷயங்கள் பேசலாம்.
0: ஸோ
1: நிறைய பேருக்கு வந்து சர்வர் சுந்தரம் படம் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் இல்லைங்களா.
0: ஆமாம்.
1: ஸோ ஒரு வந்த நிலையில் எந்த நிலைக்கு சென்றாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவும் ஆணித்தரமாக சொன்ன ஒரு படம் அது.
0: ஒரு

0: சர்வரா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா மாறினதுக்கு அப்புறம் கூட வந்து அந்த சர்வர் ட்ரெஸ்ஸை வந்து அவர் அங்கே மெயின்டைன் பண்ணி
1: பாதுகாத்து
0: வச்சிருப்பாரு.
1: வச்சிருப்பாரு.
0: ஸோ
1: ஆமா.
0: எதனால அப்படின்னு கேட்கும்போது அந்த விஷயங்கள் சொல்லுவார் இல்லைங்களா, இந்த மாதிரி
1: அதாவது
0: வந்து
1: ஆரம்ப காலகட்டத்தை வந்து யாருமே மறக்க கூடாது அப்படின்றதுக்காக.
0: அவர் தெளிவாக சொல்லுவார். அதாவது எப்பெல்லாம் எனக்கு வந்து தலைக்கணம் ஏறுதோ அப்பெல்லாம் வந்து நான் பார்த்துப்பேன், நீ ஒரு காலத்தில் வந்து சர்வராக இருந்த ஒருத்தன், ஸோ இன்னைக்கு நீ ஹீரோ ஹாயிட்ட அப்படிங்கிறதுக்காக வந்து.
1: அதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. கரெக்ட்.
0: ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் ஒரு ஒரு மெசேஜ், அதாவது ஐ மீன் வந்து ஒரு ஒரு ஒரு மூவி அப்படின்னா அது வந்து ஒரு மெசேஜை சொல்லணும்.
1: அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி திரைப்படத்தின் மூலமாக நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கு நாகேஷ் அவர்கள் எடுத்து நடித்த நிறைய கதாபாத்திரங்கள் சொல்லலாம்.
0: ஸோ
1: நீங்க
0: அதில் இன்னொரு விஷயம் அம்மோ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது மிகப்பெரிய லீட் ஆக்டரை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கான ஒரு மாஸ் இமேஜ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட உள்ள கொண்டு வரும்போது நம்ம சொல்ல வர மெசேஜ் வந்து முதன்மைப்படுத்தி சொல்லலாம் இல்லைங்களா.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அந்த கதாபாத்திரத்தை தாண்டி அந்த கதாபாத்திரத்தை சொல்ல வர கருத்து என்ன அப்படின்றது இந்த மாதிரி ஆட்கள் நடிக்கிறப்பதான் நமக்கு வந்து வெளியே வரும்.
0: ஸோ அதுக்கான ஒரு வழி தோன்றலா கூட நம்ம நாகேஷ் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னத்த நாள்ல பாருங்க, யோகி பாபுல இருந்து அப்புறம் இவர் நம்ம சந்தானம், அப்புறம் வந்து இவர் பரோட்டா சூரி, எல்லாருமே
1: இந்த மாதிரி பல திரைப்பட நடிகர்கள் அதாவது காமெடியர்களா உள்ள வந்து அதற்கப்புறம் கருத்துக்கள் அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தான் இவருடைய சொந்த வாழ்க்கையிலுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து இவர் பெரிய ஒரு நடிகரா வந்து வந்துடல. இவரோட ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவர் பிறந்த ஊர் வந்து தாராபுரம், அந்த ஊர்ல இருந்து தொழில் தேடி தான் இவர் வந்து சென்னைக்கு வராரு. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னைக்கு வர இவர் கூட குடியிருந்தது, அதாவது சென்னைக்கு வரவங்க எல்லாம் தனியா ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இவர் கூட ரூம் எடுத்து குடியிருந்தவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர் வாலி. அவர் மட்டும் இல்ல, அந்த காலத்துல நடிகர் ஸ்ரீகாந்த், இவங்க இருவருமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட ரூம்மேட்ஸா இருந்திருக்காங்க.
0: நிச்சயமா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு ஒரு மோட்டிவேஷனும் கொடுத்துருப்பாங்கல்ல, முதல்ல
1: கண்டிப்பா
0: யாருக்கு வாய்ப்பு
1: கண்டிப்பா.
0: கிடைக்குதோ அவங்க மற்றவங்களை கை தூக்கி விடணும்.
1: மூன்று பேரும் இணைந்து வந்து அதை செயல்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து எடுத்த உடனே வந்து திரையுலகில் நடிக்கவும் வரல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே, இந்திய ரயில்வேல ஒரு எழுத்தாளராக தான் ஃபர்ஸ்ட் வந்து பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறமா இவருடைய திரையுலக ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா
1: இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சமஹெட்டு.

நிகழ்ச்சியில இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல நடிகர் நாகேஷ் அவரை பற்றின தகவல்கள் மற்றும் அவர் நடித்து வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 சரியா 5:30 பொன்மாலை பொழுதுல இன்றைக்கு நம்ம வந்து யாரை பற்றின தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகர் மட்டும் இல்லாம குணச்சித்திர நடிகரான நாகேஷ் அவரை பற்றின பல தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாடலுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு, அதாவது அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நடிகரா இல்லை, ஒரு ரயில்வே துறையில வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளராக இருந்தார். அப்போ இவருக்கு நடிக்கிறதுக்கான ஆர்வம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட இளமை காலத்துல சக நடிகர்கள், அதாவது சக நண்பர்கள்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து கம்பராமாயணம் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தை நம்ம நாகேஷ் பாக்குறாரு. பாக்குறவருக்கு என்ன தோணுது, இதை விட சிறப்பா நம்ம நடிப்போம் அப்படி. இப்ப நமக்கு தெரியும் இல்லைங்களா நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, இல்ல என்ன திறமை இருக்கு, இதை வந்து நம்ம சிறப்பா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஓரளவுக்கு நமக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நாகேஷ் அவர்களுக்கு வந்து தோணி இருக்கு, இந்த இது வந்து நம்மளே இன்னும் நல்லா சிறப்பா நடிப்போம் அப்படின்னு. சோ இந்த நடிப்பு ஆர்வத்தினால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த காலத்துல எல்லாம் இந்த ரயில்வே துறையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கும் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு இவரோட உயர் அதிகாரிகிட்ட போய் இவர் வந்து கேக்குறாரு, ஒரு வயிறு வழியில நடிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் சரிங்களா, அதாவது ஒரு மனிதனுக்கு வயிறு வழி வந்தா அந்த கதாபாத்திரம் எப்படி நடிக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த கதாபாத்திரத்தை நான் எடுத்து நடிக்கிறேன், யாராவது இந்த மாதிரி கேட்பாங்களா இல்லைங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் நடிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹீரோவா நல்லா நடிக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவர் பாருங்க, வயிறு வழி எடுத்த ஒரு மனிதரை நான் வந்து பண்றேன் அப்படின்னு அதை வந்து ஏற்று நடிச்சிருக்காரு. இவருடைய நல்ல நேரம் அன்றைக்கு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த நாடகத்தோடைய சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்துட்டு, நாகேஷ் அவர்கள் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லி வியந்து, அவரே வந்து அடுத்து வேறு சில நாடக குழுக்கள்ல சிறிய சிறிய வேடங்கள்ல இவருக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படிதான் இவரோட நடிப்பு துறையில வந்து இவரோட என்ட்ரி வந்து ஆரம்பமாயிருக்கு.
1: நிச்சயமா ஒரு மெடாஸ் டச் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா.
0: ஆமா, அதாவது எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தா அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்றதை விட வலிய, இப்ப நம்மளோட வலி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்களா.
1: இல்ல ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காமெடி பண்றது ரொம்ப கஷ்டமா.
0: அது கரெக்ட். ஆமா, ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம்.
1: நம்ம வலிய வந்து நம்ம ஐ மீன் இப்ப வந்து வலி இருக்கிற மாதிரி நடிக்கணும், ஆனா அதை பார்த்து மத்தவங்களும் சிரிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு
0: கஷ்டமான ஒரு விஷயம். அதேதான்.
1: சோ அவர் வந்து அந்த கெபாசிட்டி இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு கேரக்டர் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சும் காட்டியிருக்காரு,
0: ஏற்று நடிச்சு. அதே மாதிரி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல அவ்வளவு பெரிய ஹீரோ, அவரே வந்து வியந்து போய் ஓகே இவருக்கு வந்து திறமை இருக்கு, நம்ம வந்து இவருக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த நாடக குழுக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்காக பேசியிருக்காரு. சோ அப்படி ஆரம்பமான இவரோட வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சூப்பரா போச்சு, எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டா ஆச்சு அப்படின்றது நம்ம சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல இல்லைங்களா.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: சோ இதே மாதிரி தொடர்ந்து இவரை பற்றின மேலும் பல தகவல்கள் வந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8,
1: இங்க எல்லாமே சம ஹிட்டு.

0: காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல நடிகர் நாகேஷ் அவரை பற்றின தகவல்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே பிரதாப், நிறைய சிறப்பான தகவல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, என்ன தகவல்கள்?
1: காதலிக்கு நேரமில்லை படத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுது. எத்தனை பேசினாலுமே வந்து இன்னும் பேசுறதுக்கான விஷயங்கள் அந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம், அது என்னமோ உண்மைதான்.
1: ஸோ ஒரு நகைச்சுவை திரைப்படத்தில் நாகேஷோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்துலேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு கதை சொல்ல போய் கதை சொல்லுவார்
0: தெரியுங்களா?
1: ஸோ அந்த சீன் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
0: அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த அந்த சீன் எப்படி இருக்கும்னா, நம்ம கண்ணை மூடி பார்க்குறப்போ படமே கண்ணு முன்னாடி ஓடும். பிஜிஎம்ல இருந்து எல்லாமே அவரே கொடுத்துருப்பாரு. ஒரு அந்த சீனுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரே ஆளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அருமையா வந்து அதை பண்ணியிருப்பாரு. ஒரு காமெடி சீன் அப்படின்றத தாண்டி நான் சொன்ன மாதிரி கண்ணை மூடி கேட்கிறப்போ அவர் சொல்ற அந்த சீன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே போயிருக்கும். அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு.
1: ஒரு சிங்கிள் ஷார்ட் சீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து கதை சொல்லணும், அதுக்கு வந்து ஒரு பாலையா அவர்கள் வந்து அதற்கான எதிர்வினையும் ஆற்றணும். ஸோ இவர் சிரிக்காம அதை ஃபுல்லா சொல்லி முடிக்கணும், அந்த திகில் கதையா இருக்கணும் அப்படின்னு
0: நடிப்பு மீது அவருக்கு இருந்த அந்த ஒரு டெடிகேஷன் தான் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வச்சது.
1: அந்த ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்குதோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, மொத்த வித்தையும் அதுல இருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுல பண்ணிருப்பாரு இல்லைங்களா? சோ நாகேஷ்காகவே அந்த திரைப்படத்தை பார்த்த நிறைய பேர் இருக்காங்க.
0: நிச்சயமாக
1: எப்படி சொல்றது, ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல.
0: கண்டிப்பா இன்றைக்கும் நம்ம வந்து அவரை பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இத்தனை ஜென்ரேஷன் தாண்டி இத்தனை தலைமுறைகள் தாண்டி அவருடைய பெயரும் நடிப்பு திறமையும் நிக்குதுன்னா எந்த அளவுக்கு அவரோட உழைப்பு அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை.
1: நிச்சயமா நீங்க அந்த காதலிக்கு நேரமில்லை படத்துல இருந்து அந்த பாட்டு போடும் போதே எனக்கு அந்த ஒரு விஷுவல்ஸ் தான் மனசுல
0: ஞாபகம் வந்தது. ஓகே, அருமை. சோ இந்த மாதிரி இன்னும் மேலும் பல நிறைய அனுபவங்கள் நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம நாகேஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8.
1: இங்க எல்லாமே சம ஹிட்டு.

0: சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கோம். இன்றைக்கு நாகேஷ் அவர்கள் பற்றின பல தகவல்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நிறைய வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆனா இவரோட புகழோட உயர்வுல எப்ப இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1962 1975 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா புகழோட உச்சியில இருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் அந்த ஆண்டுகளுக்குள்ள வந்து அவர் நடிச்சிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா 1964 வெளியான நம்ம பேசியிருக்கோம் அந்த படத்தை பத்தி, காதலிக்க நேரமில்லை அப்படின்ற இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமா அமைஞ்சது. அதே மாதிரி முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீதர் அவர்கள் வந்து இவரோட ரூம்மேட்டா இருந்தாரு. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் வந்து ஸ்ரீதரா தான் இருந்திருக்காரு. அவரோட இயக்கத்துல வெளியான இந்த படம் ரெண்டு பேருக்குமே வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து கை தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெஞ்சிரோ ஆலயம் அந்த திரைப்படத்திலையும் ஆஸ்பத்திரி வார்ட் பாயா வந்து இவர் ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாரு. அந்தோட வெற்றியை தொடர்ந்து தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் பல திரைப்படங்கள் வந்து கிடைச்சது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரிய இடத்து பெண், சர்வர் சுந்தரம், எங்க வீட்டு பிள்ளை, நீர்க்குமழி, அன்பேவா, இந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்து அந்த வெற்றிக்கு அப்புறம் இவருக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: அன்பேவா படத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய அந்த ஒரு ரோல் வந்து மறக்கவே முடியாதுல. ஐ மீன் மனோரமாவோட ஒரு காம்பினேஷன் இருக்கு. நிறைய படத்துல ரெண்டு பேருமே ஜோடியும் நடிச்சிருந்தாலும் அன்பேவா படத்துல வந்து அந்த ஒரு ஐ மீன் மனோரமாவோட அந்த ஒரு கேரக்டர் சொல்லணும். ஸோ ஜெபி யாரு அப்படிங்கிற விஷயத்த மனோரமாவுக்கு தெரியும், ஆனா இவர்கிட்டையும் சொல்ல முடியாது, மத்தவங்கிட்டையும்
0: காட்டிக்க முடியாது.
1: ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இவங்க லவ் சீன்ஸ் எல்லாமே அந்த படத்துல. ஸோ ஒரு ஒரு ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் நடிச்ச ஒரே காதல் திரைப்படம் வந்து அன்பே வாவாதான் இருக்கணும். ஸோ அந்த திரைப்படத்துலயும் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் பிரமாதமான ஒரு பங்களிப்பு தான்.
0: அதுதான் பாருங்க, வெற்றி திரைப்படங்கள் அப்படின்னு வரப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து அந்த கதாநாயகர்கள் இல்ல கதை அந்த மட்டுமே முக்கியத்துவம் இருக்காது, முக்கியத்துவமா இருக்காது. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் அவங்களுடைய பங்களிப்புமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே முக்கியம் அப்படின்றது இந்த மாதிரி திரைப்படங்கள்ல நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி சர்வர் சுந்தரம் திரைப்படத்தை பத்தி நம்ம பேசணும். அது மூலமா நிறைய புகழ் வந்து பெற்றாங்க. முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த படத்துல வந்து அவர் எந்த அளவுக்கு தலைக்கணம் வந்து ஏறிடக்கூடாதுன்றத வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பல திரைப்படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுல நிறைய கருத்துகளும் தத்துவங்களும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த தகவல்கள் எல்லாம் நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணையலாம்.
1: நிச்சயமா நிச்சயமா. ஸோ இணைந்திரங்களது ஓடிஎஃப்எம் 101.8
0: இங்கெல்லாம் இசம் ஹிட்டு.

0: முரடன் முத்து திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல நாகேஷ் அவர்கள் பற்றின தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது புகழோட உச்சியில இருந்தாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரமுமே வந்து சிறப்பா அமைஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. நாகேஷும் அதற்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. அதனால 1977 அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய திரை உலகம் அந்த நடிப்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலுமே அந்த ஆண்டுல இப்போ பொதுமக்கள் வந்து பெருசா அவரை வந்து போற்றலைனாலும் தயாரிப்பாளர்கள் வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் சில பேர் வந்து இவருடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1977 வெளியான சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற இந்த திரைப்படத்துல எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி 1981 வெளியான தில்லுமுள்ளு திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம்.
1: சோ மறக்கவே முடியாது ரஜினியை வந்து அந்த ஒரு மோல் பண்ணி
0: அது அந்த படத்தோடைய ஒரு மெயின் ட்விஸ்டே இதுதான்டா அப்படின்ற மாதிரி இதுதான் அந்த படம் அப்படின்றது அந்த இடத்துல தான் தொடங்கும். மீச வச்சா ஒரு கேரக்டர், மீச எடுத்தா இன்னொரு கேரக்டர்ன்ற மாதிரி ரஜினிக்கு அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அவரோட ஒரிஜினல் நாகேஷாவே அதுல இருந்திருப்பாரு இல்லைங்களா.
1: சோ அது மிகப்பெரிய விஷயம். அதாவது திரையிலையும் தன்னுடைய ஒரிஜினல் பேரை பயன்படுத்தி இல்ல ஒரிஜினல் கேரக்டராகவே வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து அமையாது.
0: ஒரு நடிகராவே நடிக்கிறது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர் கூடயுமே வந்து ஒரு நல்ல உறவு வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1975 கதாபாத்திரம் தன்னோட சொந்த இயக்கத்துல இயற்றிய நிறைய படங்கள் வந்து நாகேஷ் அவர்களை வந்து நடிக்க வச்சிருக்காரு.
1: நிச்சயமா நீங்க கமலோட இவரோட கொலாபரேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. சோ அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவருடைய வில்லன் ஆக்ட்.
0: ஆமா,
1: அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல வந்து அந்த ஒரு கொடூரமான வில்லனா நம்ம பார்த்திருக்கோம்.
0: அதாவது ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்துட்டு அந்த படம் 1989 இல்லைங்களா அந்த நேரத்தில் வெளியான ஒரு திரைப்படம், ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நகைச்சுவை நடிகருக்குள்ள அந்த கொடூரத்தன்மை மக்களால் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஆனால் அவரோட நடிப்பு திறமை அந்த இடத்துல வந்து நகைச்சுவையோட அந்த வில்லத்தனத்தை செஞ்சிருப்பாரு.
1: நிச்சயமா நிச்சயமா அந்த குள்ள கமல் கிட்ட இந்த டைலாக் எல்லாம் பேசுவாங்க பாருங்க பாத்தீங்களா. அதெல்லாமே வந்து கிளைமேக்ஸ்ல அந்த சீக்வன்ஸ் வரும் நினைக்கிறேன். சோ ரொம்பவும் இன்டெலிஜென்டான ஒரு கேரக்டர் அது. மோஸ்ட் ஐகானிக் வில்லன் கேரக்டர்ஸ்ல வந்து நாகேஷோட பேர்ல அந்த இது கொண்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் சேரன் பாண்டியன். சோ இந்த படத்துல கேஎஸ் ரவிக்குமாருக்கு அப்பாவா இருந்து
0: ஆமா நல்ல ஒரு என்ன சொல்றது கதாபாத்திரம் அப்படின்றத வந்து ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருப்பாரு.
1: என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த படத்துல தெரிஞ்ச வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார். ஆனா தெரியாத வில்லன்
0: மறைமுக வில்லன்.
1: சோ யாருன்னு பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்களை தான் சொல்லணும். சோ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாத்தும் அப்படிங்கறதுக்கான ஒரு இதுதான் வந்து சேரன் பாண்டியன் படத்துல இருந்து
0: தொடர்ந்து பாடலும் கேட்கலாம். இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு பாடலுக்கு போலாம்.
1: நிச்சயமா அதாவது நிறைய பேருக்கு தங்களுடைய திரையுலக வாழ்க்கையில ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அது ஐ மீன் வந்து ஒரு காப்ஸா நடிக்கிறது ஐ மீன் ஒரு இறந்த ஒரு கேரக்டரா நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைச்சிருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒரு ஷார்ட் தானே ரெண்டு ஷார்ட் தானே ஒரு சீன்ல தான் வரப்போறீங்க அப்படின்னு. ஆனா சதிலீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்துல எத்தனை நேரம் ஒரு
0: ஆமா
1: ஒரு காப்ஸா வந்து நடிச்சிருப்பா இல்லைங்களா. சோ அதுல சிரிக்கவும் கூடாது. ஆக்சுவலா அந்த படம் வந்து நகைச்சுவை கலந்த ஒரு படம். சோ அதுல சிரிக்கவும் கூடாது. அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கும் போது
0: கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி மகளிர் மட்டும் திரைப்படத்திலையும் இதே மாதிரியா அவர் வந்து
1: நடித்திருப்பாரு.
0: மகளிர் மட்டும் திரைப்படத்துல அது உண்மைதான். இப்ப நம்ம பாக்குறவங்களுக்கு தெரியும் அதுல நடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, சும்மா மயங்கி கிடக்குற மாதிரி ஒரு விஷயம் தானே. ஆனா அது உண்மையா மயங்குறது வேற, உண்மை இறக்குறதுன்றது வேற.
1: அவரு வச்சு தூக்கிட்டு நடப்பாங்க
0: அந்த சுயநினை கூட இருக்கிறப்போ அப்படி எப்படி நடிக்க முடியும் இல்லைங்களா. நமக்கு கை வலிக்கலாம், கால் வலி, எவ்வளவு விஷயம் அந்த இடத்துல நடக்கும். அது எதுவுமே நம்மளால காட்டிக்க முடியாது. மனுஷன் அப்படின்னா என்ன, உணர்வு தானே. அந்த இடத்துல உணர்வே இல்லாம நடிக்கணும்ன்றப்போ அது எவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு விஷயம் இல்லைங்களா. இந்த மாதிரி இன்னும் பல நிறைய தகவல்கள் நம்ம நாகேஷ் அவர்களை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஆனா அதற்கான நேரம் போதாது. பேசினதுல எப்படி நமக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தோம் அப்படின்றதே தெரியல. சோ கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: நிச்சயமா இன்னும் இதே போன்ற இன்னொரு தருணத்துல வாய்ப்பு அமைஞ்சா நாகேஷை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்ப ஒரு இனிமையான பாடலை கேட்கலாமா?
0: கண்டிப்பாக, பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இதுவரையிலும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆர்ஜே அம்பு.
1: நான் பிரதாப்.
0: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கடல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமலு வடுகுமொழி பாடல்கள், 7:00 திரைக்காணம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நூல்கோல் மற்றும் முள்ளங்கி சாகுபடி குறித்து சி வினோத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 வானொலி நாடக விழா 2026, தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேசன் அவர்கள், அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர், நல்ல மனம், எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு, டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள்.
1: NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தொடர்வது நிகழ்ச்சி நேரல். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3 பருவம். 7:50 உணவே உன்னதம், வளரிளம் பருவ குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேர்கள் கருத்து பகிர்வு. நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களினை கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் தீபன் சக்கரவர்த்தி குரலில் வாலியின் பாடல் வரிகள்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராஜராஜேஸ்வரி திரைப்படத்திற்காக.

விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் அனுராதா ஸ்ரீராம் குழுவில் ஒலித்தது.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல் நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18 வரை 2,73,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028 டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமண்ணா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
2: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசைப் பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாலினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி
6: நிலையத்தில் நேரம் 6:40.

0: இனி கேட்கலாம் பெட்டதகமுலோ. கேட்பதற்கு முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
0: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆணோ பெண்ணோ, ஒருவர் மேல் நாம் வைக்கும் அன்பும் பாசமும் காலங்கள் கடந்தும் நீடித்து நிற்கும். அப்படி ஒருவரை ஒருவர் மனதார விரும்பும் இரு காதல் மனங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது, பிரிவு என்பது தொழில் நிமித்தமாகவோ அல்லது படிப்பு நிமித்தமாகவோ அமைந்துவிட்டால் நாம் நமது இலக்கில் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஏற்படும் தற்காலிக பிரிவு. ஆனால் அந்த பிரிவு தரும் வலி என்பது மிகவும் வலியதல்லவா? நாம் வாங்கி கொடுத்த பரிசு பொருட்களும் உடைகளும் எப்பொழுதும் நமக்கு பிடித்தமான ஒருவருக்கு நமது நினைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது ஒரு வலிதான். ஆனால் அந்த வலி காதலை, பிரியத்தை இன்னும் அதிகமாக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட இரு மனங்களின் ஏக்கம் இன்று பாடலாக

ஒரு தருணத்தில் இவரோடுதான் நம் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஆசை நிறைவேறாமல் போகும் பொழுது யதார்த்த நிலையை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையை கடத்துவோம். நாம் விரும்பிய ஒருவர் எதிர்பாராத விதமாக நம் கண்ணில் படும் பொழுது நம் மனது அவ்வளவு பூரிப்படையும், அவர் வேறொருவருக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட. ஏனென்றால் நேசம் எப்பொழுதும் நேசம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதல்லவா. அப்படி இந்த பாடலின் ஒரு வரி வருகிறது, என் கண் கொண்டு உன் கண்ணின் மணியை பார்க்க வேண்டும் என்று. எவ்வளவு அற்புதமான வரிகள்! விரும்பிய ஒருவரின் கண் பார்த்து பேசுவது என்பது எவ்வளவு இனிமையாக இருக்கும்! அப்படி பார்க்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய வலியை தரும்! இந்த வரிகளே போதும் இந்த பாடல் சொல்ல வரும் செய்தியை நமக்கு கடத்த. நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக இதோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். வாழும் உயிர்களின் வாழ்வெல்லாம் வளமாக வேண்டும் என்றால் அது உங்களின் முயற்சியில்தான் உள்ளது. எளிதாக கிடைக்கும் எதுவும் நிலைத்து நிற்காது. உடலும் மனமும் ஒரு சேர கவனம் வைத்து வருத்தி அடையும் எதுவும் உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் விலகி போகாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றன. அந்த அனுபவங்கள் பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது கல்வி. வெறும் கல்வி மட்டும் அனுபவத்தை தராது. எதையும் பகுத்தறியும் பகுத்தறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற நற்செய்திகளை எடுத்துக் கூறும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: இன்றைய வெட்டதகமலோ நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு வெட்டதகமலோ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.
1: பாடல்கள்.

திரைக்கானத்தின் நிறைவு பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவனின் குரலில் ஒலிக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம் நேர்களே.

0: இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்தியாவின் கடல்சார் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் புத்தொழில் துணை முனைவோர் முடக்கி அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதியதாக நிறுவப்பட்ட கடல்சார் புத்தாக்க மையம் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மத்தியில் கடல்சார் புத்தாக்கம் தொழில் முனைவு மற்றும் நிறுவன மேம்பாடு வளர்ப்பதற்கான ஒரு பிரத்யேக தளமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த முயற்சியானது புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிப்பது, தொழில்துறை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை ஊக்குவிப்பது மற்றும் மாலுமிகள் துறைமுக வல்லுநர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் அவர்கள் கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனையும் கலாச்சாரத்தை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கடல்சார் தொழில் துறைகளுக்கான மாற்றத்தை உருவாக்கும் தீர்வுகளை உருவாக்க அதிகாரம் அளிப்பதோடு உலக அளவில் கடல்சார் தலைவராக உருவெடுக்கும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கு தயாரான கடல்சார் புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் தொழில் கூட்டமைப்புகளை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி சார்ந்த புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IMU நிர்வாக குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள், புத்தொழில் நிறுவனங்களின் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் இந்தியாவை விட சீனாதான் அதிக முக்கியத்துவம் காட்டுகின்றது என IIPM இயக்குனர் செந்தில் விநாயகம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுக சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை பங்கு திறனை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் மரக்கன்றுகள் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரின் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கவும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடு மேம்படுத்தும் உயிரியல் நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பதற்கான முயற்சியை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. மேலும் அலையாத்தி காடுகளின் பயன்கள் நம் இந்திய மக்களை விட சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மக்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இதனால்தான் சீனா அதிக அலையாத்தி காடுகள் உருவாக்குதல் மும்முரம் காட்டுகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 79வது ஆண்டு சர்வதேச நீச்சல் போட்டி நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் என 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து 472 காவல்துறையினர், ரயில்வே துறையினர் என பல்வேறு துறையினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை துவக்கி வைத்த தமிழ்நாடு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் RN ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காவல்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலிருந்து 30 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஆட்சியர் எம் வீரப்பன் கலந்து கொண்டு கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் இளம் வயது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும், சிறு வயதில் மகப்பேர் தவிர்க்க வேண்டும், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் முறையான இடைவெளி வேண்டும் எனவும், பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்று செயல் வடிவம் தர வேண்டும் என உறுதிமொழி ஏற்று கோஷமிட்டு சென்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி செவிலியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம்.

அடுத்த 3 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத்தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபாரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத்தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக

0: 4253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர் சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தி நான் இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர் சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முன்னதாக
6: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் இன்றைய நாளில் மாவட்டத்தில் நிலவிய வெப்பநிலை பற்றிய தகவல்களை. இன்றைய மாவட்டத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் நிலவியுள்ளது. காற்றில் ஈரப்பதம் 73%, காற்றின் தரம் மிகவும் நன்றாகவும் உள்ளது. மேலும் தொடர்ந்து நாளை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் எதிர்பார்க்கலாம். ஈரப்பதம் 70%, மழை அளவு 50% மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இனி பொதுவான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிகவும் மிதமானது வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காற்றில் ஈரப்பதம் 80-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2-4 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு வீசக்கூடும்.

0: இனி பயிர்களுக்கான தோட்டக்கலைத்துறையின் ஆலோசனைகளை அறிந்து கொள்ளலாம். உருளைக்கிழங்கு பயிருக்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசிப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் அல்லது குளோரோதனால் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவில் கலந்து இலை வழி தெளிப்பு மூலமாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 35, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 என்ற கிராமில் கலந்து இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி அல்லது ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை தவிர்க்க மாங்காசப் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நிலையில் நேரம் 7:30 நேயர்களை கேட்கலாம் தோட்டமும் தொழிலும். முன்னதாக
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் முள்ளங்கி மற்றும் நூல்கோல் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முள்ளங்கி மற்றும் நூல்கோல் சாகுபடி குறித்து சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
2: வணக்கம், நான் வினோத், சோலூர் பகுதியில் இருக்கேன். நான் 2 ஏக்கரா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: 2 ஏக்கர்னு சொல்றீங்க இல்லைங்களா? 2 ஏக்கரில் வந்து என்னென்ன பயிரிட்டுறீங்க நீங்கள்?
3: கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, நூல்கோல் போன்ற எல்லா வகையான பயிர்களும் இப்போ அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயிரிட்டு வர்றோம். முள்ளங்கி நூல்கோல் வந்து நாங்கள் 2 ஏக்கரா ஃபுல்லாக பண்ண முடியாது, அதில் எங்களுக்கு அதிகமான லாபமும் வராது. நாங்கள் இந்த முள்ளங்கி நூல்கோலெல்லாம் ஒரு 2 மூட்டைக்காடு 3 மூட்டைக்காடு அந்த அளவில் தான் இந்த முள்ளங்கி நூல்கோலெல்லாம் பயிரிட்டு வரோம்.
1: இந்த நூல்கோல், முள்ளங்கி இந்த சாகுபடி வந்து எந்த காலநிலையில வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க?
3: நார்மலாக இது எல்லா கால சூழ்நிலையிலும் பயிரிடலாம். குளிர்காலத்தில் வந்து இது இன்னும் ஈஸியாக இருக்கும், இதை பயிரிட்டு விவசாயம் செய்கிறது இது ஈஸியாக இருக்கும். அதனால் குளிர்கால நிலையில் அதிகமான விவசாயிகள் இது சாகுபடி பண்ணுறாங்க. இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துலலாம் எடுத்துக்கிட்டால் நீலகிரி கால சூழ்நிலை வந்து அதிகமான பனிப்பொழிவாக இருக்கும். பனிப்பொழிவான கால சூழ்நிலையில் இந்த மாதிரி முள்ளங்கி, டர்னிப் போன்ற விதைகளை பயிரிட்டால் நல்லா சாகுபடி செய்யலாம். அதனால் இதுக்கு குளிர்காலங்களில் ஈஸியாக சாகுபடி செய்கிறனால இந்த முள்ளங்கி, டர்னிப் எல்லாம் சாகுபடி செய்கிறாங்க. ஸோ இந்த நூல்கோல் வந்து கோல்ராஃபி, சயின்டிஃபிக் நேம் வந்து கோல்ராஃபி. இது வந்து சூப் வகைக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு காய்கறி. மேக்ஸிமம் இதை வந்து முக்கியமாக பயன்படுத்துறது வந்து சூப் வகைக்காக பயன்படுத்தப்படுற காய்கறி இனம்தான் இது. இது வந்து இந்தியாவில் எங்கெங்கே பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிழக்கு பகுதியில் மேற்கு வங்கம் அந்த மாதிரி பகுதியில் இதை பயிரிடுறாங்க. அந்த இடத்துல இது அந்த ஓல் கோபின்னு சொல்லுவாங்க இந்த காய்கறிக்கு பேர். வட இந்தியாவில் காஷ்மீர்லேயும் இருக்குது, தமிழ்நாட்டில் இதை நூல்கோல்னு சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இதை நவல் கோல்னு சொல்லுவாங்க.
1: இந்த நூல்கோல் மலை பிரதேசத்தில் மட்டும்தான் பயிரிடுறாங்களா இல்லை சமநிலை பகுதியிலையும் பயிரிடுறாங்க?
3: இது சமநிலை பகுதியிலேயும் பயிரிடுறாங்க. அவங்களோட அங்கே இருக்க கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காலகட்டங்களில் பயிரிட்டுக்குவாங்க.
1: இந்த பயிரை வந்து பயிரிடணும்னா அடி உரமாக என்னென்ன பயன்படுத்துறீங்க?
3: அடி உரம்ன்றது நம்ம நார்மலாக நூல்கோலுக்கு நம்ம தனியாக வந்து உரம் போடுறது இல்லை, நம்ம நார்மலாக போடுற உரம் தான். நம்ம எப்போதும் ஒரு வெள்ளாமை எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வெள்ளாமைக்கு நம்ம நார்மலாகவே நம்ம நாட்டு எரு, மாட்டு சாணி, கோழி எரு அந்த மாதிரி உரங்களை நம்ம எல்லாருமே நார்மலாக பயன்படுத்துகிற உரங்கள் தான். அதுக்கப்புறம் விதை பயிரிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்தந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் அதற்கான செயற்கை உரங்களை நாங்கள் பயன்படுத்திக்குவோம். என்பிகே அந்த மாதிரி போன்ற அது போன்ற பல வகையான செயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்க.
1: இப்போ இந்த நூல்கோலில் என்னென்ன வகைகள் இருக்குது? மலை மாவட்டத்தில் எந்த வகை நூல்கோலை பயிரிடுறாங்க?
3: நூல்கோலில் 3 ரகங்கள் இருக்குது. அதில் முதல் ரகம் வந்து டர்ஃபில் டாஃப்னு சொல்லுவாங்க, 2வது ரகம் வந்து ஒயரி க்ளோஃப்னு சொல்லுவாங்க, 3வது ரகம் வந்து ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 வகை ரகங்கள் தான் மலைப்பிரதேசத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
1: இப்போ 1 மூட்டை காடு அளவு நூல்கோல் பயிரிட்டால் அதுக்கான விதை அளவு எவ்வளோ தேவைப்படுங்க?
3: நூல்கோல் விதையோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரா கணக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு ஏக்கரா கணக்கு எடுத்துக்கிட்டால் 1.5 கிலோ விதை தேவைப்படும். அப்போ 1 மூட்டை காட்டுக்கு 150 கிராம் விதை அளவு தேவைப்படும்.
1: எந்த மாதிரி மண்ணில் நூல்கோலை சாகுபடி செய்யலாம்?
3: நார்மலாக நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செம்மண், கரிசல் மண், களிமண் எந்த மாதிரி ஒரு மண்ணில் விதையிட்டு அது நம்ம எந்த மாதிரி பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி அதை விதை பராமரித்து வரோமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சாகுபடி செய்யலாம்.
1: இப்போ நூல்கோல்னு சொல்லும்போது விதையை வாங்கி போடுறீங்களா இல்லை நாற்று நீங்களே உற்பத்தி பண்ணி நடவு செய்கிறீங்களா?
3: இல்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணியிருக்க நாற்றை வாங்கிட்டு வந்து போடுறோம். நர்சரியில் அந்த மாதிரி இடத்துலேருந்து நாற்று வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வந்து சாகுபடி செய்கிறோம். அதே நம்மளாக நாற்று தயார் பண்ணி நம்மளாக நடவு செய்யணும்னா அது ரொம்ப காசு ஜாஸ்தி செலவாகும், அது இல்லாமல் நாட்கள் ஜாஸ்தி வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம அதை நாற்று ரெடி பண்ணி போடுறதில்லை. அதே நாற்று நம்ம ரெடி பண்ணி போடணுன்னா குழித்தட்டு வாங்கி அதுக்குள்ளே நாற்று வச்சு மண்புழு உரம், தேங்காய் நார் எல்லாம் போட்டு குழித்தட்டுக்குள்ளே உள்ளே வச்சு அதை விதை போட்டு அதுக்கு டெய்லியும் ஒவ்வொரு குழித்தட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி வாளியில் தண்ணி ஊற்றி அதை பராமரித்து வரணும். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கனால இப்போ யாரும் வந்து நம்ம நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யாரும் வந்து நாற்று உற்பத்தி பண்ணி சாகுபடி செய்கிறதில்லை. வெளியிலேருந்து நாற்று வாங்கிட்டு வந்து வச்சு சாகுபடி செஞ்சுக்கிறேன்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க உற்பத்தி நம்மளே பண்ணால் மண்புழு உரம்,
3: தேங்காய்
1: நார் எல்லாம் போட்டு உற்பத்தி பண்ணலாம் அந்த குழித்தட்டலன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்படி உற்பத்தி பண்ணும்போது அதுக்கான பூச்சிகள் தாக்கக்கூடியதாக இருக்குங்களா? அப்படி தாக்குச்சுன்னா அந்த பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க?
3: மேக்ஸிமம் நான் வந்து இது வரைக்கும் நாற்று வந்து நானாக உற்பத்தி பண்ணி நான் இது வரைக்கும் அதை நடவு செஞ்சதில்லை. நாற்று நம்ம உற்பத்தி பண்ணால் பூச்சி தாக்குச்சுன்னா ரசாயன மருந்து ஒன்று இருக்குது, அந்த மருந்து யூஸ் பண்ணி அந்த பூச்சி தாக்கத்தை கம்மி பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க.
1: இப்போ நடவு செய்யும் முறை அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி நூல்கோலை வந்து நடவு செய்யணும்?
3: நூல்கோலுக்கு வந்து நம்ம நாதாக தான் நடுறோம். ஒரு நாற்றுக்கும் 2 அடி 2 அடி கேப் விட்டு நம்ம ஒரு நாற்றை நடவு செஞ்சுட்டு வரோம். இப்போ நீலகிரியில் எப்படி முட்டைக்கோஸ் நடவு செஞ்சு வரோமோ அதே மாதிரி நூல்கோலுக்கும் அந்த 2 அடி அல்லது 2 அடிக்குள்ளே நம்ம வந்து நாற்றை நடவு செய்கிறோம்.
1: நூல்கோல் பயிருக்கு வந்து என்னென்ன பூச்சிகள் தாக்கும், அப்படி பூச்சிகள் தாக்குச்சுன்னா என்னென்ன மேலாண்மை பண்ணணும் அதுக்கு?
3: அதிகமாக இந்த நூல்கோளை வந்து தாக்குறது அஸ்வினி பூச்சி பறக்கும் பூச்சி தான். அஸ்வினி பூச்சிக்கும் துளைப்பானுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரசாயன மருந்து அடித்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பறக்கும் பூச்சிக்கு வந்து அந்த எல்லோ ஷீட் வந்து இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இடைவெளியில் அதை நட்டு வச்சுட்டா அந்த பறக்கும் பூச்சி அந்த எல்லோ ஷீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்.
1: இப்போ இந்த கலை மேலாண்மை பற்றி சொல்லுங்கள்.
3: நூல்கோளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கலை மேலாண்மைன்றத வந்து அந்த செடி வளர்றதை பொறுத்து தான் விதவிதச்சு ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் 15-20 நாளுக்குள்ளே வந்து நம்ம கலை நிர்வாகம் பண்ணியே ஆகணும். கலை நிர்வாகம் பண்ணுறத வந்து அந்த 2 அடியிலேருந்து 2.5 அடிக்குள்ளே இருக்க அதிகமான செடிகளை வந்து நம்ம எடுத்து செடிகளை கொத்திடணும், கலை நிர்வாகம் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அது அப்போ தான் அது கரெக்டான மெயின்டெனன்ஸில் கொண்டு வர முடியும்.
1: இப்போ வந்து இந்த நோய் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள்.
3: இந்த பயிருக்கு வந்து அதிகமாக தாக்கக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் ஜாஸ்தி தாக்கும், கருகல் நோய் தாக்கும், அப்புறம் லீஃப் மைனர்ன்ற ஒரு நோய் வந்து தாக்கும். அந்த லீஃப் மைனர் எல்லா இந்த 3 நோயை பொறுத்த வரைக்குமே நம்ம அதிகமாக பயன்படுத்துறது வந்து செயற்கையான ரசாயன மருந்துகள் தான் நம்ம கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்துகிறோம். அது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பொறுத்த அளவுக்கு அந்தந்த மாதிரி ரசாயன மருந்துகள் நம்ம வாங்கி பயன்படுத்துவோம். இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற மருந்து என்னென்னா 15-45 நாட்களுக்குள்ளே 10 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் சூடோமோனஸ் அப்படின்ற இதை கலந்து நம்ம தெளிச்சிடுவோம்.
1: நூல்கோல் பயிருக்கு நோய்கள் தாக்குறதுக்கான காரணங்கள் என்ன? அப்படி நோய் தாக்குச்சுன்னா என்னென்ன பராமரிக்கணுங்க?
3: நோய் அதிகமாக தாக்குறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம கால சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு முதல் சொல்லணும். பனிப்பொழிவு, மழைப்பொழிவு, வெயில், ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு கால சூழ்நிலை இருக்கனால நீலகிரியில் கால சூழ்நிலைகள்னால அதிகமாக நோய் தாக்கலாம். இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த மழைப்பொழிவு டைம்லையோ பனிப்பொழிவு டைம்லையோ நம்ம காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போகும்போது அந்த நோய் வேகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தோட்டத்துக்குள்ளே நம்ம இங்கே நம்ம தோட்டத்துலேருந்து பக்கத்து தோட்டத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு நோய் ஒரு இலைப்புலி நோய் இருக்கலாம். அது நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளேருந்து இந்த தோட்டத்துக்குள்ளே நடந்து வரும்போது கூட அந்த நோய் இந்த காய்கறியை பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. பூச்சியெல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு 2 பூச்சி வந்து சேர்ந்தாலே போதும், அது சுற்றியும் நம்ம அது ஒரு பூச்சி 2 பூச்சி வந்து சேர்ந்தாலே தோட்டத்தை சுற்றியும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்துடும்.
1: இப்போ ரசாயன உரங்கள் வந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க?
3: இப்போ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது வந்து செயற்கை முறை கலப்பின உரங்கள் தான் பயன்படுத்துகிறோம். 4 அந்த மாதிரி உரங்கள் தான் பயன்படுத்துகிறோம். இயற்கை முறையாக நம்ம உரங்கள் பயன்படுத்தணும்னா பயிர் வச்சு நாற்று நட்டு 8 நாளுக்கு அப்புறம் ஒரு ஏக்கருக்கு 4 டேங்க் 10 லிட்டர் மாதிரி 4 டேங்க் வந்து வேப்பங்கொட்டை கரைசல், வேப்பம் புண்ணாக்கு கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல் அந்த நம் மேக்சிமம் வந்து அந்த அதிகப்படியான பிளெயின்ஸ் பக்கத்தில் கிழக்கு பக்கத்துலலாம் வந்து வேப்பங்கொட்டை கரைசல் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துவோம். நம்ம வேப்பம் புண்ணாக்கு வேப்பங்கொட்டை வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் 100 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நம்ம 10 டேங்க்குக்கு 10 லிட்டர் மாதிரி ஒரு ஏக்கருக்கு 4 டேங்க் அடித்தாலே போதுங்க. அப்புறம் நம்ம நார்மலாக இந்த மருந்து இந்த மாதிரி இயற்கை உரங்களை தெளிக்கிறோம். தெளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து செயற்கை கலப்பின உரங்கள் வந்து நம்ம அதிகமாக நீலகிரியில் பயன்படுத்துறதுனால இந்த 4 அந்த யூரியா அந்த மாதிரி உரங்களை வந்து ஒரு ஒரு செடிக்கும் ஒரு கையளவு நம்ம அந்த செடி பக்கத்தில் வேற சுற்றி வச்சுட்டு போனால் அந்த உரத்தோட பலனும் அதை அந்த வேர் எடுத்துக்கும்.
1: இப்போ மகசூல் அதிகமாக பெறணும்னா என்னென்ன பண்ணணுங்க?
3: இந்த சாகுபடியை பொறுத்த வரைக்கும் மகசூல் அதிகமாக கிடைக்கணும்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நோய் தாக்காமல் காத்துக்கணும், கலை மேலாண்மைகளை கரெக்டாக வந்து செஞ்சுட்டு வரணும், நீர்ப்பாசனம் கரெக்டாக கொடுக்கணும், உரம் கரெக்டாக கொடுக்கணும், நம்ம தோட்டத்தில் அதுக்கான கரெக்டான மெயின்டெனன்ஸ் உரங்கள், அதுக்கான ஊட்டச்சத்துக்கு ரசாயன மருந்து, இயற்கை மருந்து, செயற்கை முறை மருந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தால் அதிகமான மகசூல் நம்ம வந்து எடுத்துடலாம். தோட்டக்கலைத்துறையில் வந்து அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம இந்த சாகுபடி செஞ்சுருக்கோம், இது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அது அதிகமான மகசூல் பெறுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் கேட்டால் கூட அதுக்கான ஆலோசனைகள் நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆலோசனைப்படி அவங்க பயன்படுத்த சொல்கிற உரம், செயற்கை மருந்துகள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தால் அவங்க சொல்கிற மாதிரி அதை பாதுகாத்து வந்தால் அது அதிகமான மகசூல்னு நம்ம பெற்றுக்கலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதிகமாக இப்போ நம்ம விவசாயம் செஞ்சிட்ருக்க மண்ணோட சக்தி வந்து ரொம்ப குறைபாடாக இருக்கனால நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம விவசாயம் செய்கிற மண்ணை வந்து பரிசோதனை செய்யணும். அந்த பரிசோதனை செஞ்சு அந்த மண்ணுக்கு தேவையான உரம், ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே அந்த விவசாயம் செய்யறதுக்கு தரமான மண்ணாக இருக்குது. இல்லைன்னா தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் என்னென்னத்தை கொடுக்க சொல்கிறாங்களோ அது மண்ணை திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம விவசாயத்தை செஞ்சால் நம்ம அதிகமான மகசூல் பெறலாம்.
1: அறுவடை வந்து எப்படி பண்ணணுங்க?
3: நார்மலாக நம்ம வந்து பீட்ரூட் பிடுங்குற மாதிரி தான், அது வேரோட பிடுங்கிட்டு நம்ம பீட்ரூட்டில் மேலே இலையை வெட்டிட்டு வெறும் தண்டு மட்டும் விடுவோம். ஆனால் இதில் வந்து இலையோடு விடணும், 3 இலை 4 இலை விடுற மாதிரி விட்டுட்டு அடியில் இருக்க அந்த வேர் பாகத்தை கத்தியில் வெட்டிட்டு அறுவடை செய்யணும்.
1: சந்தைப்படுத்துறது எங்கே படுத்துறீங்க?
3: நம்ம நான் மேக்ஸிமம் வந்து அதிகம் இந்த 2-3 மூட்டை காடு போடுறதுனால அதிகமான விவசாயிகள் வந்து இங்கே ஊட்டியில் தான் சந்தைப்படுத்துகிறாங்க. ஒரு ஜாஸ்தியாக ஒரே நாள் எல்லாத்தையும் சந்தைப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போனால் மேட்டுப்பாளையத்துலேயும் சந்தைப்படுத்திக்கலாம்.
1: சரிங்க, இப்போ நூல்கோல் சாகுபடியை பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ முள்ளங்கி சாகுபடி பற்றி சொல்லுங்கள்.
3: முள்ளங்கி வந்து நீலகிரியில் சிகப்பு நிற முள்ளங்கி, ஒயிட் ஐசிக்கல், ஜாப்பனீஸ் நீர்கண்ட் அப்படின்ட்டுலாம் இப்போ ரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி முள்ளங்கியை வந்து நம்ம நார்மலாக எல்லா விவசாயத்துக்கும் செய்கிற மாதிரி நிலத்தை உழுது தயார் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக முள்ளங்கி விதையை வந்து வீசி விட்டாலே போதும். கொஞ்சம் மணல் கூட, ரெண்டு மூட்டை காடுக்கு ஒரு 100 to 150 grams வித அளவு தேவைப்படும். அந்த அளவு நம்ம மணலோட கலந்து வீசி விட்டால் போதும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீர் கொடுத்துட்டு வரணும் முள்ளங்கிக்கு.
1: இப்போ நீர்ப்பாசன முறை இதுக்கு எப்படி பண்ணுங்க?
3: நம்ம வந்து நீர்ப்பாசன முறைனா முள்ளங்கிக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கி வித தூவுற அன்னைக்கும் நம்ம வந்து நீர்ப்பாசனம் கொடுக்கணும். ஈரப்பதத்தோட விதையை வந்து தெளிக்கணும். விதை தெளித்து விதை வீசின 3 கழிச்சு நம்ம கண்டிப்பாக நீர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஈரப்பதம் இருக்க மாதிரி நீர்ப்பாசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மற்ற காய்கறிக்கும் முள்ளங்கிக்கு பெரிய வித்தியாசம் என்னன்றது எடுத்துக்கிட்டால், மற்ற காய்கறிக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு இந்த முள்ளங்கிக்கு நம்ம நீர்ப்பாசனம் வந்து கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட் நாள் விதை விடுற அன்னைக்கு நம்ம விதை தூவுற அன்னைக்கு நம்ம நீர்ப்பாசனம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த நாள் மூணாவது நாள் நீர்ப்பாசனம் கொடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம அதிகப்படியாக நான் நீர்ப்பாசனம் பண்ண தேவையே இல்லை. பயிர் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நீர்ப்பாசனம் கொடுப்போம். அதிகமாக நீர்ப்பாசனம் தேவைப்படாது இந்த முள்ளங்கிக்கு.
1: இப்போ இந்த கலை மேலாண்மை பற்றி சொல்லுங்கள். கலை மேலாண்மை முள்ளங்கியில் எப்படி பண்ணணும்? கலை மேலாண்மை வந்து ரொம்ப கஷ்டங்களா இதுக்கு?
3: இல்லை இல்லை, மற்ற காய்கறியை பொறுத்த வரைக்கும் கலை மேலாண்மை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கலை மேலாண்மை வந்து பார்க்கணும். நம்ம இந்த காய் முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கலை மேலாண்மை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது மூணாவது நாள்லேயே பயிர் வந்துடும். பயிர் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 to 20 வந்து கலை மேலாண்மை பண்ணும். ஆனால் இதுக்கு வந்து அதிகமாக நம்ம மற்றவங்கள ஆள் வச்சு நம்ம கலை மேலாண்மை பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காது. இது ரொம்ப உயரமான கிளைகள் செடிகள்லாம் வளர்ந்து வரும். அதுக்கு அந்த மாதிரி கலை மேலாண்மையே 5 காடு போட்டாலும் ஒரே ஒரு ஆள் வச்சு நம்ம கலை மேலாண்மை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இல்லை கலை மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு சாகுபடி தான் இது.
1: இந்த முள்ளங்கி வந்து எந்த காலகட்டத்தில் வந்து பயிரிடலாங்க நாங்கள்?
3: இந்த முள்ளங்கின்னு பார்த்துக்கிட்டா நம்ம இதுக்கு குறிப்பிட்ட காலகட்டங்கள் எதுவுமே இல்லை. நான் அதிகப்படியாக சொல்கிறது வந்து இது குளிர்காலங்களில் தான் பயிரிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குளிராக இருக்கனால இது எல்லா கால சூழ்நிலைகளிலும் இதை நம்ம வந்து பயிரிட்டுக்கலாம். ஆனால் இந்த முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு இதோட விவசாயம் செஞ்சால் நம்ம அது மார்ச் மாதத்தில் வந்து பயிரிட்டுக்கலாம்.
1: இந்த பயிருக்கு இந்தந்த மண்ணில் தான் பயிரிடணும், இல்லை எல்லா மண்ணிலையும் வந்து சாகுபடி செய்யலாங்களா?
3: இல்லை, இதுக்கு அந்த மண் இந்த மண் எந்த குறிப்பிட்ட மண் எதுவும் இல்லை. முள்ளங்கி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலையும் இதை வந்து பயிரிடலாம். இது எல்லா மண்ணிலையும் இது வேகமாக சாகுபடி ஆகி வரும். ஆனால் அந்த பயிர் வந்து மேலே எழுந்திரிச்சு நல்லா சாகுபடியாக வர்றதுக்கு அந்த மண்ணுக்கான உரத்தையும் மண்ணுக்கான சக்தியும் சத்து மட்டும் இருந்தாலே போதும்.
1: இப்போ பூச்சி இதை பற்றி சொல்லுங்கள்.
3: முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பூச்சி தாக்குதலும் நோயெல்லாம் இருக்க அதிகமாக ஏற்படாது. ஏன்னா இந்த முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காரத்தன்மை இருக்கனால நோய் ஏற்படுறதுக்கோ பூச்சி தாக்குறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு 20 to 25 ஏதாவது பூச்சி தாக்குச்சுன்னா அதுக்கு சாதாரணமாக நம்ம மற்ற பயிருக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான செயற்கை ரசாயனங்களோ இயற்கை ரசாயனங்களோ தேவைப்படாது. சாதாரணமாக ஒரு மருந்து ரெண்டு மருந்து செயற்கை மருந்தானாலும் சரி செயற்கை ரசாயனமானாலும் சரி இயற்கை ரசாயனமானாலும் சரி தெளித்தாலே அது கண்ட்ரோல் ஆயிரும்.
1: இந்த முள்ளங்கிக்கு வந்து ரசாயன உரம் மற்றும் தொழு உரங்களை ஏதாச்சும் பயன்படுத்துறீங்களா?
3: இல்லை, நம்ம முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழு உரம் எப்போ பயன்படுத்துகிறோன்னா நம்ம காடு முள்ளங்கி விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தொழு உரங்களை பயன்படுத்தியிருப்போம். ஏன்னா அது மண் ஊட்டச்சத்திற்காக தொழு உரங்களை பயன்படுத்தியிருப்போம். ரசாயன உரங்கள் வந்து செடி வந்து ரொம்ப மேலே வராமல் இப்போ ஒரு 10 கழிச்சும் பயிர் வந்து மேலே வராமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்துவோம். இல்லாட்டினா அதிகப்படியான செயற்கை உரங்களை ரசாயன உரங்களை நம்ம இதில் பயன்படுத்துறது இல்லை.
1: விவசாயிங்க இந்த முள்ளங்கி பயிரை வந்து பிரதான பயிராகவே பயன்படுத்துகிறாங்களா, இல்லை ஊடு பயிராக வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா, எப்படிங்க அதை பற்றி சொல்லுங்கள்?
3: முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்டே ஒரு 2 to 3 இருக்குன்ற அந்த மாதிரி விவசாயிகள் வந்து இதை வந்து பிரதான பயிராகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2 to 3 காடு போடுறவங்க முழுசாகவே முள்ளங்கியா போட்டு சாகுபடி செய்கிறாங்க. நம்ம அட்டி சைடில் இருக்க மாதிரி விவசாயிகள் வந்து கேரட்டுக்கு நடுவில் எல்லாம் ஊடு பயிராக நட்டு இதை பணம் பண்ணிக்கிறாங்க.
1: இப்போ வந்து இது மகசூல் அதிகமாக பெறணும்னு என்னென்ன பண்ணணும்?
3: இந்த இதுக்கு வந்து டிஏபி, யூரியா, அது அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நீர்த்தன்மை, ஸ்டார்டிங்கில் விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடி தொழு உரங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஈரப்பதம் கொடுத்துட்டு வந்தாலே போதும், இதுக்கு அதிகமான மகசூல் பெற்றுடலாம்.
1: எப்படி அறுவடை செய்கிறீங்க இதை?
3: இது நம்ம வந்து பெருசாக இது பண்ணுறது இல்லை. நம்ம பீட்ரூட்டை அது என்ன பீட்ரூட்டை எப்படி அறுவடை செய்கிறோமோ அதே மாதிரி தான் முள்ளங்கி அறுவடை செய்யணும். மண்ணிலேருந்து வேரோட பிடுங்கி எடுத்துட்டு மேலே இருக்க இலையை வெட்டி விட்டுட்டு தண்டோட ஒரு விரல் அளவுக்கு தண்டை நம்ம விட்டு வெட்டணும், அவ்வளோதான்.
1: ஒரு மூட்டை காட்டுக்கு வந்து முள்ளங்கி எவ்வளோ டன் கிடைக்குங்க?
3: ஒரு மூட்டை காட்டுக்கு வந்துன்னா 1 நல்லா சாகுபடி செய்ய அதை சாகுபடி செய்யறதை பொறுத்து 1 மேலே 1.5 கூட நம்ம சாகுபடி செய்யலாம். அதுக்கு நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தான் அது.
1: இதை வந்து எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க?
3: முள்ளங்கியை அதிகமாக நம்ம வந்து சாகு மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ஊட்டியில் தான், ஊட்டி மார்க்கெட்டில் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அதிகப்படியாக நம்ம 2 டன் 3 டன் கொண்டு போகிற வியாபாரி விவசாயிகள் வந்து மேட்டுப்பாளையத்தில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க.
1: ரொம்ப நன்றிங்க, நூல்கோல் மற்றும் முள்ளங்கி சாகுபடியை பற்றி அருமையாக பேசுனீங்க.
3: நன்றி சார்.
0: இதுவரை முள்ளங்கி மற்றும் நூல்கோல் சாகுபடி குறித்து சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியத்தில் மண்புழு மட்கு உரம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். மண்புழுக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மண்ணை உழுது வளமாக்குவதில் ஒரு மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கின்றன. எனவே மண்புழு உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றது. மண்புழுக்கள் சாணம், மக்கிய இலைத்தழைகள் போன்றவற்றை உணவாக உட்கொண்டு கழிவுகளாக வெளியேற்றுபவையே மண்புழு மட்கு உரம் ஆகும். மண்புழுக்கள் மண்ணையும் அதனுடன் சேரும் கரிமம் நிறைந்த கழிவுகளையும் உணவாக உட்கொள்கின்றன. இவை மண்புழுவின் உடலில் செல்லும்பொழுது பல வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு சிறந்த ஊட்டமேற்றப்பட்ட மண்புழு எச்சமாக வெளியேறுகின்றன. இது பயிர்களுக்கு சிறந்த உரமாக விளங்குகிறது. மேலும் மண்புழு எச்சங்களில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுவதால் மண்ணில் ஏற்கனவே உள்ள நச்சுப் பொருட்கள் செயலிழந்து மண்வளம் மேம்படுத்தப்படுகிறது. மண்புழுக்கள் மண்ணை துளைத்துச் செல்வதால் உருவாகின்ற மண்புழு வளையால் மண்ணின் நீர்பிடிப்பு மற்றும் காற்றோட்டம் அதிகரிக்கிறது. கடந்த காலங்களில் இயற்கையாகவே மண்புழுக்கள் அதிகளவில் நிறைந்து காணப்பட்டன. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தி வருவதால் அவற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து மண்புழுக்களே இல்லை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் ஆற்றின் கரைகளிலும் வீட்டில் பாத்திரம் கழுவும் பகுதிகளிலும் மண்புழுக்களின் கழிவுகள் சிறு சிறு குவியலாக இருப்பதை காணலாம். ஏனெனில் அங்கு ரசாயனமில்லாத ஈரப்பதம் உள்ளது. மண்புழு மட்கு உரத்தில் 25-40% வரை ஈரப்பதம் இருக்கும். கார அமிலத்தன்மை நடுநிலையாக இருக்கும். கார்பன் நைட்ரஜன் அளவு 10:12 என்ற அளவில் இருக்கும். மேலும் மண்புழு மட்கு உரத்தில் அதிகளவு மட்கு உள்ளது. மட்கின் அளவை பொறுத்தே இயற்கை உரங்களின் தரம் கணக்கிடப்படுகிறது. மண்புழு மட்கு உரத்தில் தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 2.50%, 1.35%, 1.70% உள்ளன. தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கும் மற்ற இயற்கை உரங்களை காட்டிலும் மண்புழு மட்கு உரத்தில் அதிக அளவு மட்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பண்ணையில் உள்ள கழிவுகளையும் விளைபொருட்களின் எஞ்சிய பகுதிகளையும் தீயிட்டு கொளுத்தி விடுகின்றனர். இதனை தவிர்த்து இவற்றை பயனுள்ள மண்புழு மட்கு உரமாக மாற்ற முடியும். மேலும் நகராட்சி கழிவுகளையும் சந்தை காய்கனி கழிவுகளையும் மண்புழு மட்கு உரமாக மாற்றி பயன்படுத்த முடியும். இது மட்டுமல்லாமல் வீட்டு மனைகளில் எஞ்சும் காய்கறிகள் மற்றும் பழங்களின் கழிவுகள், வீணான உணவு போன்ற சமையற்கூட கழிவுகளை கொண்டு சிறு மரப்பெட்டிகளில் இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டு தோட்டத்திற்கு தேவையான மண்புழு உரத்தை தயாரித்து இயற்கை முறையில் காய்கறிகள் உற்பத்தி செய்து வளமுடன் நலமுடன் வாழலாம். மண்ணின் மேற்பரப்பில் வாழும் புழுக்கள், மண்ணில் 15-30 சென்டிமீட்டர் வரை வாழும் புழுக்கள், ஆழமாக செல்லும் புழுக்கள் என மண்புழுவில் 3 வகைகள் காணப்படுகின்றன. மண்ணின் மேற்பரப்பில் வாழும் புழுக்கள் உருவத்தில் சிறியதாக இருக்கும். மண்ணில் உள்ள இலை தழைகளை மட்டுமே உணவாக உட்கொண்டு எச்சத்தை மண்ணின் மேற்பரப்பில் இடுகின்றன. இவை மிகவும் துடிப்புடன் செயல்படுவதால் இப்புழுக்களை மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். மண்ணில் 15-30 சென்டிமீட்டர் வரை வாழும் மண்புழுக்கள் மண்ணின் மேற்பகுதியில் காணப்படும். இவை மண் மற்றும் இலை தழை கழிவுகளை உண்டு வளருவன. இவ்வகை புழுக்களையும் நாம் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். ஆழமாக செல்லும் புழுக்கள் மிகவும் பெரியதாகவும் சுமார் 1-3 அடி வரை மண்ணை துளைத்துச் செல்லும் தன்மையும் கொண்டிருக்கும். இப்புழுக்கள் மண்ணின் மேற்பரப்பிற்கு வருவது இல்லை என்பதால் மண்ணில் உள்ள இலை தழைகளை மக்க செய்வதில் சிறிதளவே பங்கு வகிக்கின்றன. ஆனால் இவை உருவாக்கும் ஆழமான வலை மூலம் மரப்பயிர்களுக்கு தேவையான பிராணவாயு மற்றும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்கின்றன. தகவல் களஞ்சியத்தில் இதுவரை மண்புழு மட்கும் உரம் குறித்தும் மண்புழுக்களின் வகைகள் குறித்தும் தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
0: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனைப்பலியை வென்றார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம். நினைத்தாலே இடிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமா நீங்க கேட்கலாம். 8300-1901-1008 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடல், நீங்க யாரு எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீடைல்ஸோட நீங்க அனுப்பலாம். முதல் பாடலாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து பிரியா அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

மூடுபனி திரைப்படத்தில் இருந்து கே ஜே ஏசுதாஸ் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி காந்தல் பகுதியிலிருந்து மனோகர் அவருடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

0: 2006, and although blending remained around 1.53% in 2013-14, it has since been increased progressively in a calibrated manner after creating the necessary production capacity, infrastructure, and regulatory framework. According to him, E15 plus blended petrol has been in widespread use for over 3.5 years and E19 E20 fuel for over 2.5 years. Mr. Gadkari noted that more than 20 crore two-wheelers and over 3 crore petrol cars have been operating on these blends without any verified evidence of widespread engine failure or vehicle breakdown attributable to ethanol blending. Gadkari, replying to yet another question in Lok Sabha, said, "Overspeeding caused 82,124 road accidents in India in 2025, accounting for around 16% of all road accidents. He said driving on the wrong side and lane indiscipline caused 4,089 accidents, followed by jumping red lights, 276, and the use of mobile phones while driving, 136. The number of road accidents in India rose by 5.3% to more than 5.13 lakh in 2025, with road crashes claiming lives of 21 people every hour, according to government data. On an average, 59 road accidents occurred every hour in the country. Responding to a separate question, Gadkari said, electric vehicles are increasing due to their lower operational cost and zero tailpipe emissions as compared to internal combustion engine or ICE vehicles. EV penetration in India has grown from 0.71% in financial year 2019-20 to 8.26% in financial year 2025-26. He said, adding that the total number of EVs for all categories of vehicles as on 26 July this year was above 1 crore. And now a review of proceedings in the Rajya Sabha. Writer is Kumar Rahul of PTI. The Rajya Sabha today took up discussion on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. Piloting the bill, Jitendra Singh, Minister of State in the Ministry of Personnel, Public Grievances and Pensions, said it reaffirms the government's policy of zero tolerance towards examination malpractices and paper leaks while ensuring that the genuine efforts of students are protected. The minister stated that the government is open to constructive suggestions from all quarters and has brought the amendment in right earnest. Referring to recent incidents, Dr. Singh said, the government acted promptly to strengthen the legal framework against unfair means in public examinations. Singh stated the legislation reflects the government's commitment to safeguarding the interests of students and youth while ensuring merit, consistency, transparency and credibility in the public examination system. Highlighting the need for the legislation, Singh said incidents of question paper leaks and examination-related malpractices have been reported across different parts of the country over the years, irrespective of the state or the agency conducting the examination, underscoring the need for a robust national legal framework. According to Singh, the objective of the legislation is to ensure greater consistency, credibility, and transparency in public exams so that sincere and deserving candidates are rewarded for their genuine efforts and their future is not jeopardized by organized examination-related crimes. Lok Sabha has already passed the bill yesterday, and now its various provisions are being discussed and debated in the upper house. Participating in the debate, Leader of the Opposition in the Rajya Sabha, Mallikarjun Kharge, accused the government of bringing the amendment to the anti-paper leak law only to pacify the agitating youth, not to address the issue. He said the government has not explained how it would conduct exams that could prevent paper leaks and that provisions for higher fines, stricter punishment and fast-track courts would not make any difference in cases of paper leaks. What would make a difference, he argued, is how the government conducts these exams. Kharge added that unless institutions and examination system are reformed and accountability is fixed, paper leaks will continue to occur. The octogenarian leader said paper leaks hurt innocent students and their parents. He asserted that Rahul Gandhi had raised the issue of paper leaks during his Bharat Jodo Yatra and that the opposition had also demanded a stringent law in 2024 when the bill was first passed. However, he alleged that the government enacted the law in haste for political reasons. Kharge criticized the government's unwillingness to engage in dialogue, saying young people seeking discussions were labeled as anti-nationals, lathi-charged, tear-gassed and injured so severely by pellet guns that many required ICU admission. He also criticized the absence of the Prime Minister and the Home Minister from the House, saying neither has spoken despite the unrest. Kharge also raised the issue of police action in states such as West Bengal and Bihar, alleging that students there were fired upon with AK-47 rifles. All India Trinamool Congress AITC Sagarika Ghosh said this bill increases punishment only and there is no examination reform here. Ghosh said a cancelled or a leaked exam is an administrative failure and a personal betrayal because of which many children have lost their lives. She claimed that the Prime Minister did not utter a word expressing sympathy or regret for the affected students. BJP member Brijlal claimed that no pellet guns were used on protesting students during the recent protest in the national capital on the NEET paper leak issue. DMK's Tiruchi Shiva said he misled the House. DMK member alleged that the government failed to fulfill the assurance given to student protesters that all the cases filed against the students will be withdrawn. Shiva questioned why a Minister of State for Education did not introduce the bill. He said an MOS from the PMO who is holding several portfolios moved the bill for consideration. JDU member Sanjay Kumar Jha alleged that there were attempts to hijack the students' protest over the examination paper leaks and said it should be probed who the people behind such efforts were, even as his remarks drew strong objections from CPIM member A.A. Rahim. He said these were not relevant to the bill under discussion. Earlier in the day, opposition parties led by the Congress walked out of the Rajya Sabha after their demand for Home Minister Amit Shah to make a statement on allegations that police used brutal force, including pellet guns, against students protesting the alleged leak of the medical entrance exam NEET was declined. Soon after, listed papers were laid on the table of the House. Opposition members raised slogans demanding that Shah come to the House and explain the police action on 20th July. Raising a point of order, Congress leader Pramod Tiwari said the Constitution made the Council of Ministers accountable and answerable to Parliament. Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan rejected the point of order and proceeded with the listed zero-hour mentions, during which members raised issues of public importance. The opposition parties then staged a walkout after demand was not met. Following the walkout, Leader of the House and Union Minister J.P. Nadda said the government was ready for discussion on all issues and noted that a bill to prevent paper leaks was listed for discussion. During question hours, Union Minister for Youth Affairs and Sports Mansukh Mandaviya informed the Parliament that Prime Minister Narendra Modi would launch a nationwide 100-week campaign on 2nd of August to raise awareness against drug abuse among the youth. It will be one of the largest youth-led public movements against substance abuse in the country, Mandaviya said. Replying to a supplementary query during the question hour, Labour and Employment Minister Mansukh Mandaviya asserted that the government will ensure social security for gig workers by implementing provisions in labour codes to protect their interests. Discussion on public exams, prevention of unfair means amendment bill was continuing while filing this review. That's all in Parliament Review.
1: நேரம் 8:30 நிமிடம். ஆகாசவாணி வானொலி நாடக விழா சிறப்பு நாடகம். இன்று தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.
2: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க வாழ்க.
2: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க வாழ்க.
2: இன்று மணிமகனும் சூடும் பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க வாழ்க.
4: அன்புக்குரிய நாட்டு மக்களே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் நடந்து கொள்வேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண் போல காப்பேன். என் தாய் தந்தையின் மலரடிகளையும் எனது குரு விந்தையன் அவர்களது மலர் திருவடிகளையும் வணங்கி இந்த பொறுப்பை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
2: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
4: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
5: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதேபோல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
6: அப்படியே செய்வோம் அண்ணா.
5: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசுகள் பெற்று செல்லலாம். வாருங்கள் புலவரே, உங்கள் செய்வதை கூறுங்கள்.
7: வெற்றி வேலி ஏந்தும் வீரன் வாழ்க. மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்துதித்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக. மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க. தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
4: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள் 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
7: மிக்க நன்றி மன்னன். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ்பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
4: நன்றி புலவரே.
8: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
4: ஆம் செண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி உள்ள மறுக்கிறது. மதுரையில் இருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
8: உண்மைதான் மன்னா, உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்தில் இருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம் மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
4: செண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
8: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா, எல்லாம் அந்த இறைவன் கையில் தான் உள்ளது.
5: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
4: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும் போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
5: அப்படி இல்லை பராக்கிரமா, கணவன் மனைவி இருவரும் பேசும் போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
8: போங்கள் மாமா.
5: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
8: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
5: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல, ஆன்மீக விஷயம். ஆகையால் நீயும் உடன் இருப்பது நல்லதுதான்.
4: சொல்லுங்கள் தந்தையே.
5: மதுரையில் இருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்து விட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
4: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
5: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகளே.
8: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை செல்கிறேன் என்கிறீர்களே.
4: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேக நிலை, தாயாரின் தேக நிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
5: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
8: முடிவு செய்து விட்டார்கள் மன்னா, இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
4: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
5: என்னது?
4: நீங்கள் இருவரும் தனியாக செல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
5: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
4: உத்தரவு தந்தையே. குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
8: வணக்கம் குருதேவா.
2: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன், சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
4: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா. நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
2: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
4: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
2: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
4: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
8: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
2: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
8: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
2: என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
4: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
2: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
4: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி வந்தேன்.
2: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய். அப்படித்தானே?
4: இது என்ன பிதற்றல்!
8: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே. பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
4: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
2: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
4: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
2: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போதுமே, மன்னர்கள் எதற்கு?
4: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
8: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
4: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
2: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்றுவிடம்மா.

0: பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள், இனி வரப்போவது கடுமையான சோதனை காலம். சோதனையில் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
1: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் அல்லவா?
2: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்கள். மகத நாட்டில் அவர்களது உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது.
3: எனக்கு என்ன உணவும் பால், போய்விடு.
1: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
2: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல், அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
2: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே, இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு
1: மன்னா. இந்த பாலையாவது பருகிவிட்டு.
3: அதையும் நீயே பருகிவிடு.
0: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
3: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
0: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதான், பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
3: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
1: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
2: என்ன பெண்கள், என்ன பிரச்சனை குருநாதா?
0: நீயே வந்து கேட்டுப்பாரே.
3: அவர்களை வர சொல்லுங்கள்.
4: மன்னா, உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
2: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா?
3: சரி, உங்கள் பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
4: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
2: நீ யாரம்மா, எதற்கு நீதி கிடைக்க வேண்டும், விவரமாக சொல்.
4: மன்னா, என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
2: உன் கணவன் எப்படி இறந்தான் அம்மா?
3: போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை உனக்கு வந்திருக்குமே.
4: என் கணவர் போரில் இறக்கவில்லை மன்னா.
2: பிறகு?
4: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம், எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்துக் கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்களை துரத்துகிறது மன்னா, துரத்துகிறது.
2: என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகளே, மன்னித்து விடுங்கள். என் துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
4: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் அண்ணா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
5: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.
0: வா பராக்கிரமா, வா.
5: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கி விட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று எனக்கு புரிந்தது.
0: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
5: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
0: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
1: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
0: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும் போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
5: உண்மைதான் குருநாதா. அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
0: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவளுக்கு அளித்திருக்கிறார்.
5: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
1: ஆனால் அந்த பெண் சொன்னது?
0: சொல்கிறேன். நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
5: புரியவில்லையே குருநாதா.
0: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா? உன்னால் முடியாதா
5: குருநாதா? இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
0: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
5: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
0: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
5: ஆஹா ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பக வனத்தை திருத்தி ஆலயம் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்கி விடுகிறேன்.

0: கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும் பொன்னும் பொருளும் தேவை.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம் மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி உணவே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும் குரு அருளும் என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய் சண்பகா. சென்று வருகிறேன், கூடவே வென்று வருகிறேன்.

0: புரட்சி சென்று அவனிடம் கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க. குற்றாலம் கொண்டான் உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக.
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆமண்ணா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
3: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரம. அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா செய்யுள் எழுதி விட்டாயா?
1: செண்பக பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன் பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
0: சற்று பொறுமையாக இரு.
1: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
1: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்து விட்டு அது தவறினால் அவசகுணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படட்டும்.
3: வடகாசி போல இது தென்காசி தம்பி, இதன் பெயர் தென்காசி.

0: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசிதான் இது.
1: ஆம் அண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
2: செண்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான ஐங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
1: இறைவா, உன் கருணையே கருணை.
2: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்களால் எடுத்து பீடத்தில் ஏற்று ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கியிருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆண்டோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறு.
0: தென் காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி. மண் காசி செய்யும் அடியாரை தன் காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியர்.
2: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க! வாழ்க!
2: பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க! வாழ்க!
2: தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க! வாழ்க!
2: தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்
3: வாழ்க! வாழ்க!
4: நேயர்கள், இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற?
0: இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்கானத்திலே சதுரங்கம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்

0: இதுவரை திரைகானம் ஒலிவுலாவரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேர்கள் கேட்கவிருப்பது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்

0: சுப்பு சுப்பு, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
1: தோ வந்துட்டங்க. இந்தாங்க காயர் வெயில் உடம்ப உறிஞ்சி எடுக்குது. கொஞ்சமா தண்ணிய குடிச்சிட்டு அப்புறமா இந்த மோர குடிங்க. ஏங்க, நம்ம தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே உங்களை பார்க்கணும்னு வந்தாங்க.
0: அப்படியா?
1: நீங்க களத்து மேட்டுக்கு போயிருக்கிறதாவும் அங்க போனா உங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டங்க.
0: சித்திர பிறந்துட்டதில்ல, வீரன் கோயில் திருவிழா சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நான் இல்லாத போய் என்னை தேடி வந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்கள அலைய விடாத. என்ன அப்புறம் இந்த வெள்ளியூர் பொண்ணுரங்க வருவான், அவன் மகளுக்கு கல்யாணமா, அவன் வந்தான்னா அவங்ககிட்ட ஒரு 20,000 கொடு.
1: ஆ சரிங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு, நான் வரேங்க.
0: சுப்பு, சமையல் அப்புறம் கவனிக்கலாம், இப்படி கொஞ்சம் உட்காரு.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரிக்கு சரியாவா?
0: ஆமா,
1: நான் நிக்கிறேன். என்ன சங்கதி அத சொல்லுங்க.
0: அது வந்து சுப்பு, நம்ம கம்மா கரைக்கு பக்கத்துல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆறுமுகத்துக்கு குத்தகைக்கு விட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அத அவர் 2 வருஷமா வெள்ளாம பண்ணாம கரம்ப போட்டு வச்சுட்டான். கேட்டா போன மழை வெள்ளத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கலங்குறான். அதனால அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை கை தூக்கி விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
1: ஏங்க, நீங்க செய்ய போற நல்ல காரியத்துக்கு என்கிட்ட கேக்கணுமா?
0: அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பா இருக்க காலத்துல அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவரு தலை மறைஞ்சதும் உன்னை கேட்காம நான் எதுவுமே செய்யறது இல்லையே.
1: என்னங்க, விளையற நிலத்தை கரம்பா போட்டு வைக்கிறது விவசாயிக்கு அழகு இல்லைங்க. கொடுத்து உதவுறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க.
0: அப்புறம் என்ன
1: கொடுங்க? ஆனா நம்ம கையில அவ்வளவு தொகை இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்கெங்க போவீங்க?
0: அதுக்கு வழி இருக்கு. உன் 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடமானம் வச்சு கொடுத்துடலாம். அறுவடை முடிஞ்சு 6 முகம் கொடுத்ததும் திருப்பிடலாம். என்ன?
1: அதுவும் சரிதாங்க, நான் போய் வளையல எடுத்துட்டு வரேங்க.
0: வா வா.
2: பார்வதி, உன் பொண்ணு வள்ளி அப்படியே மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு அழகு தேவதை தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்.
3: என் சம்சார சரசுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு. அவ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பிலே இல்ல எங்க வீட்டுல. மேற்கொண்டு விஷயத்த பேச வேண்டியதான்.
2: பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வைய
3: கண்ணு கண்ணு கலந்தாச்சு, காதல் வரையிலும் விழுந்தாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான்.
4: என்னங்க இது, திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ணை பாத்தீங்க, உடனே நாள் குறிக்கணும்னு சொல்றீங்க. 4 நட்சத்திரம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க தயாராகவே இல்லையே. இதுக்கும் மேல உங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குமே, அதுக்கெல்லாம் நாங்க இன்னும் தயாராகலிங்க.
2: அட, பொருத்தம் என்னமா பொருத்தம்? மன பொருத்தத்துக்கு அப்புறம் தான் மத்த பொருத்தம் எல்லாம். நேரம் நாழின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நம்ம வசதிக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது தானே. கண்ணு கழகான பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள, இதுக்கு மேல என்ன பொருத்தம் வேணும்?
3: சரசு, அவங்க அத சொல்லல, அவங்க சீர்சனத்திய பத்தி பேசலையேன்னு சொல்றாங்க.
2: நாம அப்படி என்ன கொட்டிட போறோம்? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியத செய்ய போறாங்க, அதுவும் நம்ம வசதிக்கு தகுந்தா போல. இதுல பேசறதுக்கு என்னங்க இருக்கு?
3: அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலாம்னு சொல்றியா சரசு?
2: ஆமா, இத வேற விளக்கமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கணும். வள வளன்னு பேசறத விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிங்க.
3: ஆமா ஆமா, சரசு சொல்றா போல இந்த மாசத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்க.
0: இந்த மாசத்திலே?
3: ஆமா,
0: 2.5 மாசம் தள்ளி வச்சுக்கலாமே.
3: என்ன தள்ளி வச்சுக்கலாமா? என்னப்பா நீ சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கிறிய. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்படியே தள்ளி போடலான்னு யோசிச்சாலும் சித்திர மாசம் போயிடும்ல. சித்திரைக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு நல்ல முகூர்த்த நாளே இல்ல. சித்திரையில இன்னும் 20 நாள் கிடக்குது. அது போதும், இந்த 20 நாள்ல உலகத்தையே புரட்டி போடலாங்க.
0: அதுக்குள்ள கந்தவேலு, நீங்க கல்யாணத்துக்கு தயாராயிட்டு பெண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க எந்த வகையிலும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்காகத்தான்
2: சொன்னேன். என்னன்ன நீங்க பேசுறது? உங்களால முடியாதது எதுவும் இல்லன்ன. பார்வதி அண்ணே, நீங்க பேசாம அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க இப்படி வந்து அண்ணன் பக்கத்துல நின்னு நீங்களும் நாலு வார்த்தை சேர்ந்து பேசுன தானே அண்ணனுக்கு ஒரு தெம்பு வரும்.
4: அது அது வந்துமா, அவருதான் எல்லாம்.
2: என்ன நீங்க சந்தர்ப்பம் ஒரு முறைதான் தேடி வந்து கதவை தட்டும். இந்த மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம்.
3: பாருங்க வெங்கடபதி, சித்திரை 20 நல்ல முகூர்த்தம், அதோட பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஏத்தா போல நல்ல நேரமும் கூடி வருது. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற வெங்கடபதி?
0: விழுந்தே எழுந்தேன்னு ஒரு முயற்சி செஞ்சு பாத்துலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணே இப்ப சொன்னீங்க பாரு, அது நூத்துல ஒரு வார்த்தை. மனசுல தெம்பு இருந்தா வானத்தை கூட வில்லா வளைக்கலாம்.
3: வெங்கடபதி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயக்க என்ன தங்கச்சி? போய் தாமலை தட்டி எடுத்துட்டு வா.
4: இதோ இதோ எடுத்துட்டு வரேன்.
5: என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. ஆளை தூக்குங்கப்பா.
6: என்னப்பா இது, பெரியவர் மோட்டார் சைக்கிள்ல சாதாரண வேகத்தில் தான் வந்துகிட்டு இருந்தாரு. யாராவது இடிக்கவும் இல்ல, ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆள் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம்னு உருண்டு அப்படியே விழுந்துட்டாருப்பா.
5: இந்த தண்ணிய பழிச்சுன்னு அவர் மூஞ்சில அடிங்கவாஞ்சிடும்.
6: பெரிய கண்டுபிடிச்சு அவர் யாரு என்னன்னு நம்ம விசாரிப்போம்பா.
0: எனக்கு எனக்கு மயக்கமா இருக்கு.
5: கை தாங்களா, ஆளை கொஞ்சம் தூக்குங்கப்பா.
7: ஒண்ணு
6: இல்லம்மா, வண்டியில நல்லாதாம ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. அப்படியே வண்டியோட உருண்டு விழுந்துட்டாரு. நல்ல நேரமா, அந்த நேரம் ரோட்ல காரு பஸ் எதுவுமே வரலம்மா.
0: எனக்கு ஒண்ணும் இல்லை, லேசான மயக்கம்தான். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு எல்லாம் வீணா சிரமம்
4: கொடுத்துட்டேன்.
0: இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நான் கிளம்புறேன்.
4: ஐயா ஐயா, பாய் தலகானியை கொண்டு வரேன். கையை காலை கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்து தூங்குங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி போகலாம்.
0: உங்களுக்கு எதுக்கு மாவின் சிரமம்? கொஞ்ச நேரம் தானே, சரியானதும் கிளம்பிட போறேன்.
4: ஐயா, உங்களை பார்த்தா அசப்பிள்ள எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி உங்களை வெறும் தென்னையில படுக்க வைக்கிறது? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க தண்ணி தண்ணி குடிங்க. இந்த பாய் தலகாணி போடுறேன், அதுல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க ஐயா. படுங்க, படுத்துக்கோங்க.
0: ரொம்ப நன்றிம்மா.
5: சரி பெரியவரே, உடம்ப பாத்துக்குங்க. அம்மா, இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நாங்க வரோமா.
8: நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசுறோங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கங்க. நீங்க சொல்ற கதை எதுவும் நம்பும்படியா இல்ல.
4: ஐயா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்த பெரியவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் எங்க திணையில கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. நான் தான் பாயும் தலகாணியும் கொடுத்து அவரை படுக்க வச்சேங்க ஐயா.
8: அப்புறம்
7: அப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லீங்க, வெளியில போயிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை கவனிக்க போயிட்டேன் உள்ள.
9: ஐயா, என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வந்துடுச்சு. அதுக்காக நான் ரெண்டு நாளாக பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பண விஷயமா வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ திண்ணையில் பெரியவர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் பார்வதி மூலமாக நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் பெரியவரை தட்டி எழுப்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பெரியவர் செத்து கிடக்கிறார்.
10: ஆமாங்க ஐயா, வேங்கடபதியும் பார்வதியும் ஒன்னு அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். பெரியவருக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு பந்த கால் நட்டு மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டுது.
8: ஆமா, நீங்க யாரு?
10: என் வீடு பக்கத்து வீடுதாங்க. என் பேரு கணபதி.
8: ஏம்பா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறேன், உங்கள யாராவது பெரியவர் விழுந்ததையும் இந்த வீட்டு திண்ணையில கொண்டு வந்து கிடத்தினதையும் நேர்ல பார்த்தவங்க இருக்கீங்களா?
6: நான் இருக்குங்க, நான் இருக்குங்க. என் பேருங்க குமரன், பக்கத்துல தான் என் வீடு. ஐயா, காலையில மணி 10 இருக்கும், ரோட்ல டமால்னு ஒரு பெரிய சத்தம் கெடுதுங்க. ஓடி வந்து பார்த்தா பெரியவர் அவர் வண்டியோட தலை குப்புற விழுந்து கிடந்தாருங்க. கொஞ்ச நேரத்துல பெரும் கூட்டம் கூடி போச்சுங்க. அங்க நானும் இன்னொருத்தருமா சேர்ந்து இந்த திண்ணையில கொண்டு வந்து நாங்க படுக்க வச்சுங்க. அப்ப அவருங்க அரைகுறை மயக்கத்தில் இருந்தாரு. பெரியவர் கொஞ்ச நேரம் இங்க படுத்து இருந்துட்டு போறன்னு கூட சொன்னாருங்க.
8: சரி சரி, இந்த தகவல் போதும். கான்ஸ்டபிள்,
11: எஸ் சார்.
8: இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க.
11: எஸ் சார்.

0: சூப்பர். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துகிட்டு ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் காதுல பூசுத்த பாக்குறீங்க.
1: ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்ற ஆளுங்க நாங்க இல்லைங்க.
0: என்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் நினைக்கிற மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமா? ஐயோ, நீ வில்லங்கமான ஆளுதாயா?
2: ஐயா ஐயா, பொய் பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க.
0: ஓஹோ, அப்படியா? இவர் ஹரிச்சந்திரன், இவர் பொண்டாட்டி சந்திரமதி, ரெண்டு பேருக்கும் பொய்னா என்னன்னே தெரியாது. அப்போ பெரியவர் கொண்டு வந்த 5 பவுன் தங்க வளையல் காலு முளைச்சு நடந்து போயிட்டுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இத நான் நம்பணும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் வயசுக்கும் மதிப்பு கொடுத்துதான் வெறும் வார்த்தையால உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ சுப்ரமணிய, நீ சொன்ன என்ன ஆச்சு?
3: போயிருக்காங்க
0: பாருங்க. வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதீங்க. அன்னைக்கு உன் வீட்டுல விசாரிக்கும் போதே நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, பணத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமாங்க, நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு திருட்டு பட்டமா?
0: வீணா எதிர்த்து பேசி உடம்ப புண்ணாக்கிக்காத. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கு.
1: சொல்லுங்க.
0: பெரியவரு 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடகு வைக்கத்தான் கிளம்பி போயிருக்காரு. வழியிலதான் இப்படி ஆயிடுச்சு. அவர் வந்த வண்டி உன் வீட்டுலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி பாக்ஸ் காலியா இருக்கு, திறந்து கிடக்குது. உன் வீட்டுல விசாரணை நடந்தப்போ தங்க வளையல் பத்தின கம்ப்ளைண்ட் எதுவும் அப்ப இல்ல. அதனால அத பத்தி அப்ப நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இப்ப உண்மைய சொல்லுங்க. இதுக்கு மேலையும் நான் உத்தம ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டு வளையல கொடுத்துட்டா போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா?
2: ஐயா ஐயா, நாங்க வளையல கண்ணால கூட பாக்கலீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல எங்க மேல இப்படி ஒரு பழி வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா? ஐயா, நாங்க பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டையா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க.
0: நீங்க என்னதான் நைய பாட்டு பாடினாலும் வளையல் வராம உங்களை விட
2: மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க.
0: அம்மா, சுபலட்சுமி அம்மா.
4: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா?
4: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலைங்க ஐயா. நல்ல காரியம் நடக்க போற வீட்டில் எங்க ஐயா தான் சங்கடத்தை உருவாக்கிட்டாரு ஐயா.
0: என்னமா சொல்றீங்க?
4: ஆமா ஐயா, பாவையா, அவங்க அவங்கள விட்டுடுங்க ஐயா. ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா.
0: பாத்துங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்கதான் தவறி போன பெரியவர் ராஜலிங்க ஐயாவுடைய சம்சாரம் சுபலட்சுமி அம்மா.
1: அம்மா அம்மா, எங்களை நம்புகம்மா. நம்ம ஐயாவுக்கு திணையில இடம் கொடுத்தது தவறு, வேற ஒரு பாவம் அறிய மாட்டோம்
2: அம்மா. ஐயாவுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கட்டுமேன்னு பாயும் தலைக்கணையும் கொடுத்தம்மா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.

0: மனுஷத்தன்மையோட நல்லது செஞ்ச உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க.

0: வாங்க வாங்க வாங்க. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
1: என்ன சம்பந்தி, இப்படி சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு வந்து நிக்கிறீங்க, ஒரு போன் பண்ணிருக்க கூடாது.
2: ஆமா, உங்க லட்சணத்துக்கு போன் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: வாங்க வாங்க வாங்க, வேகாத வெயில வந்திருக்கீங்க, இந்தாங்க இல்லன்னு மோர் குடிங்க. சம்பந்தி
2: மோர் குடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுறத நிறுத்துங்க.
3: சம்பந்தி என்ன சொல்றீங்க?
2: அட அட அட, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியா நீங்க நடந்திருக்கீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலைய பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சம்பந்தியா சம்பந்தி, உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
1: கந்தவேலு, தங்கச்சி பேசுற விதம் சரியில்லை, நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சரியில்லை.
4: இத பாருப்பா, நானும் வளவளன்னு பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பந்தக்கால் நட்டு மூணா நாள் உங்க வீட்டுல சாவு விழுந்துட்டு அப்பவே உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறது முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்கிற கெட்ட பாரு எங்களுக்கு வேணாம்.
1: கந்தவேலு, நீ என்ன சொல்ற? நாங்க திருட்டு குடும்பம்?
4: ஆமா.
1: வேண்டாம் கந்தவேலு வேண்டாம், இது அடுக்காது, வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. எங்க வீட்டு திண்ணையில இறந்து போனவர், எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு துக்கமாகும்?
2: உயிர் விட்டது உங்க வீட்டுல தானே, ஆக இது இழவு வீடு தானே.
3: சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க பொண்ணுக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்திலேயே இல்ல. நீங்களா வந்தீங்க, பொண்ண புடிச்சு போச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினீங்க, இப்போ இப்படி ஒரு அபாண்டமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா. என் பொண்ணு நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: என்ன எல்லாரும் மும்முரமா பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறீங்க போல இருக்கு.
1: அம்மா சுமலட்சுமா, நீங்களாம்மா? வாங்கம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லம்மா. எங்கம்மா இவ்வளவு தூரம்?
5: கந்தவேலு, நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? என்ன சரசு, சௌக்கியமா? பொண்ணு சௌந்தரவல்லி எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்காம்மா, அவளுக்கு என்னமா ஒரு குறைச்சல் இல்ல.
4: ராஜலிங்க ஐயா கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்த கல்யாணம் ஆச்சே, என் பொண்ணு கல்யாணம் சௌக்கியத்துக்கு குறைஞ்சா போயிடும். ரெண்டு பிள்ளைங்களோட சீரும் சனத்தியமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா.
2: ஆமாமா ஆமாமா,
5: நல்லா இருந்தா சரிதான். ஆமா, நீங்க இவங்களுக்கு சொந்தமா?
2: சொந்தம் ஒண்ணுதான் குறைச்சல்.
1: என்னம்மா காலையில வந்திருக்கீங்க, ஏதாவது அவசரமான சங்கதி அம்மா?
5: பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கந்தவேலு, நான் கேட்ட கேள்விக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதிலே வரல.
3: அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவங்க எங்க சம்பந்திங்க.
5: ஓ பார்வதி, நீங்க இவங்களை உங்க சம்பந்தின்னு உரிமையா சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை சம்பந்தின்னு சொல்ல தயங்குறாங்களே.
2: அது வந்துமா, இவங்க பொண்ண பார்த்து நிச்சயம் மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கல்யாணம் முடியல.
5: ஓ, அதனால இன்னும் சம்பந்தி ஆகலன்னு சொல்றீங்க?
2: ஆமாமா ஆமாமா, அதோட கல்யாண தேதி குறிச்ச மூணு நாள்லயே அபசகுணமா இவங்க வீட்டுல சாவு விழுந்துட்டுது. தீட்டான வீட்டுல சுபகாரியம் செய்யறது நல்லது இல்லல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
5: சரசு, முடிவு பண்ணிட்டோம்னா யாரு?
2: நான் தான்மா. கல்யாணம்னு நல்ல செய்தி பேசி முடிச்ச மூணாம் நாளே கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னமா அர்த்தம்? இது நமக்கு உதவாதுன்னு தானே அர்த்தம்.
5: ஓ அப்படியா, நல்லாவே வாதம் பண்ற சரசு. இதே கெட்ட காரியம் உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் இதே முடிவு தானா? ஆமா, இந்த வீட்டுல இறந்து போனது யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா?
4: யாரோ ரோட்ல விழுந்து அடிபட்டவர்னு கேள்விப்பட்டமா?
5: யாரோன்னு சொன்னியே கந்தவேலு.

0: அந்த யாரும் வேற யாரும் இல்லப்பா. உன் பொண்ணு சவுந்தரவல்லிய போல பல சவுந்தரவல்லிங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெரியவர்.
1: இந்த வீட்டுல இறந்து போனது நம்ம ஐயாவா?
0: ஆமா கந்தவேல், வாழ்நாள் முழு ஊருக்கு உபகாரம் செய்துட்டு இருந்த உங்க ஐயாதான். அவரோட உயிர் பிரிஞ்ச இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்து அவரோட ஆன்மாவை தரிசிக்கலான்னு தான் நான் வந்தேன்.
2: ஐயோ,
0: நான் வந்தது தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாம் கேட்டு முகம் தெரியாத ஒரு வேத்து மனுஷனுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு பாயும் தலையணையும் கொடுத்து ஆதரிச்ச மனிதாபிமானம் மிக்க குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த தண்டனை போதாதுன்னு நீங்க வேற தண்டனைக்கு மேல தண்டனை கொடுக்க வந்திருக்கீங்க. கந்தவேலு, இறப்புன்றது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நின்ன இடத்திலேயே நிக்க வேண்டியது. விடியல்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும்.
2: அம்மா, நாங்க அவசரப்பட்டுட்டோம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா.
1: தவறு என்னுடையதாம்மா. இந்த சரசு சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஒரு தலையாட்டி பொம்மையா இருந்துட்டேன்.
0: வெங்கடபதி, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சு?
1: என்னம்மா பேச்சு?
0: கூடி வந்த கல்யாணம் நின்னு போக காரணம் நான் தான்.
1: இல்லம்மா இல்லம்மா,
0: அவசரப்பட்டு மேல திருட்டு பட்ட கட்டி போலீஸ்ல புகார்
2: கொடுத்துட்டீங்கம்மா.
0: ஐயா கொண்டு போன வலையில விவசாய வங்கியில அடவு வச்சு பணம் 5 லட்சத்தை கையில வாங்கியிருக்கார். பணத்தோட வீட்டுக்கு திரும்பும் போது களைப்பா இருக்குதேன்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கார். டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பணப்பையை எடுக்க மறந்துட்டார். டீ கடைக்காரர் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்கார். பணத்தை யாரும் தேடி வராததால அவரோட பையில இருந்த கைச்சாத்து புத்தகத்துல இருந்த முகவரிய பார்த்து காலையில தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மகராசு. ஐயா வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் ரோட்டுல மயங்கி விழுந்திருக்கார். இந்த பணம் மட்டும் அப்பவே கைக்கு வந்திருந்தா வேங்கடபதியும் பார்வதியும் போலீஸுக்கு போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்காது. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
2: அம்மா என்ன மன்னிங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அம்மா.
1: அம்மா அம்மா, நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க அம்மா.
0: சரசு, உனக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்ல, கொலதார குடும்பமும் இல்லன்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.
2: ஆமாம்மா ஆமாம்மா.
0: இனிமே இந்த குடும்பத்துல நீங்க பொண்ணு எடுக்க ஆட்சேபனை எதுவும் இருக்காது. நம்ம தர்மதுரை ராஜலிங்கம் ஐயா உயிர் விட்டது இந்த வீட்டு திண்ணையில தான். அதனால அந்த புண்ணிய ஆத்மாவை தரிசிக்க ஆண்டுதோறும் நான் இங்க வருவேன். இனிமே இந்த குடும்பம் ஏன் உறவு குடும்பம்?
1: அம்மா,
0: வேங்கடபதி மக வள்ளி அம்மா கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்.
2: ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: கந்தவேலு, சரசு,
2: சொல்லுங்கம்மா.
0: ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க,
2: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
0: ஐயா மனசு எல்லாருக்கும் வாரி வழங்குற நல்ல மனசு.
2: ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா.
0: கடைசியா அவர் கொடுத்துட்டு போன இந்த 5 லட்சம் இப்போ நான் கொடுக்கற பொண்ணு வீட்டு சீதனம். இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை கோலாகலமா நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி மதம் சம்பிரதாயம்னு நமக்கு நாமே ஒரு வலைய பின்னிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். வானத்து நீல நிறத்து கடல் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசுல அன்பையும் அருளையும் பிரதிபலிக்க செய்யணும்.
2: அது
0: கோயில் மணி கூட அடிக்குது, நல்ல சகுனம்தான்.
3: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராஜலிங்கம் மற்றும் வேங்கடபதியாக எஸ் ஜெகசண்முகம், கந்தவேலுவாக கே. ரவிக்குமார், சரசுவாக ஷர்மிளா நசீர், சுபலக்ஷ்மியாக ஆர். விஜயலட்சுமி, பார்வதியாக ஆர். சிவகாமி, இன்ஸ்பெக்டராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணபதியாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இனி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனத்தானும் நல்லதை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புதுகாலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய்த்தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம் வாழ்க்கை கல்வி அளிப்போம். எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை. சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் முதல் பகுதி. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். தொடர்ந்து நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குகிறார் கே வித்யா அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கே யுன் நாமதாரி ஒடியா மொழி பாடல், எழுதியவர் கே சி பாணி, கிரகி இசை அக்ஷய்குமார் மொஹந்தி. 5:30 திரைகாணம்.

மாறுபத்திற்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம், 7 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம். சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 வானொலி நாடக விழா 2026. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், எழுதியவர் எஸ் எல் நானு, நடித்துள்ளவர்கள் கே ரமேஷ், சி கற்பகம், பி உமா மகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை. திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சீரா. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே.